ஜெகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்திற்காக கே ஜே ஏசுதாஸ் பாடிய பாடலை இப்பொழுது கேட்டீர்கள். அதனைத் தொடர்ந்து சுவாமியே ஐயப்பன் திரைப்படத்திற்காக அம்பிலி பாடிய பாடலை கேட்கலாம்.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியாலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸின் ஒலிபரப்பு. நேரம் காலை 5:55. இன்று சக ஆண்டு 1948, அஸ்வின மாதம் 14 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 19 நாள், 2026 வருடம் அக்டோபர் மாதம் 6 நாள் செவ்வாய்க்கிழமை. நாள் ஒரு குரல், குரல் அமுதத்தை தொடர்ந்து மங்கள இசை கேட்கலாம்.

0: நல்ல பண்புடையவர்கள். பயனில்லாத சொற்களை பேசினால் அது அவர்களது புகழையும் சிறப்பையும் நீக்கிவிடும். குறள் எண் 195, அதிகாரம் பயனில சொல்லாமை.
1: சீர்மை சிறப்பொடு நீங்கும் பயனில நீர்மை உடையார் சொலின்.
0: நல்ல பண்புடையவர்கள் பயனில்லாத சொற்களை பேசினால் அது அவர்களது புகழையும் சிறப்பையும் நீக்கிவிடும். குறள் எண் 195, அதிகாரம் பயனில சொல்லாமை.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியாவுக்கான முக்கிய வர்த்தகம் மற்றும் முதலீட்டு நட்புறவு நாடாக சுவிட்சர்லாந்து திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பண்டிகை காலங்களில் கலப்படம் செய்யப்பட்ட மற்றும் பாதுகாப்பற்ற உணவுப் பொருட்களுக்கு எதிராக சிறப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமாரை பதவி நீக்கம் செய்யக்கோரி தொடரப்பட்ட வழக்கில் இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்திருப்பது நீதியின் வெற்றி என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சென்னையில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வரும் செவிலியர்கள் சங்க நிர்வாகிகளை தமிழக அரசு உடனடியாக அழைத்து பேச வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் வரும் 10ஆம் தேதியன்று வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ள நிலையில் அதுகுறித்த விழிப்புணர்வு வாகன பிரச்சாரத்தை ஆட்சியர் திரு நல்லசிவன் தொடங்கி வைத்தார். திண்டுக்கல் தேனி மாவட்ட அடித்தட்டு மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட இங்கிலாந்தைச் சேர்ந்த ஜேம்ஸ் கிப்டன் பாதிரியாரின் நினைவு நாளையொட்டி கிராம மக்கள் முளைப்பாரி எடுத்து மரியாதை செலுத்தினர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பேரிடர் மீட்பு ஒத்திகை பயிற்சியை ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் தொடங்கி வைத்தார். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக துறை அலுவலர்களுடன் நகராட்சி நிர்வாக கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு ககன்தீப் சிங் பேடி ஆய்வு மேற்கொண்டார். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச வானியல் மற்றும் வான் இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்ற 5 இந்திய மாணவர்களும் பதக்கங்களை வென்றனர். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று லக்னோவில் நடைபெறுகிறது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று பின்லாந்தில் தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் ச அனிதா சோபியா மார்க்ரேட் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:45 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம். சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் இ எட்வின் லாரன்ஸ் அவர்கள். 7:00 வணக்கமரணி நிகழ்ச்சியில் தொழில் தொடங்குவோம் உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம் ஞானசேகர் அவர்கள். ஏழு 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் முனைவர் கு கதிரேசன் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் ஜி பாஸ்கர் அவர்கள். 8:02 வழக்கென்று வந்தால் பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தர பாண்டியபுரம் ஸ்ரீ சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். ஒன்பது 2 ஆனந்த பூங்காற்று. விசேஷ நிகழ்ச்சிகளை ஆடம்பரமாக செய்வது பேர் புகழுக்காகவா அல்லது சந்தோஷத்திற்காகவா? 10:02 மனம் விரும்புதே நேயர் விருப்ப பாடல்கள். 11:00 மணி திருநாடு மலைகளின் ராணி சிம்லா. 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதியே வீட்டில் சண்டை வராமல் நம்முடைய கருத்தை எவ்வாறு தெரிவிக்கலாம்? 1:00 நலம் தானா நிகழ்ச்சியில் காதுகளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் கணபதி அவர்கள். தொடர்ந்து 1:05 நலம் தானா நிகழ்ச்சியில் காலநிலை மாறுபாட்டால் ஏற்படும் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பாளையங்கோட்டை சுகாதார அலுவலக நலக்கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து சிறு தானியங்களை நம் உணவில் ஏன் சேர்க்க வேண்டும்? பிற்பகல் 2:00 குக்கு நேர் விருப்ப பாடல்கள். 3:02 திரை அருவி. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 4:02 பொதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும். 1961 வருடம் வெளிவந்த திரைப்பட பாடல்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 6:02 பக்தி மாலை. 6:30 சேவை செய்திகள். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். 7:00 அறிவியல் தகவல்களுடன் திரைசை கேட்கலாம்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேர்கள் கேட்கவிருப்பது இன்று ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சி பற்றிய குறிப்புகள்.

இரவு 7:30 ஆசை அஞ்சல், 8:05 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள், 9:00 இடைவிடாத இசைமழை, 9:30 இலக்கிய சாரல், 50 காப்பியங்களில் அறிவியல் ஆளுமை. இரவு 9:30 இலக்கிய சாரல், 50 காப்பியங்களில் அறிவியல் ஆளுமை, 10:00 சுகமான ராகங்கள், தொலைபேசி வழி நேயர்களின் விருப்ப பாடல்கள் கேட்கலாம். நேயர்கள், இதுவரை கேட்டது எமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz இன்று ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சி பற்றிய குறிப்புகள் கேட்டீர்கள்.

இன்னும் சில மணி துளிகளில் எனைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் ச அனிதா சோபியா மார்க்ரேட் அவர்கள்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ச. அனிதா சோஃபியா மார்கரேட் அவர்கள்.
2: சங்க காலத்திற்கு பிந்தைய சங்கம் மருவிய காலத்தில் தோன்றிய நீதி நூல்களின் தொகுப்பே 11 கீழ்கணக்கு நூல்கள். இந்நூல்கள் அனைத்தும் மனித சமுதாயம் செம்மையாக வாழ்வதற்கும் அறவழியில் நிற்பதற்கும் தேவையான வாழ்வியல் நெறிகளை போதிக்கின்றன. இந்த 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றாக திகழும் சிறப்புமிக்க நூல் திருக்கடுகம். இந்நூலை இயற்றியவர் நல்லாதனார் எனும் புலவர். திரி என்றால் 3, கடுகம் என்றால் காரமான மருந்து பொருள். மருத்துவத்தில் சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய 3 மூலிகைகளின் கலவை உடலின் நோயை போக்குவது போல, திரிகடுகத்தின் ஒவ்வொரு பாடலிலும் கூறப்படும் 3 அறக்கருத்துக்கள் மனித மனத்தின் அறியாமை மற்றும் அறியாமையால் ஏற்படும் பிணிகளை போக்குகின்றன. புகழின் போது அடக்கமும், தூற்றுதலின் போது பொறுமையும், உதவி செய்வதில் பிரதிபலன் கருதாமையும் ஆகிய இந்த 3 பண்புகளையும் தன்னுள் கொண்டு வாழ்வதே ஒரு மனிதனுக்கு சமூகத்தில் உண்மையான பெருமையையும் ஆளுமையையும் தரும் என்பதை பிறர் தன்னை பேணுங்கால் நாணலும் பேனார் திறன் வேறு கூறின் பொறையும் அறவினையை கார் ஆண்மை போல ஒழுகலும் இம்மூன்றும் ஊராண்மை என்னும் செருக்கு. அதாவது, பிறர் நம்மை போற்றிப் புகழும் காலத்தில் அகந்தை கொள்ளாமல் அடக்கத்தோடு நாணம் கொள்வதும், நம்மை பிடிக்காதவர்களோ அல்லது எதிரிகளோ நம்மை பற்றி தவறாகவும் இழிவாகவும் பேசும்போது கோபப்படாமல் பொறுமையை கடைபிடிப்பதும், முகில் எவ்வாறு எந்த பிரதிபலனும் கருதாமல் உலகிற்கு மழையை பொழுகின்றதோ அதுபோல எந்த பயனையும் எதிர்பார்க்காமல் அறச்செயல்களை செய்வதும் ஆகிய இந்த 3 குணங்களையும் தன்னுள் கொண்டு வாழ்ந்த மாபெரும் வரலாற்று கதாபாத்திரமான வேல்பாரி அவர்களின் வாழ்க்கையோடு இப்பாடலை ஒப்பிட்டு நோக்கலாம். சங்க காலத்தில் பரம்பு மலையை ஆட்சி செய்த கடையெழு வள்ளல்களுள் ஒருவரான வேல்பாரி கொடைக்கும் பெருந்தன்மைக்கும் பெயர் பெற்ற ஒரு குறுநில மன்னர். திருக்கடுகப் பாடல் கூறும் 3 குணங்களும் பாரியின் வாழ்க்கையில் எவ்வாறு மிளிர்கின்றன என்பதை பார்ப்போம். புகழுக்கு நாணுதல் எனும்போது பாரியின் கொடைத்திறமையையும் பரம்பு நாட்டின் வளத்தையும் பற்றி புலவர்களும் சான்றோர்களும் நாள்தோறும் புகழ் பாடினார்கள். கபிலர் போன்ற பெருமக்கள் பாரியின் அவைக்கு வந்து எல்லா புகழும் உமக்கே உரியது என்று பாடியபோது பாரியோ சிறிதும் தலைகணம் கொள்ளவில்லை. யான் செய்வது மாபெரும் சாதனை அல்ல, இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்ய வேண்டிய எளிய கடமையே என்று கூறி முகத்தில் புன்னகையோடும் அடக்கமான நாணத்தோடும் தலைவணங்கி நிற்கக்கூடிய பண்பை வெளிப்படுத்தினார். பாரியின் புகழும் செல்வாக்கும் நாடெங்கும் பரவியதைக் கண்டு பொறாமை கொண்ட தமிழ்நாட்டின் மூவேந்தர்களான சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் பரம்பு மலையைச் சுற்றி வளைத்து முற்றுகையிட்டார்கள். பாரியைப் பற்றி வஞ்சகமான வதந்திகளையும் இழிவான பழிச்சொற்களையும் பரப்பினார்கள். ஆயினும் பாரி அந்த பழிச்சொற்களுக்கு அஞ்சி விழவுமில்லை, ஆத்திரப்பட்டு தன் நிதானத்தை இழக்கவும் இல்லை. பகைவர்களின் தூற்றுதலை பெருந்தன்மையோடு பொறுத்துக்கொண்டு அற வழியிலேயே நின்று தன் மலையை காக்கும் சாந்தமான பொறுமையை வெளிப்படுத்தினார். வானத்தில் பொழியும் மழையானது இந்த நிலம் நல்ல நிலமா, இது தனக்கு மீண்டும் ஏதேனும் தருமா என்று கணக்கு பார்ப்பதில்லை. அதுபோலவே பாரியின் காராண்மை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், ஒரு நாள் பாரி வேட்டையாடி திரும்பும்போது பாதையோரத்தில் ஒரு முல்லை கொடி பற்றி படர்வதற்கு கும்பின்றி வாடி கிடந்ததைக் கண்டார். சற்றும் யோசிக்காமல்

0: தான் ஏறி வந்த விலைமதிப்பற்ற தங்கத் தேரையே அந்த முல்லைக் கொடிக்கு ஒதுக்கிவிட்டு நடந்தே சென்றார். ஒரு சிறிய கொடிக்கு தேரை கொடுப்பதால் பாரிக்கு என்ன லாபம் கிடைக்கப் போகிறது? எதுவும் இல்லை. பிரதிபலன் கருதாது பொழியும் மலையைப் போன்ற கொடை உள்ளமே காராண்மையாகும். திரிக்கடுகம் சுட்டிக்காட்டும் இந்த மூன்று உயர்ந்த குணங்களும் புகழின் போது அடக்கம், தூற்றுதலின் போது பொறுமை, பிரதிபலன் கருதாத அறச்செயல் வேல்பாரியின் வாழ்க்கையில் முழுமையாக மிளர்ந்ததை நாம் உணர முடிகிறது. நமது அன்றாட வாழ்க்கையிலும் பிறர் நம்மை புகழும் போது தலைக்கணம் கொள்ளாமலும், யாரேனும் நம்மை பற்றி தவறாக பேசினால் பொறுமையை கடைபிடித்தும், இயன்றவரை பிரதிபலன் பாராமல் பிறருக்கு உதவியும் வாழ்வதே உண்மையான பெருமை என்பதை இப்பாடலும் வேல்பாரியின் வரலாறும் நமக்கு உணர்த்துகின்றன. இனிய சொற்களையும் உயர்ந்த சிந்தனைகளையும் நம் நெஞ்சில் ஏந்துவோமே.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் ச. அனிதா சோஃபியா மார்கரேட் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

நேரம் காலை 6:15. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. மலரும் இந்த நாள் மன மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தருவதாய் அமையுமாக. நேர்கள் கேட்கவிருப்பது வணக்கப்பூக்கள். எல்லோரும் எல்லாமும் பெற்று இனிதே வாழ்க என்ற மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன். நிகழ்ச்சியின் தொடக்கமாக அனுராதா ஸ்ரீராம் குரலில்.

நேர்கள் இணைந்திருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சிக்காக. யோசிக்காமல் நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் உன்னை யோசிக்க வைக்கும். ஆம், யோசிக்காமல் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் உங்களை யோசிக்க வைக்கும். ஆகவே எதை செய்தாலும் ஒரு தடவைக்கு பலமுறை யோசித்து செய்யுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சீர்காழி கோவிந்தராஜன் குரலில்.

நேரம் காலை 6:27. நேயர்கள் இணைந்திருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சிக்காக. செய்யும் செயலிலும் பேசும் வார்த்தையிலும் கவனம் இருந்தால் மட்டுமே நமக்கான மதிப்பு உயரும். ஆம், செய்யும் செயலிலும் பேசும் வார்த்தையிலும் கவனம் இருந்தால் மட்டுமே நமக்கான மதிப்பு உயரும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆர் ஜேசியா குரலில்

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

நேரம் காலை 6:35 நேர்கள் இணைந்திருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சிக்காக. வெளிப்படையாக பேசாமல் மனதிற்குள் புதைத்து வைப்பதால் ஏதாவது ஒரு வகையில் அது வெளிப்படும். ஆம், வெளிப்படையாக பேசாமல் எல்லாவற்றையும் நம் மனதிற்குள் புதைத்து வைத்தோமேயானால் ஏதாவது ஒரு வகையில் என்றாவது ஒரு நாள் அது வெளிப்படும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக எஸ் சரளா குரலில்

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேர்கள் இதுவரை கேட்டது வணக்கப்பூக்கள். தொடர்வது உழவர்களுக்கான தகவல்கள்.
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: சென்னை தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: விவசாயிகள் பருவமழை காலங்களில் வயல்களில் முக்கிய வடிகால் வாய்க்கால்கள், வரப்புபோர பள்ளங்கள் மற்றும் பொது பாசன கால்வாய்களை தூர்வாரி சுத்தப்படுத்த வேண்டும். மழைநீர் தேங்காமல் குறிப்பிட்ட நேரத்திற்குள் வெளியேற இதுவே மிக முக்கிய வழிமுறையாகும். உளுந்து, பாசிப்பயிறு, நிலக்கடலை மற்றும் காய்கறி பயிர்களை உயரமான மேட்டுப்பாத்திகள் அல்லது பார் மற்றும் வரப்பு முறைகளில் சாகுபடி செய்ய வேண்டும். இது வேர்பகுதியில் நீர் தேங்குவதை தடுக்கும். எதிர்பாராத கனமழையில் இளம் நெல் நாற்றுகள் அழுகிவிடாமல் இருக்க உயரமான இடங்களில் நாற்றங்கால் அமைக்க வேண்டும் அல்லது பாய் நாற்றங்கால் முறையை பின்பற்ற வேண்டும். வானிலை முன்னறிவிப்பை கருத்தில் கொண்டு வெள்ளத்தை தாங்கி வளரக்கூடிய பயிர் ரகங்களை தேர்வு செய்யவும். வானிலை முன்னறிவிப்பின் அடிப்படையில் உரமிடுதல், களைக்கொல்லி தெளித்தல், பயிர் பாதுகாப்பு மருந்துகளை பயன்படுத்துதல் போன்ற பணிகளை மேற்கொள்ளவும். வெள்ள நீரில் மூழ்கியிருக்கும் நெற்பயிர்களில் நீர் வடிந்தவுடன் இலைகளின் வழி ஊட்டச்சத்தை அளிக்க 1% யூரியா மற்றும் 1% பொட்டாசியம் குளோரைடு கரைசலை ஒன்றாக கலந்து தெளிக்க வேண்டும். இது பயிர் உடனடியாக மீண்டும் துளிர்த்து வளர உதவும். வயல்களில் நீண்ட நாட்கள் நீர் தேங்குவதாலும் தொடர்ந்து அதிக காற்று, ஈரப்பதம் நிலவுவதாலும் நெல்லில் குலை நோயும் பருப்பில் வேரழுகல் நோயும் ஏற்படும். நீர் வடிந்தவுடன் ட்ரைகோடெர்மா விரிடி போன்ற உயிர் பூஞ்சான கொல்லி அல்லது காப்பராக்சி குளோரைடு மருந்தை கொண்டு வேர்பகுதியில் நனையும்படி தெளிக்க வேண்டும். பலத்த காற்று மற்றும் ஈரமான மண்ணின் காரணமாக குலை தள்ளிய வாழைகளும் கரும்புகளும் சாய்ந்து விடாமல் இருக்க சவுக்கு அல்லது மூங்கில் கம்புகளை கொண்டு முட்டு கொடுக்க வேண்டும். வானிலை முன்னறிவிப்பை தொடர்ந்து கவனித்து மழைக்கு வாய்ப்பு இருப்பின் முதிர்ந்த மற்றும் அறுவடைக்கு தயாரான விளைபொருட்களை உடனே அறுவடை செய்யவும். அறுவடை செய்யப்பட்ட விளைபொருட்களை உடனடியாக பாதுகாப்பான, உலர்ந்த மற்றும் காற்றோட்டமான கிடங்கில் சேமிக்க வேண்டும். இதன் மூலமாக தானியங்கள் முளைப்பது, பூஞ்சை தாக்குதல், ஈரப்பதத்தால் தரம் குறைவது மற்றும் அறுவடைக்கு பிந்தைய வீணாக்கம் ஆகியவற்றை தடுக்க முடியும். தொடர் மழை மற்றும் அதிக ஈரப்பதத்தால் கால்நடைகளில் கோமாரி மற்றும் தொண்டையடைப்பான் போன்ற உயிரிழப்பை ஏற்படுத்தும் கொடிய நோய்கள் எளிதில் பரவலாம். காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது வைக்கோல், கலப்பு தீவனங்களில் பூஞ்சைகள் வளர்ந்து அப்ளாடாக்சின் என்ற நச்சுத்தன்மையை கால்நடைகளுக்கு உண்டாக்கும். கொட்டகை தரை எப்போதும் ஈரமாக இருப்பதால் குறிப்பாக ஆடு மற்றும் மாடுகளின் குழம்புகளில் சேற்றுப்புண் ஏற்படலாம். அதிக ஈரப்பதம் உண்ணிகள், ஈக்கள் மற்றும் கொசுக்கள் பெருக ஏதுவான சூழலை உருவாக்குகிறது.

0: இவை இரத்த ஒட்டுண்ணி காய்ச்சலை பரப்புகின்றன. ஈரமான தரையில் படுக்கும் கறவை மாடுகளின் மடிக்காம்புகள் வழியாக பாக்டீரியாக்கள் நுழைந்து மடிவீக்க நோயை ஏற்படுத்தி பால் உற்பத்தியை பாதிக்கும். கொட்டகைகளில் தண்ணீர் தேங்காமல் இருக்க வடிகால் வசதி செய்ய வேண்டும். தரையை உலர வைக்க வைக்கோல் அல்லது காய்ந்த சணல் சாக்குகளை படுக்கையாக விரிக்கலாம். தீவனங்களை மழைநீர் படாமல் உயரமான உலர்ந்த மேடைகளில் சேமிக்க வேண்டும். நனைந்த தீவனங்களை ஒருபோதும் கால்நடைகளுக்கு கொடுக்கக்கூடாது. பால் கறந்த பிறகு காம்புகளை சுத்தம் செய்து தான்வாஸ் டீட் ப்ரொடெக்டை காம்பின் வெளிப்புற பகுதியில் முழுமையாக படுமாறு தெளிக்கலாம். இது காம்பு நாளத்தின் வழியாக மடிநோயை ஏற்படுத்தும் நுண்ணுயிரிகள் மடியினுள் நுழைவதை தடுக்கும் கிருமி நாசினியாக செயல்பட்டு கறவை மாடிகளில் மடிநோயை தடுக்கிறது. கால்நடைகளில் உண்ணி போன்ற வெளிப்புற ஒட்டுண்ணிகளை கட்டுப்படுத்த தான்வாஸ் நானோ மெத்திகோன் பயன்படுகிறது. உண்ணிகள் அதிகமாக காணப்படும் உடற்பகுதிகளில் இதை தெளிக்க வேண்டும். கண்கள், மூக்கு, வாய் மற்றும் காயங்களில் தெளிப்பதை தவிர்க்க வேண்டும். நானோ மெத்திகோன் தெளிப்புக்கு பிறகு உண்ணிகள் 3 நாட்களில் முற்றிலும் மறைவதுடன் 28 நாட்கள் வரை மீண்டும் உண்ணி தாக்குதல் ஏற்படாமல் இருக்கும். வேளாண் வானிலை ஆலோசனை பிரிவு என்பது இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படி விவசாயிகளுக்கு வாரத்திற்கு 2 முறை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனை வழங்கும் அமைப்பாகும். அடுத்த 5 நாட்களுக்கான மழை, வெப்பநிலை மற்றும் காற்றின் மாறுபாடுகளை கணித்து அதற்கேற்ப பயிர் மேலாண்மை, பூச்சி கட்டுப்பாடு மற்றும் அறுவடைக்கு பிந்தைய சேமிப்பு போன்ற நடவடிக்கைகளுக்கான ஆலோசனைகள் குறித்து துல்லியமான பரிந்துரைகள் தமிழில் வழங்கப்படுகின்றன. விவசாயிகள் இந்த வாராந்திர ஆலோசனைகளை மேகதூத் மற்றும் உழவன் செயலி மூலம் தங்களது கைபேசியிலேயே எளிதாக பெற்றுக்கொள்ள முடியும். இச்சேவை வானிலையால் ஏற்படும் அபாயங்களை குறைத்து பயிர் உற்பத்தி மற்றும் விவசாயிகளின் வருமானத்தை மேம்படுத்த உதவுகிறது. தற்போது நிலவும் எல் நினோ சூழ்நிலையில் அதிகப்படியான சுற்றுச்சூழல், வெப்பநிலை, தொடர் மழை மற்றும் இயற்கை பேரிடர்கள் எதிர்பார்க்கப்படுவதால் காலநிலைக்கேற்ற வேளாண் மேலாண்மை முறைகளை கடைபிடித்து நிலையான மகசூலை பெறலாம். பயிர் சாகுபடியில் தழைச்சத்து நேரடியாக இலைகள் மூலம் விரைவாக கிடைக்கவும் வறட்சியால் வளர்ச்சி குறைந்த பயிர்கள் மீண்டும் வளரவும் TNAU நானோ ரிவைவ் பெரிதும் உதவுகிறது. இந்த திரவ உரத்தை 1 ஏக்கருக்கு 2 லிட்டர் என்ற அளவில் எடுத்து 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். இம்முறையை பின்பற்றுவதன் மூலம் வறட்சி காலங்களிலும் பயிர்கள் ஊட்டச்சத்து குறைபாடின்றி வேகமாக மீண்டு ஆரோக்கியமாக வளரும்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 44 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 59 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் DAP உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. DAP உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் 1 குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 4 முதல் 18 கிலோமீட்டர் வேகத்தில் தெற்கு மற்றும் கிழக்கு ஆகிய திசைகளிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 46% முதல் 84%

0: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி. வழங்க வருகிறார் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவி.
1: அனைவருக்கும் வணக்கம். நான் புலிஹரிணி. வரலாறு சொல்லும் பாடம். 5000 ஆண்டுகளுக்கு முன் சிந்தி நதிக்கரையில் ஒரு பெரிய நாகரிகம் செழித்து வளர்ந்தது. அதுதான் சிந்தி சமவெளி நாகரிகம். திடீரென ஏற்பட்ட பருவநிலை மாற்றமும் நதி தன் பாதையை மாற்றிக்கொண்டது. அங்கு கடுமையான வறட்சியை உருவாக்கியது. தண்ணீர் இல்லாமல் போனதால் அந்த பிரம்மாண்டமான நாகரிகமே மெல்ல மெல்ல அழிந்தது. வரலாற்றில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு நம்மிடம் இருக்கும் தண்ணீரை போற்றி பாரம்பரிப்போம்.
0: நேயர்கள் இனி கேட்கலாம் சூழல் ஒளி. வழங்குகிறார் முனைவர் இ. எட்வின் லாரன்ஸ் அவர்கள்.
2: இயற்கையில் வேட்டையாடுபவர் யார், வேட்டையாடப்படுபவர் யார் என்பதில் நமக்கு ஒரு தெளிவான கற்பனை இருக்கிறது. ஒரு பெரிய உயிரினம் ஒரு சிறிய உயிரினத்தை கண்டால் அதை வேட்டையாடும். இதுதான் காடுகளின் இயற்கை விதி என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு பெரிய டாரண்டுலோ சிலந்தியும் 2 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு சிறிய தவளையும் ஒரே வீட்டில் வாழ்கின்றன என்றால், அதுவும் சிலந்தி அந்த தவளையை தனது இரையாக கருதாமல் அதன் அருகில் வாழ அனுமதிக்கிறது என்றால், இயற்கையின் கதையில் இங்கே ஒரு வித்தியாசமான அத்தியாயம் தொடங்குகிறது. நான் எட்வின் லாரன்ஸ். வானலைகள் வழியே மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தென் அமெரிக்காவின் அமேசான் மடைக்காடுகளில் மிகப்பெரிய நிலத்தடி சிலந்திகளின் பொந்துகளுக்குள் அவற்றுடன் சேர்ந்து வாழும் மிக சிறிய குறுகிய வாய் தவளை இனங்கள் குறித்து அறிவியலாளர்கள் பதிவு செய்துள்ளனர். அவற்றில் குறிப்பிடத்தக்க ஒரு எடுத்துக்காட்டு சியாஸ்மோசிலிஸ் என்ற சிறிய தவளைக்கும் ஒரு பெரிய தாரண்டுலா வகை நிலத்தடி சிலந்திக்கும் இடையிலான தொடர்புகள். 1980களில் பெருவின் தம்போட்டா பகுதியில் நடைபெற்ற ஆய்வுகள் இந்த 2 உயிரினங்களும் ஒரே நிலத்தடி ஒதுக்கிடத்தை பயன்படுத்துவதையும் அவற்றின் வாழ்விடங்கள் ஒன்றோடு ஒன்று நெருக்கமாக இருப்பதையும் பதிவு செய்தன. சிந்தித்து பாருங்கள் நேயர்களே, ஒரு பக்கம் பெரிய நச்சு சிலந்தி, மறுபக்கம் அதன் அளவுக்கு ஒப்பிடும் போது மிக சிறிய தவளை. பொதுவாக ஒரு சிலந்தி இப்படிப்பட்ட சிறிய உயிரினத்தை இரையாக கருதலாம். உண்மையில் ஆய்வுகளில் இந்த தரண்டுலோ போன்ற பெரிய சிலந்திகள் வேறு சில தவளை இனங்களை வேட்டையாடுவதும் காணப்பட்டுள்ளது. ஆனால் இந்த சிறிய குறுகியவாய் தவளை மட்டும் வேறுபட்டதாக தெரிகிறது. அந்த தவளை சிலந்தியின் பொந்துக்குள் தங்குகிறது. சிலந்தையும் அதை உடனடியாக தாக்குவதில்லை. ஏன்? இதுதான் இந்த கதையின் சுவாரஸ்யமான பகுதி. இந்த தவளையின் தோளில் இருக்கும் சில வேதிப்பொருட்கள் அந்த சிலந்திக்கு விரும்பத்தகாத இரையாக மாற்றக்கூடும் என்று ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. சிலந்திகள் இந்த தவளையை மற்ற சில தவளை இனங்களைப் போல தாக்காமல் தவித்திருப்பது காணப்பட்டது. இப்போது தவளைக்கு என்ன கிடைக்கிறது என்று பார்ப்போம். டாரண்டுலா தனது இரையை பிடித்து பொந்துக்குள் கொண்டு வருகிறது. அந்த இரையின் எஞ்சிய பகுதிகள் அங்கே இருக்கலாம். அவற்றை சுற்றி சிறிய பூச்சிகளும் எறும்புகளும் வரலாம். அத்தகைய சிறிய உயிரினங்கள் இந்த தவளைக்கு உணவாக அமையக்கூடும். அதோடு சிலந்தியின் பொந்து தவளைக்கு ஒரு பாதுகாப்பான உதுக்கிடமாகவும் அமைகிறது. வெளியில் இருக்கும் சில வேட்டையாடுபவர்களிடமிருந்து அந்த பொந்து ஒரு பாதுகாப்பை வழங்கக்கூடும். இதற்கு பதிலாக தவளையும் சிலந்திக்கு ஒரு பயன் தருவதாக கருதப்படுகிறது. சிலந்தியின் முட்டைகளை எறும்புகள் தாக்குவது ஒரு முக்கியமான ஆபத்து. சிலந்தியின் இரையின் எஞ்சிய பகுதிகள் எறும்புகளை ஈர்க்கக்கூடும். அந்த எறும்புகள் சிலந்தியின் முட்டைகளுக்கு ஆபத்தாக இருக்கலாம். அங்கே இந்த சிறிய தவளை எறும்புகளையும் பிற சிறிய முதுகெலும்பில்லா உயிரினங்களையும் உணவாக எடுத்துக் கொள்வது சிலந்தியின் முட்டைகளுக்கு மறைமுகமான பாதுகாப்பை வழங்கக்கூடும் என்று ஆய்வாளர்கள் முன்வைத்துள்ளனர். இதை ஒரு சிறிய வீட்டு கதையாக நினைத்து பாருங்கள். சிலந்தி வீட்டை பாதுகாக்கிறது. தவளை வீட்டை சுற்றி வரும் சிறிய பூச்சிகளை சாப்பிடுகிறது. சிலந்தியின் வேட்டையிலிருந்து கிடைக்கும் எஞ்சிய உணவும் தவளைக்கு கிடைக்கிறது. தவளைக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கிடைக்கிறது. 2 உயிரினங்களும் ஒரே இடத்தை பயன்படுத்துகின்றன. இது இயற்கையில் நாம் அடிக்கடி காணும் ஒரு முக்கியமான கருத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. எல்லா உறவுகளும் வேட்டையாடுதல் மற்றும் தப்பிதல் மட்டுமே அல்ல. இயற்கையில் கூட்டுறவும் இருக்கிறது. ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினத்திற்கு உதவலாம். 2 உயிரினங்களும் ஒருவருக்கொருவர் நன்மை பெறலாம். சில நேரங்களில் ஒரு உயிரினம் மட்டும் பயன்பெறலாம்.

0: மற்ற உயிரினத்திற்கு பெரிய பாதிப்போ நன்மையோ இல்லாமல் இருக்கலாம். இது போன்ற உறவுகளை புரிந்து கொள்ள சூழலியலில் கூட்டு வாழ்வு சிம்பியாசிஸ், பரஸ்பர உதவி மியூச்சுவலிசம், ஒருதரப்பு நன்மை கமன்சலிசம் போன்ற பல சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இவ்வாறு ஒரு சிறிய வாழிட மாற்றம் கூட ஒரு பெரிய உயிரியல் வலையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். நன்றி, வணக்கம்.
1: நாம் இதுவரை கேட்டோம் சூழல் ஒளி. வழங்கினார் முனைவர் இ. எட்வின் லாரன்ஸ் அவர்கள்.

நேரம் காலை 7 மணி. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. ஒவ்வொரு நாள் காலை பொழுதும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு உற்சாகம் தரக்கூடியதாகவும் சந்தோஷம் தரக்கூடியதாகவும் முழுக்க முழுக்க நிறைய எதிர்பார்ப்புகளோட திட்டமிடுதல் நிறைந்த ஒரு நாளாகவும் இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கு நீங்கள் செய்ய நினைக்கிற எல்லா விஷயங்களையும் நீங்கள் செய்ய நினச்சதை விட ரொம்ப ரொம்ப அதிக சந்தோஷத்தோடையும் உற்சாகத்தோடையும் செய்கிறதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வணக்கம் பரணி நிகழ்ச்சி மூலமாக உங்கள் கிட்ட பேசுகிறதுக்கு ரெடி ஆகிட்டு நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன். வணக்கம் பரணி நிகழ்ச்சி மூலமாக பயனுள்ள நிறைய தகவல்களையும் சூப்பரான பாடல்களையும் நீங்கள் கேட்டு ரசிக்க போகிறீங்க. நிகழ்ச்சியின் தொடக்கமாக தொழில் தொடங்குவோம் உரை வழங்க இருக்கிறாங்க தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம் ஞானசேகர் அவர்கள்.

தொழில் முனைவோரே, நம்முடைய தென் மாவட்டங்களிலே ஏராளமான கட்டடங்கள், வீடுகள், தொழிற்சாலைகள் கட்டப்படுகின்றன. எனவே இவற்றுக்கு மூலாதாரமான செங்கல்கள் தயாரித்து பயனாளிகளுக்கு விற்பது மிக லாபகரமான தொழிலாக இருக்கிறது. தென் மாவட்டம் முழுவதும் செம்மண் இலகுவாக கிடைக்கிறது, அரசும் எடுத்துக்கொள்ள அனுமதி கொடுக்கிறது. எனவே எங்களுக்கு மினிமம் 50 சென்ட் முதல் 1 ஏக்கர் சாலை வசதி உள்ள இடம் தேவை. அங்குதான் மண் எடுக்க வேண்டும் என்று இல்லை, வேறு எங்கு இருந்தாலும் வாகனங்கள் மூலமாக அங்கே செம்மண் மற்ற இதர பொருட்களை கொண்டு வந்து விடலாம். அதே நேரத்தில் சுற்றுப்பகுதியில் மற்றவர்கள் வசிப்பவர்கள் ஆட்சேபனை செய்யாமல் இருக்க வேண்டும். இதில் இருந்து பல நாட்களுக்கு புகை வெளியேறும், அது சுற்றுப்புற சூழலை பாதிக்கும். அங்கே குடிசை வீடுகள் போட்டிருப்போர், ஏழை எளியவர்கள் சின்னஞ்சிறு வீடுகளை வைத்திருப்போர் அதுக்கு ஆட்சேபனை தெரிவிப்பார்கள். எனவே கொஞ்சம் மக்கள் வசிக்கும் இடத்தை விட கொஞ்சம் தள்ளி இதற்குரிய இடத்தை பாருங்கள். இதை தொடங்கி நடத்துவதற்கு மத்திய மாநில அரசுகளும் வங்கிகளும் உடனுக்குடன் கடன் உதவி தருகின்றன. ஏனென்றால் இது அன்றாடம் விற்பனையாகும் பொருள், அன்றாடம் பொருட்கள் மூலப்பொருட்கள் வேண்டிய தொழில். எனவே சரியாக கட்டி விடுவார்கள் என்று அனைவரும் இதற்கு கடன் உதவி கொடுக்கிறார்கள். இதில் 2 வகை உண்டு. ஒன்று செம்மண் மூலமாக தயாரிப்பது, இன்னொன்று சாம்பல் மூலமாக தயாரிப்பது. குறைந்த செலவில் ஒரு 10 முதல் 15 லட்சம் இருந்தால் போதும் இந்த செம்மண்ணில் தயாரிப்பதை முதலில் தொடங்கிவிடலாம். இது ஒரு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய தொழில். ஆனால் தண்ணீர் நிறைய தேவைப்படும். எனவே நீங்கள் வாங்குகிற இடத்திலேயே ஒரு போர், ஊழியர்கள் தங்குவதற்கு சின்ன குடிசைகள் போட்டுத்தான் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அதன் பின்பு 3 வகையான இயந்திரங்கள் இருக்கின்றன. முதலில் மண்ணை பிசைந்து அதற்கேற்றாற்போல் கொண்டு வருவதற்கான இயந்திரம், அடுத்து கையாலும் சரி இயந்திரத்தாலும் சரி அந்த அச்சுக்களை அமுக்கி எடுத்து அந்த செங்கல்களை தனியே எடுக்கின்ற இயந்திரம், அதன்பின் ஒரு மிகப்பெரிய உயரமான ஷெட் போட்டு அதற்குள்ளே தான் வெயிலில் காய வைத்து எடுத்த செங்கல்களை அடுக்கி வைப்பார்கள். நன்கு காய்ந்த பிறகு நிலக்கரி, வேஸ்ட் நிலக்கரி கூட வெளியே கிடைக்கிறது, சின்னஞ்சிறு முள் மரங்கள், பல்வேறு இடங்களில் தோண்டி அளக்கப்பட்ட முள் மரங்களின் வேர்கள், பனைமரங்களை வெட்டி

0: பயன்படுத்தும் போது அதனுடைய வேர் பகுதி இவற்றையெல்லாம் வாங்கி வந்து இந்த செங்கல் சூளைகளுக்கு விற்பார்கள். இவற்றை வைத்து அதை செங்கல் சூளையிலே நீங்கள் அடுக்கி வைத்திருக்கிற செங்கல்களுக்கு இடையே இவற்றை வைத்து எரிப்பார்கள். இதற்கு நல்ல அனுபவமுடைய ஒரு மாஸ்டர் தேவைப்படுவார். அவரை நீங்கள் எப்போதும் கையில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவருக்கு இது சம்பந்தமான புள்ளி விவரங்கள், என்ன மண் கலக்க வேண்டும், எவ்வளவு நாட்கள் காய வேண்டும், எத்தனை மணி நேரம் அது தீ எரிந்து அந்த மண்ணை சுட வேண்டும், அதன் பிறகு எத்தனை நாள் தண்ணீர் விட்டு அதை ஆற்றுப்படுத்த வேண்டும். தண்ணீர் ஒரு 15 தினங்களுக்கு விடும்போது அது இரும்பு போல் நல்ல ஸ்ட்ராங்காக மாறிவிடுகிறது. இந்த புள்ளிவரங்கள் எல்லாம் நன்கு தெரிந்திருந்து தொழில்நுட்பம் தெரிந்திருந்தால்தான் தரமான செங்கலை உற்பத்தி செய்ய முடியும். காரணம், பெரிய பெரிய ஆட்டோமேட்டிக் இயந்திரங்களில் 500,000 ரூபாய் முதல் போட்டு மிக மிக தரமாக சேம்பர் செங்கல்கள் என்றும் என்று அழைக்கப்படும் செங்கல்கள் மார்க்கெட்டிலே நிறைய கிடைக்கின்றன. அவர்களோடு போட்டி போட வேண்டும் என்றால் நீங்கள் தரமாக தயாரிக்க வேண்டும். நன்கு காய வைத்து அவர்கள் வந்து அவசரப்பட்டு கேட்கிறார்கள் என்பதற்காக நீங்கள் விரைந்து கொடுத்து விட்டால் கெட்டவர் ஏற்பட்டுவிடும். தரம் மிக முக்கியம். அதுபோல் ஊழியர்கள் இரவும் பகலும் விளைவார். வட மாநிலத்தவர்கள் அங்கேயே தங்கி சாப்பிட்டு கடுமையாக உழைப்பார்கள். வருகிற மண்ணை இறக்குவது, தண்ணீர் விட்டு செய்வது, காய வைப்பது, அதன் பிறகு லாரிகள் வந்தால் அவற்றை லோடு ஏற்றி அனுப்புவது என்று அனைத்து வேலைகளையும் செய்யக்கூடிய நல்ல இளைஞர்கள் இருந்தால்தான் விரைவாக வேலை முடியும். எனவே அந்த ஊழியர்களுக்கு தேவையான அனைத்தையும் சரியாக செய்ய வேண்டும். மேலும் நிறைய கான்ட்ராக்டர்கள் இருக்கிறார்கள், அரசாங்க கான்ட்ராக்டர்கள், தனியாருக்கு வீடு கட்டி கொடுப்பவர்கள், வீடு இடம் வீடு கட்டி கொடுக்கக்கூடிய ரியல் எஸ்டேட்காரர்களுடைய பழக்கம் கொடுக்க வேண்டும். அப்படியானால்தான் உடனுக்குடன் பணம் வரும். இந்த துறையிலே யாருக்காவது நீங்கள் கடன் கொடுத்து விட்டால் உடனே அதை வாங்க இயலாது. எனவே அனுபவப்பட்டவர்கள் சொல்கிறார்கள், எனவே அவ்வப்போது எவ்வளோ வேண்டுமோ வாங்கி கொள்ளுங்கள், இவ்வளோ ரூபாய் ஆகும் என்று நீங்கள் குறைந்த லாபத்திற்கு அவர்களுக்கு கொடுத்து உடனுக்குடன் பணத்தை வாங்க வேண்டும். ஏனென்றால் அன்றாடம் உங்களுக்கு பணம் வந்தால்தான் மூலப்பொருட்கள் வாங்க, எரிப்பதற்கு தேவையான விறகுகள் வாங்க, ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க, இப்படி நிறைய செலவு இருக்கிறது. அதேபோல் காலப்போக்கில் அந்த கடன் வாங்கும்போது கூட நீங்கள் ஒரு மண் ஏற்றி கொண்டு வரக்கூடிய ஒரு லாரி உங்களுக்கு இருந்தால் உங்களுடைய மூலப்பொருளையும் போய் எடுத்து வரலாம், வாங்கி வரலாம். நீங்கள் உடனுக்குடன் ஃபோன் செய்கிறார்கள், அரை லோடு வேண்டும், ஒரு லோடு வேண்டும் என்று. அவர்களுக்கு நீங்களே கொண்டு போய் டெலிவரி கொடுத்து அதற்கும் கட்டணம் பெற்றுக்கொள்ளலாம். மிக அருமையான லாபகரமான தொழில், நம்முடைய தென் மாவட்டங்களுக்கு ஏற்ற தொழில். இதை தொடங்கி முன்னேறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது தொழில் தொடங்குவோம் உரை. வழங்கியவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம் ஞானசேகர் அவர்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக பூவெல்லாம் கேட்டு பார் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் குரலில்

0: திசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே,
0: தமிழே
1: அமுதே.
2: குரு பக்தி. உலகை படைத்தவன் இறைவன். அந்த இறைவன் ஒருவனே. அவனை பல வடிவங்களோடு நாம் பல பெயர்களை சொல்லி வழிபட்டு வருகிறோம். ஒரு சிலர் இறைவன் அவரவர் உள்ளத்திலேயே இருக்கிறான், பின் ஏன் கோயிலுக்கு செல்ல வேண்டும், அங்கு ஏன் ஆண்டவனை தேட வேண்டும் என்றெல்லாம் கேள்வி கேட்டு கொண்டிருப்பார்கள். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, இறைவன் உள்ளத்தின் உள்ளானடி, அதை நீ உணர வேண்டுமடி என்று பாடுகிறார். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்று திருமூலர் திருமந்திரம் படைக்கிறார்.

ஆணவம் கண்மம் மாயை எனும் அலங்களால் நிறைந்திருக்கும் இந்த உள்ளத்தை தூய்மையாக்கி இறைவன் வாழும் இதய கோயிலாக மாற்றித்தர வேண்டும். மும்மலம் அகற்றி வினை பயன் அறுத்து இறைவனின் இணையடி கமலத்தை வணங்குவதே சிறப்பு என சைவ சித்தாந்தம் சொல்கிறது. பலர் வீட்டில் பெற்ற தாய் தந்தையரை வணங்காமல் இன்று அவர்களை முதியோர் இல்லங்களிலே கொண்டு சேர்க்கின்ற காலத்தில் பெற்ற தாய் தந்தையரை வணங்கினாலே போதும் என்ற கருத்து தமிழர் பண்பாட்டில் மிக அதிகமாக வளர்ந்திருந்தது. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று குறிப்பிட்டு வந்ததற்கேற்ப அன்னையையும் தந்தையையும் கடவுளாக வணங்கி வந்தார்கள். பின்பு குருவையும் கூட கடவுளாக வழிபட்டு வந்த சமுதாயம் தமிழர் சமுதாயம். நாம் வணங்கும் தெய்வத்தை குருவே அடையாளம் காட்டுகிறார். ஆசிரியரை வணங்கும் நிலை பெருகி கொண்டிருந்த அந்த பழங்காலத்தில் கல்வி குருகுல கல்வியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு கல்வி முறை எல்லாம் மாறியிருக்கக்கூடிய சூழலிலே ஆசிரியரை வணங்கும் நிலை மிக குறைந்து போய்விட்டது. ஆனால் இக்காலத்தில் ஆசிரியர்கள் கடவுளுக்கு நிகராக ஏன் மேலாகவும் மதிக்கப்படக்கூடிய பான்மையினை தமிழ் இலக்கியங்கள் வாயிலாக நாம் பார்க்க முடியும். குருவையே தெய்வமாக வணங்குவது சிறப்பானது. அந்த வகையில் நம்மாழ்வார் என்று ஒரு அற்புதமான மனிதரை நாம் நினைவு கூறலாம். நம்மாழ்வாரின் மாணவர் மதுரகவி ஆழ்வார் தம் குருவையே, அதாவது நம்மாழ்வாரையே கடவுளாக கொண்டு வழிபட்டு இருக்கிறார். தம் குருவை அன்றி வேறு ஒருவரை வணங்குதல் இல்லை. அவ்வாறே அப்பூதியடிகள் என்ற ஒருவர் ஒரு நாயன்மார் தன் மானசீக குருவான அப்பர் சுவாமிகளை, அதாவது திருநாவுக்கரசு பெருமானை நினைந்து பாசுரங்கள் பாடி மகிழ்ச்சியிடையே திளைத்திருக்கிறார். தாம் அமைத்த திருமடம், தண்ணீர் பந்தல், சாலை, குளம் உதவிகளுக்கெல்லாம் திருநாவுக்கரசர் பெயரையே இட்டு வழங்கியிருக்கிறார். ஒரு சமயம் திருநாவுக்கரசர் திங்களூருக்கு வந்திருந்தார். அங்கு நாவுக்கரசர் அப்பூதியடிகளின் செயல்களை அறிந்து அவரை பார்த்து, உம்முடைய பெயரால் தண்ணீர் பந்தல் முதலியவற்றை வையாமல் வேறொரு பெயரால் வைத்த காரணம் என்ன என்று கேட்டார். அப்பூதியடிகள் அவரை இன்னார் என்று அறியாதவராக, சமண சமயத்திலிருந்து நீங்கள் கல்லையே தப்பமாக கொண்டு கடந்தவர், திருப்பெயரோ வேறொரு பெயர் என்று சொல்லத்தக்கது, திருநாவுக்கரசரின் பெருமையை உணராமல் சிவவேடம் தாங்கியுள்ள நீங்கள் யார் என்று கேட்டார். அதற்கு திருநாவுக்கரசர் கூறிய மறுமொழியை சேக்கலார் அழகா அவருடைய பாடலில் சொல்கிறார். திருமறையோர் அதுமொழிய திருநாவுக்கரசரவர் பெருமை அறிந்து உரை செய்வார் பிற துறையின் இன்று ஏற அருள் பெறும் சூளையினால் ஆட்கொள்ள அடைந்து உய்த தெருளுமுனர் இல்லாத சிறுவையேன் யான் என்றார் என்று பாடுகிறார் சேக்கிழார். வந்தவர் நாவுக்கரசரே என்பதை நன்காக அறிந்த அப்பூதியடிகள் இன்பக்கடலிலே திளைத்து அவர் அடிகளிலே விழுந்து வணங்கினார். அவரை தம் இல்லத்திற்கு திருவமுது செய்ய வேண்டும் என்று அழைத்துச் சென்றார். அப்பூதியடிகள் திருநாவுக்கரசருக்கு அன்னம் பரிமாறுவதற்காக தம் மகனாகிய மூத்த திருநாவுக்கரசரை அனுப்பி வீட்டின் புறத்திலே இருக்கக்கூடிய வாழை மரத்திலிருந்து இலை பறித்து வருவார் அனுப்புகிறார். அச்சிறுவன் வாழை இலை பறிக்கும்போது ஒரு பாம்பு தீண்டி விடுகிறது. அவன் அழிந்த அந்த இலையை ஓடிச்சென்று தந்தையார்கிட்டம் கொடுத்துவிட்டு நடந்ததை சொல்லி விஷம் தலைக்கேறி மரணமடைகிறான். அப்பூதியடிகள் அவன் உடலை மறைத்து வைத்து திருநாவுக்கரசருக்கு அமுது பரிமாறுகிறார். நாவுக்கரசர் உண்பதற்கு முன்பு யாவருக்கும் திருநீர் அளிக்கிறார். அப்பூதியடிகள் கவலை கொண்டிருப்பதை பார்த்து இறையருளால் அதில் உணர்ந்து கொள்கிறார் நாவுக்கரசர். உங்கள் மூத்த மைந்தன் எங்கே என்று கேட்கிறார். பெற்றோர்கள் இருவரும் அவரை பார்த்து பெரியர் அவன் இப்போது தங்களுக்கு உதவ மாட்டான் என்று சொல்கிறார்கள். நாவுக்கரசர் செய்தி அறிந்து ஆலயத்துக்கு சென்று ஒன்றுகொலாம் என்னும் திருப்பதிகத்தை பாடுகிறார். பின்பு தூங்கி விழிப்பவன்

0: போல உயிர் பெற்று எழும்புகிறான் மூத்த திருநாவுக்கரசு. பின்னர் திருநாவுக்கரசு திரு அமுது உண்டு அங்கிருந்து புறப்பட்டு செல்கிறார். அப்போது அடிகள் திருநாவுக்கரசின் திருவடிகளை நினைந்து சிவ பரபொருளின் திருவடிகளை பெற்றார் என்று திரு தொண்டர் புராணம் எடுத்து சொல்லுகிறது. இப்படி குருவையும் மகான்களையும் இறைவனாக கருதி வழிபடும் வழக்கம் நமக்கு இன்று நேற்று வந்ததல்ல, தொண்டு நேற்று இருந்து வருகிற வழக்கமாக அமைந்திருக்கிறது. அன்னையையும் தந்தையையும் குருவையும் அபிமான தலைவர்களையும் இறைவனாக வழிபடும் பண்பிற்கு அப்பூதியடிகள் வரலாறு ஒரு நல்ல சான்றாக அமையும். நாளை சந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது தமிழே அமுதே. உரை வழங்கியவர் முனைவர் கு. கதிரேசன் அவர்கள்.

0: திசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே,
0: தமிழே
1: அமுதே.
2: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
3: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: 80 வருடங்களாக சைபால்.
5: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்புல இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கிலம் அறிவோம். வழங்குபவர் ஜி பாஸ்கர் அவர்கள்.
1: அனைவருக்கும் இனிதான காலை வணக்கம். ஆங்கிலம் அறிவோம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய தினத்திலும் நாம் எஸ்விஓ ஆகிய பதங்களை வைத்து நாம் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு வருகிறோம். சப்ஜெக்டினுடைய 2 பகுதி, ஒன்று நவுன் மற்றும் ப்ரோனவுன், அடுத்தது வெர்பினுடைய 2 பகுதி, மெயின் வெர்ப் அண்ட் ஆக்சிலரி வெர்ப். மெயின் வெர்ப் என்பதை நேற்றைய தினத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். மெயின் வெர்பில் நமக்கு 5 ஃபார்ம்ஸ் இருக்குது. ப்ரெசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஜெரண்ட் அண்ட் இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ஸ் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். அதில் 2 டைப்ஸ் ஆஃப் வேர்ப் இருக்குது, ரெகுலர் ஆர் இர்ரெகுலர் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். அந்த ரெகுலர் வெர்ப் அப்படின்னா 2 and 3 இடி ஆட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ளே, பிளேடு, பிளேடு, பிளேயிங், டு பிளே. இர்ரெகுலர் வெர்ப் அப்படின்னா சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னா சொல்லிக் கொடுத்தேன். கோ, வெண்ட், கான், கோயிங், டு கோ அப்படிங்கிறது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்க வேணும், அந்த வெர்பை எங்கே யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். நன்றாக கவனிங்க. இதில் நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது எப்பொழுதுமே தெளிவாக நீங்கள் உபயோகிக்க வேண்டும். ப்ரெசன்ட் ஃபார்ம் அப்படின்னா ரெகுலராக நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடியது. ப்ரெசன்ட் அப்படின்னு நம்ம முடிக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் ரெகுலராக நடக்கக்கூடிய காரியங்களை நம்ம ப்ரெசன்ட் ஃபார்ம் என்று நம்ம சொல்லுவோம். பாஸ்ட் ஃபார்ம் அப்படின்னா நேற்றைய தினத்தில் நடந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வென்ட் டு சென்னை அப்படின்னா நான் சென்னைக்கு போனேன், கடந்த காலத்தில் நடந்ததை கூட நீங்கள் குறிப்பிடலாம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் அப்படின்னா நான் போயிருக்கிறேன், நான் பார்த்துருக்கிறேன், நான் பேசியிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போது நான் பீஸா சாப்பிட்ருக்கிறேன் அப்படின்னா ஐ ஹவ் ஈட்டன் பிட்ஸா. ஐ ஹவ் கான் டு சென்னை, நான் சென்னை போயிருக்கிறேன் என்று சொல்வது. ஜெரண்ட் ஃபார்ம் அப்படின்னு என்று சொல்வது இந்த நொடியில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை. ரைட் நவ், நவ் ஐ எம் லிசனிங் டு ஆடியோ, நவ் ஐ எம் கோயிங் டு சென்னை. இப்பொழுது நான் சென்னை போய் கொண்டிருக்கிறேன், இப்பொழுது நான் ஆங்கிலம் அறிவோம் என்பதை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்பது இந்த ஜெரண்ட் ஃபார்மில் நீங்கள் உபயோகிக்கக்கூடிய ஒன்று. அதே போல்

0: இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் என்பது டு கோ. இதற்கு முன்பாக நீங்கள் முந்தைய நான்கு வெர்பையும் நீங்கள் உபயோகித்துக் கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ வாண்ட்ஸ் டு கோ, அவன் போக வேண்டும். ஹீ வாண்டட் டு கோ, அவன் போக வேண்டும் வேண்டியிருந்தது. ஹீ ஹேட் டு கோ, அவன் போக வேண்டியிருந்தது. இதே போல் நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். இவைகளெல்லாம் நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ள இருக்கக்கூடிய ஒரு எளிமையான கிராமர் முறைமைகளாகும். இன்றைய தினத்தினுடைய ஒரு புது வாக்கியத்தை உங்களுக்கு நான் சொல்லி தருகிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் இதுவரைக்கும் உங்கள் காரியத்தை ப்ராமினண்ட்டாக, சரியாக ப்ராமினண்ட்டாக செயல்படக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, உங்களை பார்த்து ப்ராமினன்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முக்கியமான நபர். ஏனென்றால் அலுவலகத்தில் நீங்கள் சரியாக நேர்மையாக காரியத்தை செஞ்சீங்க அப்படின்னா, ஹீ இஸ் அ ப்ராமினன்ட் பர்சன் இன் அவர் குரூப், எங்களுடைய குழுவில் அவர் மிகவும் முக்கியமான நபர். ஹீ இஸ் அ ப்ராமினன்ட் பர்சன் இன் அவர் ஆர்கனைசேஷன். ஹீ இஸ் அ ப்ராமினன்ட் லீடர், மிக முக்கியமான தலைவர். ப்ராமினன்ட் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் புதிதாக கற்றுக்கொள்ளுங்கள். மேலும் நீங்கள் தினமும் பேசி பழகுவதற்கு நம்ம இவ்வளோ இத்தனை நாட்களாய் நாம் டெய்லி ரொட்டீன்ஸ், அதாவது நம்முடைய அனுதின ஹேபிட்ஸை நம்ம பேசிட்டு வந்தோம். இப்பொழுது கூட நம்மளுடைய எஜுகேஷன் பேக்ரவுண்டை வச்சு நீங்கள் பேசலாம். ஒருவேளை நீங்கள் கிண்டர் கார்டன் போயிருப்பீங்க அப்படின்னா, கேஜி ஸ்டடீஸ் ஆர் கிண்டர் கார்டன் ஸ்டடீஸ் அப்படிங்கிறத வைத்து நீங்கள் பேசலாம். இரண்டாவதாக, உங்களுடைய ப்ரைமரி எஜுகேஷன் 1 to 5, மிடில் எஜுகேஷன் 6 to 8, ஹையர் எஜுகேஷன் 9th and 10th, ஹையர் செகண்டரி எஜுகேஷன் +1 and +2, யூஜி டிகிரி, பேச்சுலர்ஸ் ஆர் எனிதிங், பிஜி டிகிரிஸ் ஆர் யூ கேன் சே அபவுட் எனி எஜுகேஷனல் ஆர் ஹையர் டிகிரிஸ் யூ கேன் சே தட் எம்ஃபில் ஆர் எல்ஸ் பிஹெச்டி யூ கேன் சே இட். பட் இன் ஸ்கூல் டைம்ஸ் யூ ஹாவ் டு டிவைட் இட். நீங்கள் பள்ளி பருவத்தினுடைய காலங்களை இவ்வாறாக பிரிக்க வேண்டும். பிரித்து எந்த பள்ளியில் எந்த வருடம் நீங்கள் படித்தீர்கள் என்பதை பேசும் பொழுது அது மற்றவர்களுக்கு கேட்பதற்கும் உங்களை நீங்கள் யார் என்று புரிந்து கொள்வதற்கும் மிகவும் இலகுவாயிருக்கும். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது ஆங்கிலம் அறிவோம் உரை. வழங்கியவர் ஜி பாஸ்கர் அவர்கள்.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்புல இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் பூரணி நிகழ்ச்சிக்காக. இன்னைக்கு காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழ வகைகளுடைய விலை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தக்காளி 1 கிலோ 42 ரூபாய்க்கும், கத்திரிக்காய் 36 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 27 ரூபாய்க்கும், புடலங்காய் 30 ரூபாய்க்கும், சுரக்காய் 10 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 45 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 14 ரூபாய்க்கும், தடியங்காய் 12 ரூபாய்க்கும், அவரைக்காய் 90 ரூபாய்க்கும், கொத்தவரங்காய் 20 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 42 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 36 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 60 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 100 ரூபாய்க்கும், காராமணி 20 ரூபாய்க்கும், கோவக்காய் 45 ரூபாய்க்கும், தேங்காய் 59 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 35 ரூபாய்க்கும், புதினா 70 ரூபாய்க்கும், மல்லி இலை 85 ரூபாய்க்கும், கீரைக்கட்டு 15 ரூபாய்க்கும், இஞ்சி 185 ரூபாய்க்கும், நார்த்தங்காய் 35 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 24 ரூபாய்க்கும், பீட்ரூட் 38 ரூபாய்க்கும், காலிஃப்ளவர் 54 ரூபாய்க்கும், வெள்ளைப்பூண்டு 280 ரூபாய்க்கும், பட்டர்பீன்ஸ் 120 ரூபாய்க்கும், பச்சை பட்டாணி 200 ரூபாய்க்கும், சேம்பு 40 ரூபாய்க்கும், சேனக்கிழங்கு 40 ரூபாய்க்கும், சீனிக்கிழங்கு 50 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. அது மட்டும் இல்லாமல் பழங்களை பொறுத்த அளவில் வாழைப்பழத்தில் செவ்வாழைப்பழம் 115 ரூபாய்க்கும், ஏலக்கி 85 ரூபாய்க்கும், மட்டி 80 ரூபாய்க்கும், நேந்திர வாழைப்பழம் 90 ரூபாய்க்கும், பச்சை வாழைப்பழம் 65 ரூபாய்க்கும், கற்பூரவள்ளி 60 ரூபாய்க்கும், கோழிக்கூடு 65 ரூபாய்க்கும், நாட்டு வாழைப்பழம் 60 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. அது மட்டும் இல்லாமல் ஆப்பிள் 180 ரூபாய்க்கும், அன்னாசி 70 ரூபாய்க்கும், மாதுளை 220 ரூபாய்க்கும், கொய்யா 80 ரூபாய்க்கும், சப்போட்டா 50 ரூபாய்க்கும், பப்பாளி 50 ரூபாய்க்கும், நெல்லிக்காய் 70 ரூபாய்க்கும், சாத்துக்குடி 70 ரூபாய்க்கும், தர்பூசணி 30 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. பழங்கள், காய்கறிகள், கீரைகள் இதெல்லாமே நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் மன சந்தோஷத்துக்கும் அஸ்திவாரம்னு சொல்லலாம். ஸோ இதோட விலையை பார்க்காம இதை தரக்கூடிய பயன்களை மட்டும் பார்க்கலாம். நிகழ்ச்சியில் வந்துட்டே இருக்குது தேவன் யுகேந்திரன் குரலில் பாடல் வந்துட்டே இருக்குது காதலர் தினம் படத்துலேருந்து.

7:45 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. திருநெல்வேலி மாவட்டத்தில் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தில் பார்வையற்றோருக்கான உதவி வரவேற்பாளர் பணியிடத்திற்கான விண்ணப்பங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை நகல், அதாவது முழுமையாக பார்வையற்றோர் 100% இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவராக இருக்கணும், 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்கணும், நாற்காலி உயர் பின்னும் பயிற்சி பெற்ற நபராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மற்றும் குடும்ப அட்டை நகல், ஆதார் அட்டை நகல், வாக்காளர் அடையாள அட்டை நகல் ஆகியவற்றுடன் அக்டோபர் 16ஆம் தேதி, அதாவது இந்த வருஷம் அக்டோபர் 16 அன்னைக்கு சாயங்காலம் 5:45 மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் திருநெல்வேலியில் விண்ணப்பிக்குமாறு சொல்லப்பட்டிருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாவதா பாடல் வந்துட்டே இருக்கு, எதிரும் புதிரும் திரைப்படத்திலிருந்து.

0: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.
4: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹர்ட்ஸின் ஒலிபரப்பில் வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கீங்க. டோராடூனில் உள்ள ராஷ்டிரிய இந்திய ராணுவ கல்லூரியில் ஜூலை 2027 பருவத்தில் மாணவர்கள் சேர்க்கைக்கான தகுதி தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாயிருக்கு. இது பற்றின கூடுதல் தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா https://exams.nta.nic.in/RIMCEE அப்படிங்கிற இணையதளத்தில் போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாவதா கண்களால் கைது செய்த திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு.

0: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்புல வணக்கம் பரணி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் தூத்துக்குடி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் நடத்தும் சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகம் பிரதி மாதம் 2வது அல்லது 3வது வெள்ளிக்கிழமை நடத்தப்பட்டு வருது. அக்டோபர் மாதத்திற்கான சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் 9/10/2026 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு கயத்தாறு விண்ணரசி தொழில் பயிற்சி நிலையத்தில் வச்சு நடைபெற இருக்கு. இந்த முகாமில் வேலையிலக்கும் தனியார் நிறுவன பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தங்கள் நிறுவனத்துக்கு தேவையான வேலையாட்களை தேர்ந்தெடுக்க இருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. நிகழ்ச்சியின் நிறைவா பாடல் வந்துட்டே இருக்கு உரிமின் திரைப்படத்திலிருந்து.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சுவிட்சர்லாந்து அதிபர் திரு காய் பர்மலன் உடனான பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாக அமெரிக்காவில் உள்ள தொழில்துறை தலைவர்களுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். எதிர்வரும் பண்டிகை காலங்களில்

சிறப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. சென்னையில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வரும் செவிலியர்களை தமிழக அரசு உடனடியாக அழைத்து பேச வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சுதந்திரம் அடைந்த பின்னர் முதன்முறையாக அசாமிலிருந்து பங்களாதேஷுக்கு கப்பல் மூலம் சரக்கு போக்குவரத்து நேற்று தொடங்கியது. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச வானியல் மற்றும் வான் இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்ற 5 இந்திய மாணவர்களும் பதக்கங்களை வென்றனர். அர்ஜென்டினாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவா பாட்டியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று லக்னோவில் நடைபெறுகிறது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று புதுச்சேரியில் நடைபெறுகிறது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டி ஃபின்லாந்தில் சற்றுமுன் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பளஞ்சங்களுக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். 8:03 ஆயிட்டு இருக்குது, கேட்டுக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. எந்த ஒரு விஷயத்தையும் நல்லபடியாக செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு திட்டமிடுதல் இருக்கணும். திட்டமிடுதல் மட்டும் போதாதுங்க, அதை சரியாக செயல்படுத்துறதுக்கான அந்த மன வலிமையும் தைரியமும் இருக்கணும். ஸோ இன்றைய நாளாக தொடங்குறதுக்கு மாதிரி இன்றைக்கி என்னெல்லாம் செய்யணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அதை செய்கிறதுக்கு தைரியமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிகிட்டு இருக்கிறேன் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெவிமா செபாஸ்டியன். வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியாக கேட்கவிருக்கிறோம். வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் சட்டம் சம்பந்தப்பட்ட நிறைய தகவல்களை நமக்காக வழங்கிட்டு இருக்கிறாங்க திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். இன்றைக்கும் கூட இந்த திருமண சட்டத்தில் விவாகரத்து பற்றிய சட்ட நுணுக்கங்களுடைய தொடர்ச்சியை தான் கேட்கவிருக்கிறோம். இன்றைக்கி நமக்கு என்ன சொல்லவிருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், இன்றைக்கி என்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்?
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இந்த விவாகரத்து சம்பந்தமாக சில சட்ட சங்கதிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்து திருமண சட்டத்தில் சுயமரியாதை திருமணத்தை பற்றிய நுணுக்கங்களை தெரிந்து கொண்டிருக்கிறோம். நேற்று நான் சொல்லும் பொழுது நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்தால் எதிர்த்தரப்பினருக்கு நீதிமன்றத்தின் மூலமாக அழைப்பாணை அனுப்பப்படும். இதை சம்மன் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அந்த எதிர்மனதாரருக்கு அந்த சம்மன் போய் சேர்ந்தவுடனே அந்த எதிர்மனதாரர் அந்த அழைப்பாணையை பெற வேண்டும். அது இந்த விவாகரத்து வழக்கில் மட்டுமில்லை, எந்த வழக்காக இருந்தாலும் சரி நீதிமன்றத்திலிருந்து ஒரு அழைப்பாணை நமக்கு வரும் பட்சத்தில் அந்த அழைப்பாணையை கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த அழைப்பாணையை பெற மறுத்தால் அந்த அழைப்பாணை அவர்களுக்கு வழங்கப்பட்டுவிட்டது என்று சட்டம் ஏற்றுக்கொள்ளும். ஆகவே அந்த தரப்பினர் அவர் யார் வாங்க மறுத்தாரோ அவருக்கு எதிராக அந்த வழக்கு தீர்மானிக்கப்படும். அதன் பின்னர் திருப்பி ஓடி வந்து ஐயையோ ஐயோன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாகி போகும். அதனால் நீதிமன்றத்திலிருந்து எந்த அழைப்பாணை வந்தாலும் அதனை பெற்றுக்கொள்வது, பெற்றுக்கொண்டு அதனை எதிர்கொள்வது சால சிறந்தது. அதே மாதிரி இந்த விவாகரத்தில் வந்து நேரடியாக அடுத்த ஸ்டெப்பு போகாது. முதல்ல அந்த கவுன்சிலிங் அப்படிங்க சொல்லப்படுறதுல அவங்கள வந்து ரெண்டு பேரையும் தம்பதிகளையும் உட்கார வச்சு அந்த நீதிமன்றம் இருவரையும் சேர்த்து வைக்க முயலும்.

0: இது வந்து கட்டாயமான ஒரு ஆலோசனை அமர்வாக செயல்படும். அந்த சாட்சி விசாரணை இது எல்லாம், அதாவது அந்த சமரசமயத்தில் போயிட்டு அந்த சைக்காட்டிக் ஸ்பெஷலிஸ்ட் அவங்ககிட்டலாம் போயிட்டு இவங்க சேர முடியாது அப்படின்னு இருக்கிற சூழ்நிலையில் நீதிமன்றம் விசாரணை செய்யும். விசாரணை, அதாவது விசாரணை என்பது அந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சாட்சி கூண்டில் ஏறி விசாரணை பேசுவது, இதுதான் விசாரணை. இந்த விசாரணை அல்லது சாட்சியம், அதாவது இந்த குற்றம் நடந்திருக்கிறது சம்பந்தப்பட்ட சாட்சிய சான்றாவணங்கள் எல்லாமே, இது எல்லாமே சேர்த்து அந்த மத்தியஸ்தம் தோல்வியடைந்து விட்டால் இந்த இருதரப்பு சாட்சியங்கள் மற்றும் இந்த ஆதாரங்கள் அனைத்தும் நீதிமன்றம் ஆராய்ந்து பார்க்கும். கடைசியாக தீர்ப்பு ஒன்று கொடுக்கப்படும். இந்த தீர்ப்பை பொறுத்தளவில் இந்த விவாகரத்து வழக்கில் ஜீவனாம்சங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இது, ஏழிமணின்னு சொல்லுவாங்க. குழந்தைகள் பராமரிப்பு, சொத்து பங்கீடு, இதெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த இறுதி தீர்ப்பு வந்து வழங்கும். இப்போ ஒருவர் வந்து, ஒரு கணவர், ஆண் ஒரு கணவர் வந்து மனைவியிடமிருந்து விவாகரத்து கேட்டு வழக்கு தாக்கல் செய்திருந்தால், மனைவி அந்த கணவரிடமிருந்து அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போதே இடைக்கால பராமரிப்பு உதவியை கேட்டு ஒரு தனியாக இடைக்கால மனு தாக்கல் செய்ய முடியும். அந்த இடைக்கால மனுவின் அடிப்படையில் நீதிமன்றம் அதை பரிசீலனை செய்து அந்த கணவன், அந்த மனைவி, மனைவியிடம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மாதந்தோறும் இவ்வளவு செலுத்த வேண்டும் என்று ஒரு உத்தரவை கொடுக்கலாம். அதன் அடிப்படையில் அந்த வழக்கு முடியும் வரை அவர் வந்து அந்த தொகையை நீதிமன்றத்தில் அந்த எதிர்த்தரப்பினரிடம் செலுத்த வேண்டும். தமிழ்நாட்டில் சுயமரியாதை திருமணத்தை வந்து கட்டாயம் பதிவு செய்யணும்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம இப்ப பார்க்கறது சுயமரியாதை திருமணம், சீர்திருத்த திருமணம் சொல்லக்கூடியது, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ். இதை வந்து கட்டாயம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் வந்து பதிவு செய்யணும். அப்படி பதிவு செய்யணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தேவையான ஆவணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மணமகன் மற்றும் மணமகளின் சான்றுகள், அதாவது வயது சான்று, ஏஜ் ப்ரூஃப், பிறப்பு சான்று, 10ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், பாஸ்போர்ட் சைஸு பாஸ்போர்ட் அல்லது ஓட்டுநர் உரிமம், இது வந்து அடையாளத்துக்காக. வயது வரம்பு, மணமகனுக்கு 21 வயதும் மணமகளுக்கு 18 வயதும் முடிந்திருக்க வேண்டும். அதாவது மணமகனுக்கு 22 பிறந்திருக்கணும், மணமகளுக்கு 19 பிறந்திருக்கணும். அதுக்கப்புறம் முகவரி சான்று, இந்த முகவரி சான்றில் வந்து ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, இந்த மாதிரி ஏதாவது இது. அதன் பிறகு அந்த மணமகன் மற்றும் மணமகளின் பாஸ்போர்ட் அளவு புகைப்படங்கள், இது வந்து ஆளுக்கு 4 கொடுக்கப்பட வேண்டும். அதுக்கப்புறம் திருமண புகைப்படம், மாலை மாற்றி அல்லது மோதிரம் அணிவித்து திருமணம் செய்து கொண்டதை காட்டும் தெளிவான புகைப்படம். அதே மாதிரி குறைந்தபட்சம் 3 சாட்சிகள் தேவை, பெற்றோர், உறவினர்கள் அல்லது நண்பர்கள், இப்படி 3 சாட்சி அவசியம். அந்த 3 பேருடைய ஆதார் கார்டு, அந்த சாட்சி சொல்லக்கூடிய அந்த 3 பேரின் ஆதார் கார்டு அல்லது வாக்காளர் அடையாள அட்டை, அதே மாதிரி அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு பாஸ்போர்ட் அளவு புகைப்படம். விவாகரத்தவனராக இருந்தால், ஏற்கனவே அந்த மாப்பிள்ளை வந்து விவாகரத்து ஆனவராக இருந்தால், மாப்பிள்ளையோ பெண்ணோ, அந்த நீதிமன்ற விவாகரத்து ஆணை வேண்டும். அதே மாதிரி கைம்பெண், அதாவது விதவையாக இருந்தால், கணவர் மனைவியோட இறப்பு சான்றிதழ், அவங்களோட இறப்பு சான்றிதழ் கட்டாயம் வேண்டும். இது பதிவு செய்யும் நடைமுறை என்ன என்பதை நான் நாளை தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார். நீங்கள் கேட்டீங்க வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சி, சட்டம் சம்பந்தப்பட்ட தகவலை நமக்காக வழங்கினாங்க திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து டான் திரைப்படத்தில் இருந்த பாடல் கேட்கவிருக்கிறோம். அனிருத் ரவிச்சந்தரோட இசையில ஜுனிட்டா காந்தியுடைய குரலில் பாடல் வந்துட்டே இருக்கு. பாடலை கேட்டு நினைச்சிருங்க. ஆகாஷ்வாணி FM Rainbow 102.6.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
2: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
3: உங்க பொண்ணான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
1: இசைமலைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க
1: இது 102.6.
5: நேரம் 8:14 ஆகிட்டு இருக்குது. கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. வேதமும் நாதும் நிகழ்ச்சி கேட்கவிருக்கிறோம். உரை வழங்க இருக்கிறாங்க சுந்தர பாண்டியபுரம், சி சக்திவேல் அவர்கள். இசைனாலே கண்டிப்பாக அதுக்கு மயங்காதவங்க யாரும் இல்லை. அந்த இசைக்கும் வேதத்துக்கும் உள்ள நிறைய தகவல்களை நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியை கேட்கலாம்.
6: 72 மேளகர்த்தராக வரிசையில் 24வது மேளம் வர்ணப்ரியா. வர்ணப்ரியா ராகத்தின் சுரஸ்தானங்கள் சஜ்ஜமம், சதுசிருதி ரிஷபம், சாதாரண காந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், ஷக்ஷ்ருதி தைவதம், காக்கல்ய நிசாதம்.

மகாபாரதத்தில் ஒரு நாள் மிளகு நுழையக்கூடிய சிறிய வாயுள்ள குடங்களை மாணவர்களிடம் கொடுத்து, இதில் எவன் முதலில் நீர் நிரப்பி கொண்டு வருகிறானோ அவன் கெட்டிக்காரன் என்றார் துரோணர். எல்லோரும் குடங்களை எடுத்துக்கொண்டு நதியை நோக்கி ஓடினார்கள். அர்ஜுனன் வர்ண மந்திரத்தை ஜபித்து கொண்டே சென்று ஆற்றில் குடத்தை நனைத்தான். உடனே நீர் நிரம்பிவிட்டது. முன்னதாக கொணர்ந்தான். அஸ்வத்தாமன் ஆற்றில் அழுத்தி மந்திரம் கூறி நீரை நிறைத்து கொணர்ந்தான். மற்றவர்கள் மந்திரம் கூறாமலே நீரில் நெடுநேரம் அழுத்தி நீர் நிரம்பாமையால் காலி குடங்களை கொணர்ந்து வைத்தார்கள். இந்த வர்ண மந்திரம் மகாபாரதத்தில் குடப்பரீட்சை என்ற இடத்தில் இடம்பெற்றுள்ளது. 24வது மேளமாகிய வர்ணப்பிரியா ராகத்தில் கொடீஸ்வர ஐயர் அவர்கள் ஸ்ருங்கார குமாரா ஜீவாதார உதாரா என்ற கீர்த்தனையை ஆதிதாளத்தில் இயற்றியிருக்கிறார். தொடர்ந்து சிந்திப்போம்.

நேர்கள் கேட்டீர்கள் வேதமும் நாதும் நிகழ்ச்சி. உரை வழங்கினாங்க சுந்தரபாண்டியபுரம், சி சக்திவேல் அவர்கள். தொடர்ந்து குஷி திரைப்படத்துல இருந்தா பாடல் கேட்கவிருக்கிறோம். பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6.

கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. எட்டு மணி 22 நிமிடம் ஆகிட்டு இருக்குது, கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. பொதுவாக நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு வைங்களேன், நம்ம கிட்டே யார் என்ன கேட்டாலும் வந்து சிரிச்சிட்டே பதில் சொல்லுவோம் ஆமாம் அப்படின்ற மாதிரி வந்து அந்த பதிலே வந்து அவங்களையும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற விதமாக வந்து நிறைய விஷயங்கள் செய்வோம். யார் என்ன கேட்டாலும் கொடுத்துருவோம், இல்லை அந்த நேரம் தான் வந்து நமக்கு பிடிக்காதவங்க கிட்ட கூட நம்ம சிரித்து பதில் சொல்லுவோம். இதெல்லாம் ஏன் சொல்ல நினைக்கிறீங்களா? இன்றைக்கி ஆனந்த பூங்கா நிகழ்ச்சியில் அதை பற்றாங்க டைட்டில் இருக்குது. அதாவது விசேஷ நிகழ்ச்சிகளை ஆடம்பரமாக செய்யணும்னு நினைப்பாங்க, அது அவங்க சந்தோஷத்தினால செய்கிறாங்களா இல்லை ஊர் மெச்சுரமாக என்னோடய பேரை சொல்கிற மாதிரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி விசேஷ நிகழ்ச்சிகளை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி நிகழ்வு வந்து உங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்துக்க போகிறீங்க. ஸோ தலைப்பு மறந்துடாதீங்க, விசேஷ நிகழ்ச்சிகளை ஆடம்பரமாக செய்வது பேர்ப்புகளுக்காகவா அல்லது சந்தோஷத்திற்காகவா? இந்த தலைப்புக்கு நான் என்ன சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சே வச்சுருங்க, கரெக்டாக 9:02 கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை சொல்லிடுங்க. இப்போ பாடல் வந்துட்டே இருக்குது, வலிமை திரைப்படத்துலேருந்து பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் 8:29 ஆயிட்டு கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்றைய குறுஞ்செய்தி தான் அடுத்து கேட்கவிருக்கிறோம். தொடர்ந்து கேட்டுட்டு இணைஞ்சிருங்க.
1: இன்றைய குறுஞ்செய்தி.

0: மந்திரியாரே, வெற்றிக்கான வழியை காட்டுகிறேன் என்று கூறிவிட்டீர். நானும் உம்மை நம்பி கிளம்பி வந்து விட்டேன். நிச்சயமாக வழி கிடைக்கும் தானே?
1: இந்த மந்திரியாரை நம்பி மன்னா, நிச்சயமாக கிடைக்கும். அதுவும் மிக அருகில் வந்து விட்டோம்.
0: மந்திரியாரே, இந்த மலைப்பாங்கான இடத்தில் அதோ ஒரு குகை போன்ற அமைப்பு தெரிகிறது.
1: குகை தெரிகிறதா மன்னா? அந்த குகைக்குள் தான் இருக்கிறது ரகசியம், வெற்றிக்கான வழி. வாருங்கள்
0: மந்திரியாரே. குகை பகுதி பெரிய பாறையால் மூடப்பட்டுள்ளது. எப்படி உள்ளே நுழைய முடியும்?
1: மன்னா, இந்த மந்திரத்தை கோரினால் போதும், இந்த பாறை தானாக திறந்து கொள்ளும்.
0: அப்படியா?
1: ஆம் மன்னா, வேண்டுமென்றால் இதோ பாருங்கள். அண்டாகாகசம் அபுல் காகுகம் திறந்திடு சிசே.

0: வெற்றிக்கான வழி என்கிறீர், ஆனால் சரியான மாயாஜால வழியாக உள்ளது. எனக்கு பயமாக உள்ளது, நான் உள்ளே வரமாட்டேன்.
1: வெற்றிக்கு மிக அருகில் வந்துவிட்டு வரமாட்டேன் என்றால் எப்படி? உள்ளே தைரியமாக வாருங்கள் மன்னா.
0: ஆஹா ஆஹா, குகை நிறைய பொற்காசுகள், வைரங்கள், வைடூரியங்கள். மந்திரியாரே, ஆனால் நீர் கூறிய வெற்றிக்கான வழி எங்கே?
1: அதோ அந்த பாறையின் மீது ஒரு மேடை இருக்கிறதே, அந்த மேடையில் இருக்கும் பெட்டியை சென்று திறந்து பாருங்கள் மன்னா.
0: இதில் ஏதோ எழுதியுள்ளதே, ஈர்ப்பு விதி. நினைப்பதை அடைய இது வெற்றிக்கான வழி. ஈர்ப்பு விதி, அது என்ன
1: மன்னா? நம் வாழ்க்கையில் கவனம் செலுத்துகின்ற எதையும் ஈர்க்கும் திறன் தான் ஈர்ப்பு விதி.
0: சற்று பொறும், சற்று பொறும், படிப்படியாக கூறும் மந்திரியாரே.
1: மன்னா, இதை லா ஆஃப் அட்ராக்ஷன் என்று ஆங்கிலத்தில் கூறுகிறார்கள்.
0: இதை முன்பே கூறியிருக்க வேண்டாமா? இப்படி ஆங்கிலத்தில் கூறினால் எனக்கு முன்பே புரிந்திருக்குமே.
1: ஆமாம், இவர் லண்டனில் பிறந்து லண்டனில் வாழ்ந்தார். ஆங்கிலத்தில் சொன்னால் தான் புரியுமாம். அப்ப மன்னருக்கு நான் விளக்க வேண்டியது இல்லை.
0: மந்திரியாரே, தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். பெயர் தான் தெரியும், ஆனால் அதற்கான பொருள் தெரியாது.
1: அப்படி வாருங்கள். நாம் எங்கிருந்து வந்திருக்கிறோம்?
0: பிரபஞ்சத்தில் இருந்து.
1: ஆம், பிரபஞ்சம் நமது தாய் போல. நாம் பிரபஞ்சத்திடம் எது கேட்டாலும் அது தந்துவிடும். சிறு வயது முதல் இப்போது வரை தாங்கள் வாழும் வாழ்க்கை, கிடைத்திருக்கும் அத்தனை விஷயங்களும் வசதிகளும் தாங்கள் எண்ணியதுதான், தாங்கள் கேட்டதுதான்.
0: என்ன, நான் அனுபவிக்கும் பதவி, வசதி வாய்ப்புகள் எல்லாம் நான் கேட்டதா? இல்லையே, அப்படி தோன்றவில்லையே.
1: மன்னா, கேட்பதில் தான் விஷயமே உள்ளது. நாம் எப்படி கேட்கிறோம், எப்படி செயல்படுத்துகிறோம் என்பதில் தான் உள்ளது. அதுதான் ரகசியம். நம் உடலின் உள்ளே இருக்கும் அகம், அகத்தில் என்ன எண்ணுகிறோமோ அதுதான் அதிர்வலையாக வெளியே செல்லும். ஆங்கிலத்தில் அறிவியலில் இதை வைப்ரேஷன் எனர்ஜி என்று கூறுகிறார்கள். நாம் உடல் அளவில் வெற்றி பெற வேண்டும் என்று போராடி கொண்டு அதே நேரம் அகத்தில் தோற்றுவிடுவோமோ என எண்ணி பயந்தால் உடல் எத்தனை முயற்சி எடுத்தாலும் வெற்றி பெற இயலாது. அந்த பயம்தான் தங்களை சுற்றி இருக்கும், அதுதான் அதிர்வலைகளாக வெளியே சென்று அகம் எண்ணி இருப்பதையே பிரபஞ்சம் நமக்கு தரும். அகத்தில் இயலாமையும் புறத்தில் உடல் அளவில் முயற்சி என்று செய்தால் அதுதான் தடையாக இருக்கும்.
0: ஓஹோ, நீ கூறுவதை கேட்டால் உள்ளும் புறமும் ஒரே போல் எண்ணுதல் வேண்டும், அப்படித்தானே?
1: ஆம், மிக சரியாக கூறினீர்கள் வேந்தே. நினைப்பது நிறைவேறிட அகமும் புறமும் ஒன்றாக பயணிக்க வேண்டும். அகம் மீண்டும் மீண்டும் நேர்மறை எண்ணங்களை நினைத்தால் புறம் அதற்கான வழிகளை தானாகவே தேடும், வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கும்.
0: மந்திரியாரே, எனக்கு ஒரு சந்தேகம். நான் நினைத்ததை பிரபஞ்சத்திடம் எப்படி கேட்க வேண்டும்?
1: அப்படி கேளுங்கள் மன்னா. நான் மன்னர்களின் சாம்பியன்ஷிப் விளையாட்டு போட்டியில் தோல்வி அடையக்கூடாது என்று எதிர்மறையான வார்த்தைகளை நினைக்காமல் சொல்லாமல் மன்னர்களுக்கான சாம்பியன்ஷிப் விளையாட்டு போட்டியில் நான் வெற்றியடைய வேண்டும் என்று நேர்மறையான வார்த்தைகளை உள்ளத்தில் நினைத்தால் எண்ணியது எண்ணியபடியே இடேறும்.
0: ஓஹோ, இதைத்தான் விவேகானந்தர் நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் என்று கூறினாரோ?
1: ஆம் அண்ணா, நம் திருவள்ளுவர் கூட எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியவை திண்ணியராக பெறு என்று கூறியிருக்கிறார்.
0: இனி வீரவாகு எதிர்த்து வந்தால் நான் பயப்பட மாட்டேன். இல்லை இல்லை இல்லை, இனி வீரவாகு எதிர்த்து வந்தால் நானும் எதிர்த்து நிற்பேன். இதுதான் சரியான வார்த்தை.
1: இதெல்லாம் வெறும் வாய் வார்த்தை தான். இந்த மன்னராவது எதிர்ப்பதாவது, இவர் எதிர்த்தால் நான் எனது பெயரையே மாற்றிக் கொள்கிறேன். இன்றைய குறுஞ்செய்தி.
2: எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
3: தொடர்ந்து நிகழ்ச்சியில் டிக் டிக் டிக் திரைப்படத்தில் பாடல் கேட்க இருக்கிறோம். பாடலும் வந்துட்டு இருக்கு, கேரட்டை இணைச்சிருங்க.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: எட்டு மணி 39 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. பொதுவாக நம்மளை நிறைய பேருக்கு பரபரப்பாக வேலை பார்க்கும்போது இந்த விஷயத்தை உங்கள்ட்ட சொல்லணுமே அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்போம். ஆனால் வேலை விஷயத்தில் மறந்துடுவோம். அதனாலேயே என்ன மாதிரி சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தோன்றும் போது என்ன சுச்சுவேஷனில் மற்றவங்க இருக்காங்கன்னு கூட யோசிக்காமல் டக்குன்னு போய் நான் நினச்சது மறக்கிறக்கு கூட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிவிடுவோம் இல்லையா. இதனால் என்ன ஆகும், காலையில் வீட்டில் பிரச்சனை தான் வரும். ஸோ இந்த மாதிரி தான் தடுக்கணும் அப்படின்னா ஸ்நேகிதிகள் கிட்ட கண்டிப்பாக டிப்ஸ் இருக்கும். ஆமாங்க, ஸ்நேகிதிகள் இன்றைக்கி 12:10 வீட்டில் சண்டை வராமல் நம்மளுடைய கருத்தை எப்படி தெரிவிக்கலாம் அப்படிங்கிறப்ப தான் அவங்களுடைய டிப்ஸை நீங்கள் தர இருக்கிறீங்க. காலையில் மணி பார்த்தீங்கன்னா 8:40 ஆகிட்டு இருக்குது. இப்போத்துலேருந்தே வேலையெல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி முடிச்சுட்டு சடாரு நீங்கள் பண்ணிடுறீங்க. 12:10 தொழில்கள் கால் பண்ணி வீட்டில் சண்டை வராமல் நம்முடைய கருத்தை எப்படி தெரிவிக்கலாம்ங்கிற பற்றி உங்களுடைய கருத்துக்களை கால் பண்ணி சொல்லுங்கள். இப்போ நிகழ்ச்சியில் பாடலும் வந்துட்டே இருக்குது. தனி ஒருவன் திரைப்படத்திலேருந்து பாடலை கேட்டு நினைச்சிருங்க. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: எட்டுமணி 44 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. இந்தியாவில் நிறைய விஷயங்கள், நிறைய இடங்கள் நம்மளை வந்து ரொம்ப வியக்க வைக்கும் இல்லையா? அப்படி நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய அழகழகான இடங்கள் பற்றி, நிகழ்வுகள் பற்றி, ஸ்பெஷலான விஷயங்கள் பற்றி தான் ஒவ்வொரு நாளும் 11:02 மணித்திறனாடி நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சிட்ருக்கிறோம். இன்றைக்கும் கூட 11:02 மணித்திறனாடி நிகழ்ச்சியில் மலைகளின் ராணி சிம்லா பார்த்தா தெரிஞ்சிக்க இருக்கிறோம். ஸோ நிகழ்ச்சியும் சரி பாடலும் சரி ரொம்ப சில்லுன்னு இருக்க போது நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாமல் கேட்க மறந்துடாதீங்க. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு. குலை பகவலி திரைப்படத்துல இருந்த பாடல் கேட்கவிருக்கிறோம். பாடலை கேட்டு நினைச்சிருங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேரம் 8:49 ஆகிட்டு இருக்குது. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. இனி கேட்கலாம்
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால்
5: முகத்தில் பருவா சைபால் சரியா சிறங்கா சைபால் இதையில் படையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
4: சைபால்
6: தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
7: கப்பல் கடல்ல போயிட்டு இருக்கு, புயல் சூறாவளி அலையெல்லாம் பெருசு பெருசா ரொம்ப உயரமா உண்டாவது. கடுமையான காற்றிலேயும் வேகமான அலைகள்லேயும் சிக்கி

0: அந்த கப்பல் தடுமாறுது, திசை மாறி போச்சு, எந்த பக்கம் போயிட்டுருக்குறோம்னே தெரியல. அந்த கப்பலை செலுத்திக்கிட்டு இருந்த மாலுமி ரொம்ப சாமர்த்தியமாக செயல்பட்டார். தன்னுடைய அறிவாற்றலையும் திறமையையும் முழுமையாக பயன்படுத்தினார். அந்த கப்பலை கட்டுப்படுத்தினார். மெதுவாக அந்த சூறாவளியிலிருந்து கப்பலை காப்பாற்றி கரைக்கு கொண்டுட்டு வந்து சேர்த்துட்டார். மாலுமின்னு ஒருத்தர் இருந்ததுனால அந்த மரக்கலம் காப்பாற்றப்பட்டது. மாலுமின்னு ஒருத்தர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த கப்பலோட கதி என்னவாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஒரு கோபக்காரனுடைய நிலைமையும் அப்படித்தானா? கோபக்காரன்கிறவன் ஒரு மாலுமி இல்லாத மரக்கலம் அப்படிங்கிறார் நபிகள் நாயகம். கொந்தளிக்கிற கடலில் கொடுமையான அலைகளின் உச்சியில் அல்லல் படுகிற மரக்கலத்தை விட மோசமானது கோபக்காரனின் நிலைமை அப்படிங்கிறது அவருடைய கருத்து. அது மாதிரி இதுன்னு சொல்லலை, அதை விட மோசம் இது அப்படிங்கிறார். ஏன் தெரியுமா? ஒரு கப்பல் கடலில் தடுமாறுனா அதை சரிப்படுத்த மாலுமி இருக்கிறார். அவர் தன்னுடைய சாமர்த்தியத்தினால் அதை கட்டுப்படுத்தி சரியான வழிக்கு கொண்டுட்டு வந்துடுவார். ஆனால் கோபக்காரனுடைய நிலைமை அப்படி இல்லை அப்படிங்கிறார் நபிகள் நாயகம். மனித மனம் ஒரு மரக்கலம், அறிவு அதில் இருக்கிற மாலுமி. மாலுமி மரக்கலத்தை வந்து செலுத்துகிறான், அவனுக்கு கட்டுப்பட்டு அது ஓடுது. ஆனால் கோபக்காரனுங்கிற மனுஷங்கிட்ட அறிவுங்கிற மாலுமி சரியாக வேலை செய்ய மாட்டான். ஏன்னா கோபம் அந்த மாலுமியின் கண்களை அவிச்சிரும், காதுகளை கேட்காம பண்ணிவிடும். கண்ணையும் காதையும் மூடிவிட்டு கப்பலை ஓட்டுன்னா எப்படி ஓட்டுறது? அதனால் கோபக்காரன் மாலுமி இல்லாத மரக்கலம், இடி மின்னலில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுற கப்பல் மாதிரி கஷ்டப்படுறான். பெரியவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? உனக்கு கெடுதல் பண்ணவனுக்கும் நீ நன்மையே செய், எவருடைய விருப்பு வெறுப்பையும் பொருட்படுத்தாதே. பரம எதிரிக்கும் நீ நன்மை செய்ய ஆரம்பித்தா உன்னுடைய தூய நிலையை பார்த்துட்டு அவனும் உனக்கு நெருக்கமான நண்பனாக ஆயிடுவான். இதுதான் பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்கிறது. புனித குரான் சொல்கிறது என்ன? தீமையை நன்மையை கொண்டே நீர் தடுத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுல. இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல் அப்படிங்கிறார் திருவள்ளுவர். செல்வந்தர் ஒருத்தர்கிட்ட ஒரு சிறுவன் வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தானா, பெரியவர் அவனை கூப்பிட்டு நீ நேராக போய் ஒரு ஆட்டில் உள்ள ரொம்ப நல்ல பகுதி எதுவோ அதை எடுத்துக்கிட்டு வா அப்படின்னாரான். இவன் போனான், ஒரு ஆட்டு உடம்பில் இருந்த நாக்கு இருதயம் இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்தானான். பெரியவர் வாங்கி பார்த்தார். அதுக்கப்புறம் இப்போ நீ போய் இன்னொரு ஆட்டில் இருக்கிற ரொம்ப கெட்ட பகுதி எதுவோ அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னாரான். இவன் போய் எடுத்துகிட்டு வந்தான். அவன் கையில் இருந்தது மறுபடியும் அதே மாதிரி நாக்கு இருதயம் இது ரெண்டும் தான். என்னது இப்பவும் அதையே கொண்டுட்டு வந்திருக்கிறே அப்படின்னாரான் பெரியவர். இவன் சொன்னானா, ஒரு உடம்பில் உள்ள ரொம்ப நல்ல பொருளும் இது தான், ரொம்ப கெட்ட பொருளும் இது தான் அப்படின்னானான். இளம் வயசில் இப்படி பதில் சொன்னவர் தான் பேரறிஞர் லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள். கோபப்படாமல் இருந்தால் இது ரெண்டும் நல்லா வேலை செய்யும், கோபப்பட்டால் இது ரெண்டும் மோசமாக வேலை செய்யும். அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த தகவல். கோபம் வந்துட்டால் நாம் என்ன செய்கிறோங்கிறது நமக்கே தெரியாது. ஒருத்தர் டாக்டர்கிட்ட போனார் அவசர அவசரமாக, டாக்டர் எனக்கு இப்போ கடுமையான கோப வெறி, எனக்கு கண்ணு மண்ணு ஒன்றும் புரியல, உடனடியாக அதை கட்டுப்படுத்தணும், உடனே இதுக்கு ஏதாவது ஒரு மாத்திரை கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னார். அந்த டாக்டரும் உடனே ஒரு மாத்திரையை கொடுத்து இதை உடனே போடுங்க, நான் தண்ணி கொண்டுட்டு வரேன்னு உள்ளே போனார். தண்ணியோடு திரும்பி வந்தார். இவர் சொன்னார், டாக்டர் நீங்கள் கொடுத்த மாத்திரை ரொம்ப பெருசாக இருந்தது, இருந்தாலும் கஷ்டப்பட்டு முழுங்கிட்டேன்னார். டாக்டர் சந்தேகத்தோடு மேசையை பார்க்குறார். பார்த்தா மாத்திரை அங்கேயே இருக்குது, பேப்பர் வெயிட்டை காணலை.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால்
5: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
7: 8:55 நிமிடம் ஆயிட்டிருக்குது. இன்று ஒரு தகவல் தான் கேட்டீங்க. தொடர்ந்து வாரணம் 1000 திரைப்படத்தில் தான் பாடல் கேட்க இருக்கிறோம். ஸ்டே டியூன்ட் கேளுங்க. FM Rainbow 102.6.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சுவிட்சர்லாந்து அதிபர் திரு காய் பர்மலின் உடனான பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாக அமெரிக்காவில் உள்ள தொழில்துறை தலைவர்களுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். எதிர்வரும் பண்டிகை காலங்களில் கலப்படம் செய்யப்பட்ட மற்றும் பாதுகாப்பற்ற உணவுப் பொருட்களுக்கு எதிராக சிறப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு

மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. சென்னையில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வரும் செவிலியர்களை தமிழக அரசு உடனடியாக அழைத்து பேச வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சுதந்திரமடைந்த பின்னர் முதன்முறையாக அசாமிலிருந்து பங்களாதேஷுக்கு கப்பல் மூலம் சரக்கு போக்குவரத்து நேற்று தொடங்கியது. தமிழகத்தில் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்து நாட்டின் பிரபல எழுத்தாளர் ஜெஃப்ரி ஆர்ச்சர் காலமானார். அவருக்கு வயது 86. சர்வதேச வானியல் மற்றும் வான் இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்ற 5 இந்திய மாணவர்களும் பதக்கங்களை வென்றுள்ளனர். அர்ஜென்டினாவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவா பாட்டியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்.

அவருக்கு வயது 86. சர்வதேச வானியல் மற்றும் வான் இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்ற 5 இந்திய மாணவர்களும் பதக்கங்களை வென்றுள்ளனர். அர்ஜென்டினாவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவா பாட்டியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று லக்னோவில் நடைபெறுகிறது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று புதுச்சேரியில் நடைபெறுகிறது. இந்தியா உருகுவே அணிகளுக்கு இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி கொல்கத்தாவில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பளஞ்சங்களுக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். குட் மார்னிங். கேட்டுட்டு ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. நகர்ந்தால் தாங்க நதி அழகு, வளர்ந்தால் தான் செடி அழகு, முயன்றால் தான் மனிதன் அழகு. மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல, முயற்சி செய்பவனே மனிதன் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் முதலாவதா இந்த மோட்டிவேஷன் கோட் சொல்லி ஆரம்பிச்சிடலாம். எஸ் நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன் நான் உங்கள் தோழி ஆஜே ஜெமிமா செபாஸ்டியன். அதாவது நம்ம வீட்டுக்கு ஏதாவது பத்திரிக்கை வந்தால் போதும், நம்ம முதல்ல நின்ன மாதிரி ஆட்கள் கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா என்ன சாப்பாடு அப்படிங்கிறது தான். ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் எப்படி நடத்துகிறாங்க, எங்கே இருக்கும், எந்த மாதிரியான அந்த செட்டப்லாம் இருக்கும் அப்படிங்கிறவங்க தான் கேட்பாங்க இல்லையா. ஸோ கல்யாணம் மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு விசேஷ நிகழ்ச்சியாக இருக்கட்டும், இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மெஹந்தி ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, பேபி நேம் செரமனின்ற மாதிரி நிறைய வைக்கிறாங்க. ஸோ எந்த ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் அவங்களோட விசேஷ நிகழ்ச்சி அப்படின்னாலே ஓஹோ இந்த அளவுக்கு இருக்குதா, இப்படிலாம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நம்மளை வேக்க வைக்கிற மாதிரியும் இருக்குது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது உங்க பேர் சொல்ற மாதிரி வைக்கிறாங்களோ, ஒரு அவங்களுடைய வந்து அவங்க காமிக்கிறக்கா வைக்கிறாங்களோ அப்படின்னு நம்ம யோசிக்க வைக்கிறது இல்லையா. அப்படி நீங்கள் நினைச்சிருக்கீங்களா அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற தலைப்பு அது சம்மந்தமாக தான். கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. ஸோ விசேஷ நிகழ்ச்சிகளை ஆடம்பரமாக செய்யறது பேர் புகழுக்காகவா இல்லைன்னா உங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்காகவா, கால் பண்ணி சொல்லலாம். 0462251632 அப்படின்னா 0462251633 அப்படிங்க எங்களுக்கு நிகழ்ச்சியில பேச போற முதல் நேயர் யார், எங்க இருந்து வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: சுல்தானி பேசுறேன்.
1: சுல்தானியம்மா சொல்லுங்க.
2: அது ஆடம்பரத்துக்குதான் இந்த விளம்பரம் எல்லாம் வைக்கிறாங்க, பெரிய பெரிய கட் அவுட் எல்லாம், அது ஆடம்பரம் தான்.
1: அதாவது பேர் புகழுக்கு தான்.
2: திருமணத்தை நடத்தி வைக்கலாம், அப்படி வைக்க மாட்டாங்க. இது நம்மள பேர் வரணும், இவ்வளவு இப்போ 100 பவுன் போட்டா அதுக்கு தகுந்த பேர் இருக்கும்ல, இல்ல 5 பவுன் போட்டா அப்படி பேர் வராது.
1: என்னுடைய கருத்து வந்து நீங்க எப்படி கேட்டாலும் வந்து ஆடம்பரமா செய்யறதுங்கிறது பேர் புகழ் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நன்றிமா நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
3: மேடம் காலை ஒரு பணிவான வணக்கம். ரவிக்குமுதா மூலகர் பற்றி போயெல்லாம் வந்துட்டீங்க.
1: ஆமா சார், பாத்தீங்கன்னா நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி தலைப்பையும் கொடுத்தாச்சு.
3: கண்டிப்பா மேடம், அதாவது புயல் வரலையா நினைச்சா கரெக்டா வந்துட்டீங்க.
1: வந்துட்டோம்.
3: புகழுக்கும் தான் மேடம். ஒரு பத்திரிக்கை அடிக்காங்கன்னா 10 ரூபாய்க்கும் பத்திரிக்கை அடிக்கலாம், 1000 ரூபாய்க்கும் பத்திரிக்கை அடிக்கலாம். 10 ரூபா பத்திரிக்கை வந்து ஒரு ஓரமா இருக்கும், 1000 ரூபா பத்திரிக்கை பாத்தீங்கன்னா சுத்திட்டு
1: இருக்கும்.
3: ஆமாமா மேடம், அதாவது ஒரு கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னா சிம்பிளானது ஒரு கூட்டு பொரியல், ஒரு சிம்பிளா இட்லி வடை பொங்கல் அவ்வளவுதான் கேக்குறீ. ஆனா பணக்கார வீட்டுக்கு ஆடம்பர கல்யாணத்துக்கு போனீங்கன்னா எதை நம்ம சாப்பிடுறதுன்னு நமக்கே தெரியாது.
1: அதை பார்க்கும் போதே வயிறு நிறைஞ்சிரும்.
3: வயிறு நிறைங்கன்னு வெளியே வரும்போது என்ன சொல்லுமா, இவ்வளவு காசு பண்ணி ஏன்பா செலவு பண்ணதாங்க, கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்யலாமாப்பா.

0: ஒரு எண்ணங்கள் வருதுல்ல, அப்ப என்ன மாதிரி ஆளுங்க அதான் நாங்க சொல்லுவோம். ஏன்னா சந்தோஷமா சிம்பிளா முடிக்கணும். அது வந்து நம்ம குடும்பத்துக்கு எப்போதுமே சந்தோஷமா கொடுக்க, சரி நம்ம பிள்ளைகளுக்கு அப்பா அம்மாக்கு செலவிடுத்து விடல. 100 அடிக்கு கடல் உள்ள போயிருது மேடம்.
1: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் இருந்து கே கே தாமஸ் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன் கே கே தாமஸ் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப சூப்பரா இருக்கேன். அது ஜெமிமா ஜபஸ்டியான் அவர்களுக்கு நேயர்கள் சார்பாக வாழ்த்துக்கள்.
2: நன்றி சார், சொல்லுங்க.
1: ஓடு ஓடுன்னு போட்டாச்சுமா
2: எங்க
1: சொல்லணும்னு தானே இவங்க போடு போடுன்னு அந்த மாதிரி ஒரு வார்த்தை. ஆங்கில வார்த்தை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என் மகா கல்யாணம் போர்ஸா நடந்தது. அந்த அந்த வார்த்தைகளை தன் சபையில மத்தவங்கள்ட்ட அவங்கள்ட்ட நண்பர்கள் வட்டத்துல சொல்றதுக்காகத்தான் கல்யாணம் ஆடம்பர கல்யாணமோ எந்த ஃபங்க்ஷனுமோ பிறந்தநாள போடு போடு போடுன்னு போட்டுருவோம், போட்டு நடத்திடுவோம். அப்பாங்க பிறந்த நாளுக்கு கூட அப்படி என்னெல்லாமோ பண்றாங்க. ஆனா ஒரு சாதாரணப்பட்டவங்களுக்கு கொடுக்கணும்னா கொடுக்கறதோ ஏதோ கிடையாது. அதனால இது இவங்க அந்த விசேஷ காலம் நடத்துறது வந்து
2: ஆடம்பரமா விசேஷ நிகழ்ச்சிகளை செய்யறது பேர் புகழுக்கு தாங்க. எங்க சந்தோஷத்துல செய்யறாங்கன்னு சொல்லிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, விசேஷ நிகழ்ச்சிகளை ஆடம்பரமாக செய்கிறதுன்றது ஒருத்தருடைய பேர் புகழுக்காகவா இல்லை அவங்களுடைய சந்தோஷத்துடைய வெளிப்பாடா? தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி பாடல் கேட்டலாமா? ஏஸ், உங்கள் மனசில் நினச்ச மாதிரி இன்றைக்கும் கூட பாடல்கள் வந்து விசேஷ நிகழ்ச்சிகளை சார்ந்திருக்கு தான் இருக்க போது. எடுத்த உடனே போடுங்கப்பா அந்த பாட்டை அப்படிங்கிற மாதிரி உத்தம புத்திரன் திரைப்படத்தில் அந்த பாடல் வந்துட்டுருக்கு. அண்ணாமலையுடைய பாடல் வரிகளில் ரஞ்சித் வினயா சங்கீதா அவர்கள் இணைந்து பாடியிருக்காங்க. விஜய் ஆண்டனியுடைய இசையில் பாடலை கேட்டே தொடர்ந்து ஸ்டேட்யூண்டாக கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: 9:14 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. இணைஞ்சிருக்கிறீங்க ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியோடு. இது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6. இன்றைக்கி ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் நாம் பேசிகிட்டு இருக்கிறோம். விசேஷ நிகழ்ச்சிகளை ஆடம்பரமாக செய்கிறதுன்றது ஒருத்தருடைய பேர் புகழுக்காகவா இல்லைனா சந்தோஷத்துக்காகவா? தொடர்ந்து பேசலாம் எங்கள்கிட்ட. அடுத்த நீர் யார் இங்கேருந்து? வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஹலோ. இனிப்பில் வந்துட்டீங்க. உங்களுடைய ரேடியோ சவுண்டை கொஞ்சம் குறைச்சிட்டு பேசுங்களேன்.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கேன் சார். யார் இங்கேருந்து?
1: சோரங்கடந்து முத்து ஆசிரியர் குமரி மாவட்டம்.
0: சொல்லுங்க சொல்லுங்க முத்து சார்.
1: நல்ல தலைப்பு. அதாவது ஆடம்பரம் சொல்ல சொல்லையே கல்யாணம் பண்ணதான் ஞாபகத்துக்கு வரும். அதுக்கு அழகாக நினைவுட்டி உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். ரொம்ப ஆடம்பரமா இருக்காங்க கழிக்கல. உண்மையிலேயே பேர் வாங்கன்னா கழிக்கிறது பழக்கமா பார்த்துட்டு வரோம். ஆனா உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம் அது. அதாவது 1000 பேரை கூப்பிட்டு கஷ்டப்பட்டு அவதிப்படுறது விட 50 பேரை கூப்பிட்டு கௌரவப்படுத்ததான் மேல். இதனுடைய கணக்கு இப்படி வரும்போது நமக்கு செலவும் குறையும். வந்தாலும் அழகா உபசரிக்கலாம்.
0: நீங்க மட்டும்தான் சந்தோஷத்துக்காக சொல்லிருக்கீங்க.
2: சிலவங்களுக்கு வந்து பெண் குழந்தை இருக்காது, சிலவங்களுக்கு லேட்டாகி பிறக்கும். அப்ப அந்த பொண்ணு பெரிய மனுஷி ஆகும் போது அவங்க வந்து சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுதான் செய்யறாங்க.
0: நிச்சயமா இது ஒரு
2: மாதிரி வந்து கல்யாணம் நடக்கலாம். பெற்றவங்களுக்கு எவ்வளவு கனவா இருக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கலாம், அதனால அவங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதா வந்து வைக்காங்க.
0: வந்தாங்க நச்சுன்னு ஒரு விஷயத்த சொல்லி இதனாலதாங்க இதனால சந்தோஷத்துக்காக சொல்லிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
3: வணக்கம். கீதா கிருஷ்ணகுமார் திருத்தங்கல் விருதுநகர் மாவட்டத்தில இருந்து பேசுறேம்மா.
0: சொல்லுங்கம்மா உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு?
3: இன்னைக்கு விசேஷம் பண்றது எல்லாமே ஆடம்பரமா பண்றது எல்லாமே பேரும் புகழுக்காகத்தான். அந்த ஒரு செலவை வந்து இல்லாதவங்களுக்கு கொடுத்தோம்னா உண்மையிலேயே அவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க. ஆனா அதுக்கெல்லாம் மனசெல்லாம் வராது. பேரு சம்பாதிக்கணும். இவன் இவனை பாருயா நல்லா செலவு பண்ணி செஞ்சிருக்கான், பிரம்மாண்டமா செஞ்சிருக்கான்ற ஒரு விஷயத்த வந்து

0: அவங்க அந்த இடத்துல பேர் வாங்கணும்.
1: ம்
0: அதுக்காக தான் இன்னைக்கு உள்ள நிறைய பேர், அதாவது ரொம்ப வருத்தத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா, மாசமா இருக்கிறவங்க வந்து வயிற்ற காட்டிட்டு போட்டோ எடுக்கிறது என்ன, அது 4 பேருக்கு முன்னாடி வயிற்ற காட்டுறது வைக்கிறதுலாம் ஏத்துக்கவே முடியல. என்னமோ இவங்கதான் மாசமா இருக்கிற மாதிரி, குழந்தை பெற்றுக்கிற மாதிரி இல்லாதவங்க எல்லாம் என்னமோ ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரி, இதெல்லாம் ஏத்துக்கவே முடியலம்மா.
1: பெயர்ப்புகளுக்காக தான் அப்படின்றது எங்களுடைய கரெக்டாக இருக்குது. நன்றிம்மா, நன்றி. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய நேர்கள் வந்து பெயர்ப்புகளுக்கு தான் அப்படின்ற மாதிரி நிறைய நேர்கள் சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு நேர் மட்டும் என்னங்க பண்ணுறது, வீட்டில் ஒரே பொம்பளை பிள்ளைன்னா அவங்களுக்கு சந்தோஷத்தை இந்த ஒரு பிள்ளைக்காக நான் எவ்வளோ நாளும் செய்வேன் அப்படின்னு சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எங்களுடைய கருத்து என்னவா இருக்குது தொடர்ந்து அப்படின்னு. அப்படி அடுத்த பாட்டு கேட்டு வந்துடலாமா? அதே திருமண நிகழ்ச்சி சம்மந்தமாக பாடல் வந்துட்டே இருக்குது. தாராள பிரபு திரைப்படத்திலேருந்து விக்னேஷ்வனுடைய பாடல் வரிகளில் அனிருத் அர்ஜுனுடைய இசையிலையும் குரலையும். பாடலை கேட்டுட்டு விஷயத்த மறந்துடாதீங்க. நாம் இன்றைக்கி எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, விசேஷ நிகழ்ச்சிகளை ஆடம்பரமாக செய்கிறது பெயர்ப்புகளுக்காகவா இல்லைனா சந்தோஷத்துக்காகவா? ஜெமிமா செபாஸ்டியன் என் கூட உங்கள் கருத்துக்களை கால் பண்ணி சொல்லுங்கள். இப்போ பாடல் வந்துட்டுருக்கு, ஸ்டேடியூண்டா கேளுங்க. ஆகாஷ்வாணி FM Rainbow 102.6.

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கொள்ள வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: ஆடம்பரம் அப்படிங்கிறது மற்றவங்களுடைய கண்களை வியக்க வைக்கிறது, ஆனால் உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறது நம்மளுடைய மனதை குளிர வைக்கிறது. எந்த நோக்கத்துக்காக தான் இன்னைக்கு விசேஷ நிகழ்ச்சிகளை நடத்துகிறாங்களா, ஆடம்பரமாக செய்கிறாங்களா அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்கிறோம். நேரம் 9:22 ஆகிட்டு இருக்குது. இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6 ஆனந்த பூங்காட் நிகழ்ச்சியில் விசேஷ நிகழ்ச்சிகளை ஆடம்பரமாக செய்கிறது பெயர் புகழுக்காகவா சந்தோஷத்துக்காகவா பேசிகிட்டு இருக்கிறோம். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இனிப்பில் வந்துட்டீங்க. நீதிமோகன் சார் சொல்லுங்க சார்.
1: அது வந்து சந்தோஷத்துக்காண்டி தானம்மா. அதாவது நம்ம நம்ம அந்த அனுபவிக்கல, இப்ப வர ஜெனரேஷன் அனுபவிக்கிட்டு இருக்கீங்க, சந்தோஷத்துக்காண்டியும் மத்தவங்க சந்தோஷத்துக்காண்டியும் நல்லபடியா கல்யாணத்தை நடத்தணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி போகும்போது வந்து ரிட்டன் கிஃப்டும் கொடுக்குறாங்க. நான் சென்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு ஃப்ரெண்டோட மக கல்யாணத்துக்கு என்னோட ஃப்ரெண்டு மக கல்யாணத்துக்கு வர்றவங்களுக்கு பூராத்துக்கு மே வெள்ளி கிண்ணமும் கரண்டியும் ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தாங்க. அது வந்து அவங்க பகுமானத்துக்காண்டி இல்லை, வர்றவங்க சந்தோஷமா போட்டுன்றக்காண்டிதான் அந்த மாதிரி செய்யறாங்க. மேக்சிமம் சந்தோஷத்துக்காண்டிதான், நம்ம அனுபவிக்காத பிள்ளைய அனுபவிக்கட்டும்ன்ற சந்தோஷத்துக்காண்டிதான்
0: செய்யறாங்க, ஆடம்பரமா பண்றாங்க. சூப்பர் சூப்பர்,
1: பண்றாங்க.
0: நன்றி நன்றி நன்றி சார். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
2: மேடம்.
0: வணக்கம், யார் இங்கேந்துமா?
2: ரிடையர்மெண்ட்ல இருந்து வந்தா. நல்லா இருக்கீங்களா?
0: வசந்தாமா நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க வசந்தாமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க?
2: மேடம் நான் நல்லதுதான், நல்ல சிறப்பா செய்து நல்லதுதான். ஏன்னு கேளுங்க, அத்தனை பேருக்கு தொழில் வாய்ப்பு, ஒரு பியூட்டிஷியன், தமிழ் மாஸ்டர், அப்புறம் உதவியாளர், எல்லாருக்கும் ஒரு வேலை வாய்ப்பு. ஒரு மூணு நாளைக்கு அவங்களுக்கு அவங்க கூட நல்லா இருக்கும், நாமளும் நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா இருக்காங்க.
0: சோ இதெல்லாம் செய்யறது நன்மைக்காக தான், ஆனா என்ன இது அவங்க செய்யறதுங்கிறது பேர் புகழுக்காக பண்றாங்களா சந்தோஷத்துக்காக பண்றாங்களா?
2: வணக்கம்
0: வணக்கம்
3: வணக்கம் மேடம்.
0: யார் இங்கிருந்து பேசுறீங்க சார்?
3: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தோப்புத்தெரு சிவசுப்பிரமணியன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சிவசுப்பிரமணியன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லமா இருக்கு மேடம்.
0: சொல்லுங்க சார்.
3: விசேஷ நிகழ்ச்சிகளை ஆடம்பரமாக செய்வது பேர் புகழுக்காகவா அல்லது சந்தோஷத்துக்காகவா? இப்ப உள்ள சூழ்நிலை பாத்தீங்கன்னா பேர் புகழுக்காக தான் விழாக்கள் நடத்துறாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்தவங்க நாலு பேர் வந்து அவங்கள பெருமையா பேசுங்கிறதுக்காக வந்து ஆடம்பரமான செலவுகள்லாம் நிறைய செஞ்சாங்க. அந்த ஆடம்பரமான செலவு செஞ்சாங்கன்னா பட்டாசு வெடிக்கிறது, அந்த ஆடம்பர அந்த கட்டோட்டு வைக்கிறது, விருந்து உபசரிப்பெல்லாம் அதிகமா இருக்கு. அத பாத்தீங்கன்னா வந்து அடுத்தவங்க வந்து அவங்கள வந்து ரொம்ப பெருமையா பேசுவதற்காக தான் செய்யறாங்க, சந்தோஷத்துக்காக செய்யல. அது அப்படி பார்க்கும் போனா நிறைய வந்து சாப்பாடுல எல்லாம் நிறைய மீந்து போய் எல்லாமே குப்பை தொட்டில தான் கொட்டுறாங்க. அது வந்து தேவையற்ற செயல்.
0: அதனால பேர் புகழுக்கு தான் பண்றாங்கன்றது உங்களுடைய கருத்தா இருக்கு?
3: ஆமா மேடம்.
0: சூப்பர் சார், சூப்பர் சார், நன்றி நன்றி நன்றி, ரொம்ப அருமையா சொன்னீங்க. என்னன்னா நீங்க சொல்றதை கேட்கணும் விருப்பம்தான். நேரம் பாத்தீங்கன்னா 9:25 தாண்டி போயிட்டே இருக்கு. நம்ம பாடல் கேட்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இது வரைக்கும் எல்லா நேர்களுமே பார்த்தீங்கன்னா வந்து பேர் புகழுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டே போயிருந்தேன் கேப்பில். அப்படியே ரெண்டு நேர் வந்து இல்லைங்க, இது வந்து சந்தோஷத்துக்காகவும் பண்ணுறாங்க, இதனால் மற்றவங்களுக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்குதானே. ஏன்னா அந்த மெஹந்தி போடுறவங்களுக்கோ இல்லை அந்த பியூட்டிஷியனுக்கோ அவங்களுக்கு கூட வாய்ப்பு கிடைக்குதான் இருக்குது செய்கிறாங்க, அதனால என்னங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு போயிருக்கிறாங்க. இதுவும் ஒரு பக்கம் யோசிக்க வைக்கிற மாதிரி இருந்தாலும் நேர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். 0462-256-1132 அப்படி இல்லைனா 0462-256-1133 அப்படிங்க எங்களுக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டுடலாமா? வினைத்தாண்டி வருவாயா திரைப்படத்தில் இருந்தால் தாமரையுடைய பாடல் வரிகள்ல சின்மையும் தேவநகரும் இணைந்து பாடியிருக்காங்க யாரும் இசையில். இது வரைக்கும் ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் எப்படி தான் பார்த்துருப்பான் இவங்க பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயும் சேர்ந்து கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கும், அந்த கோயிலில் சர்ச் அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து பண்ணுவாங்க. இந்த பாடலை கேட்கும்போது அந்த ஃபீல்க்கே போயிருந்த மாதிரி இருக்கும். சரி பாடல் கேட்டு இருந்தலாமா? ஸ்டேட்யூண்டாக கேளுங்க எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: நீங்களும் கேட்டு ரசிக்கலாம் நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.
1: ஒன்பது மணி 31 ஆயிட்டு ஆனந்த பூங்கா நிகழ்ச்சி தான் பேசிட்டு இருக்கிறோம். விசேஷ நிகழ்ச்சிகளை ஆடம்பரமா செய்யறது பேர் புகழுக்காகவா அல்லது சந்தோஷத்துக்காகவா அப்படின்னு இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. நிகழ்ச்சியில பேச போற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
2: கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும்

0: வணக்கம்மா.
1: வணக்கம். பாடுறது யாரு, எங்கே இருந்து?
0: மன்னையும் பொன்னாகூர்ல இருந்து காரிகுறிச்சி கிருஷ்ணன் பேசுறேம்மா.
1: கிருஷ்ணன் சார் சொல்லுங்க.
0: ஆடம்பரத்துக்கா சந்தோஷமானு கேட்டிருக்கீங்க. இருக்கக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா வெள்ளியில கொடுக்கலாம், தங்கத்துல கூட கொடுக்கலாம். பக்கத்து வீட்டுக்காரங்க செய்யறாங்கன்னு சொல்லி நம்ம ஆடம்பரத்துக்கு தான் நீங்க நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒரு நாள் சந்தோஷத்துக்கு பாத்தீங்கன்னா பல நாள் நம்ம சங்கடப்பட வேண்டி இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில அப்படிதான். என் நண்பர் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல செய்தாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய்க்கு கடத்த வாங்கி ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினாரு. ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா டாம் டீம் நைட்டு 11:30 மணிக்கு பாத்தீங்கன்னா ஜெண்டாய் மேளம் வெடிதான். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா வீட்டு முன்ன வந்து வரிசையா கடைக்காரங்க தான் நிக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் சந்தோஷத்துக்கு மழை நாள் அவர் சங்கடத்தை அனுபவிக்க வேண்டி இருக்கு.
1: ஆடம்பரம்ன்ற பேர்ல இந்த விஷயமும் நம்ம வந்து யோசிக்க வேண்டியதா இருக்கு இல்லையா?
0: ஆமா, அதே ஏன் ஏன் இதுல பூரா சிம்பிளா போயிட்டு இருக்கேன். நீங்க மகிழ்ச்சியா சந்தோஷமா சைக்கிள் அப்படியே போய்கிட்டு இருக்கம்மா.
1: நன்றி சார். நன்றி நன்றி
0: நன்றி. வணக்கம்.
1: அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம். யார் இங்கிருந்துமா?
2: நான் பாலிகுடி நிஷா பேசுறேன் மேம்.
1: நிஷாமா சொல்லுங்க.
2: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேம்.
1: ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்களா?
2: உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன் மேம்.
1: திருத்தமா சொல்லுங்க, உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன். ரொம்ப சந்தோஷமா. சொல்லுங்க, உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு?
2: நான் சிம்பிளா சொல்ல போனா வசதியா இருக்கிறவங்க வந்து ஆடம்பரத்துக்காக பண்றாங்க, மிடில் கிளாஸ் இல்லாதப்பட்டவங்க வந்து சந்தோஷத்துக்காக பண்றாங்க. பரவாயில்ல, உங்ககிட்ட பேசுறது மகிழ்ச்சி. சொல்லுங்க, உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு?
3: ஆமாமா, இப்ப ஆடம்பரத்துக்காக செய்யறாங்க. அதாவது இந்த சாப்பாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதை வேஸ்டா ஆக்கி, அதாவது இதுல வந்து ஏதாவது ஒரு ஒரு அறக்கட்டளைக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யலாம். இது பூராமே ஆடம்பரம். இதாகவே இருக்கவங்களை பார்த்து இல்லாதவங்கள இப்படி செய்யறாங்க. கடன்களை வாங்கி போட்டு பலபடி அவங்களும் மன உளைச்சலுக்கு ஆளாவதாங்க. இதுதான் இப்ப உள்ள நடைமுறைமா.
1: நேயர்களுக்கு வந்து பெரிய ஒரு பாராட்டுகளை சொல்லி ஆகணும். எல்லா நேயர்களுமே பாத்தீங்கன்னா ரொம்ப போட்டு ஜவ்வா இழுத்து என்னுடைய கருத்து இதுதான் அப்படின்னு சொல்லாம நச்சுன்னு வந்து இதாங்க விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால நிறைய நேயர்கள் பங்கெடுத்துக்க முடியுது. அடுத்த நேயிட்ட பேசுறது மாதிரி பாடல் கேட்டு வந்துடலாம். அண்ணாத்தை திரைப்படத்தில் தான் பாடல் வந்துட்டு இருக்கு. மணி அமுதவாணன் அவர்களுடைய பாடல் வரிகளில் பாடல் பாடியிருக்காங்க நாகாஷ், அஜீஷ், அந்தோனிதாசன் மற்றும் வந்தனா ஸ்ரீனிவாசன் அவங்க பாடியிருக்காங்க. இசையமைப்பாளர் டிமானுடைய இசையில பாடலும் கேட்கவிருக்கிறோம். பாடலை கேட்டே தொடர்ந்து இணைஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.
4: மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

0: கேட்டுக்கிறீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: மனோகரன் சார் சொல்லுங்க.
2: அதாவது அந்த காலத்துல எல்லாம் வந்து சந்தோஷத்துக்காக தான் கொண்டாடினாங்க விசேஷ நாட்கள்ல. ரொம்ப சந்தோஷமா வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். நம்ம உறவுக்காரங்களை மட்டும் அழைச்சிட்டு வந்து நம்ம வந்து ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேரும் சொல்லி நம்ம கொண்டாடுவோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஒரு விசேஷம் கொண்டாடுறாங்கன்னாக்கா தெரு பூரா கார் நிக்குது. ஏன்னா அவங்களுடைய பெருமைகளை அவங்களுடைய புகழெல்லாம் நல்லா படம் சாப்பிடணுங்கிறதுக்காக வந்து நிறைய வந்து நான் நிறைய பேத்துக்கிட்ட சொல்லி டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி பார்த்தா பிரமாதமா இருக்கு. ஒரு சாதாரண ஒரு பிறந்த நாள் விழா கூட பெரிய இதா நடக்கு, கிராண்டா நடக்குது. அந்த மாதிரி நடக்கிறதுல ஒண்ணும் நம்மளுக்கு ஒன்னும் இது கிடையாது. சந்தோஷத்துக்காக கொண்டாடினோம்னா வருஷம் பூரா அதை நினைச்சு நினைச்சு நம்ம சந்தோஷப்படலாம். இந்த ஆதரவற்ற எல்லாத்துக்கு போய் கொண்டாடலாம். இந்த முதியோர் ஏற்றத்துல போய் கொண்டாடனா நல்லா இருக்குங்கிறது என்னோட கருத்து. நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சி அடுத்த நேயர் வணக்கம்.
3: இனிய வணக்கம்.
1: காலை வணக்கம்.
3: குறிப்பா வந்து நடுத்தர மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம 4 பேர் மரிக்கணும், நம்ம ஸ்டேட்டஸ் வந்து உயர்ந்து இருக்கிற காமிக்கணும், கடனை வாங்கி நச்சு ஊர்மச்ச செஞ்சுட்டு கடைசியில நொண்டு நூறு சாணம் போய் சந்தோஷம் போய் கடங்கார எப்ப வருவான்னு சொல்லி பயந்து பயந்து வாழக்கூடிய நிலைமை தான் இப்ப இருக்குப்பா நடுத்தர மக்களுக்கு. அதாவது மேல்தட்ட மக்களை போல நம்மளும் ஆடம்பரமாக வகவையா சாப்பாடு எல்லாம் செஞ்சு மேல தாளம் கொட்டி எல்லாத்தையும் கடனை வாங்கி செலவழிச்சுட்டு சூடு கண்ட போன மாதிரி அடங்கி ஒடுங்கி இருக்காங்கப்பா யாரு, நடுத்தர மக்கள். ஆனா வந்து மேல்தட்ட மக்கள் தான்ப்பா விளம்பரத்திற்காக அந்த ஸ்டேட்டஸ் வந்து பேஸ்புக்ல போடணும், அலங்கார பொம்மையாக வரணும் அப்படின்னு சொல்லிதாப்ப ஒரு பொய்யான ஒரு போலி உலகத்திலிருந்து வாழ்றதற்காக அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுடைய சுய சந்தோஷத்தை அனுபவிப்பதற்காக நாங்க பூரா என்ன செஞ்சுட்டாங்க செலவழிச்சுட்டு கடைசியில் அவங்க வந்து நல்லாத்தான் இருக்காங்க. ஏன்னா அவங்கள்ட்ட பணம் நிறைய இருக்குது. பணம் நிறைய வச்சிருக்கவங்க ஆடம்பரமாக விசேஷம் செய்வதில் தப்பே இல்லை. நடுத்தர மக்கள் தான்ப்பா வந்து அவங்கள போல வாழ வேண்டும் ஆசைப்பட்டு கடனை வாங்கி சந்தோஷத்தை இழக்கக்கூடிய நிலையில தான்ப்பா இந்த நடுத்தர மக்கள் இருக்காங்க. திருந்தி வாழணும்ப்பா.
1: நன்றிமா, நன்றி. அருமையா சொன்னீங்க. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம். பெருமாள்புரத்துல இருந்து கோமதி அண்ணன் பேசுறேன்.
1: கோமதி அண்ணா,
4: ஒரே ஒரு இதுல ஒரு உதாரணத்தோட சொல்லி முடிச்சிருவேன். ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன். அதாவது மாப்பிள்ளையோட சித்தி பொண்ணு ஒரு கோமா உட்கார்ந்துருந்தா அங்க என்ன பிரச்சனையோ தெரியாது. பொண்ணோட பெரியமா பொண்ணு வந்தா, ஏய் சங்கீத்துல நடக்கு நீ என்ன இங்க உட்கார்ந்துருக்கவா அங்க வந்து டான்ஸ் ஆடுனா. அந்த சங்கீத்துல இவளை கூட்டி டான்ஸ் ஆடி அவளுடைய மூடையே மாத்தி விட்டா. இப்போ சொல்லுங்க, ஆடம்பரங்கிறது சந்தோஷத்துக்காக இருக்கா இல்ல மத்தவங்கிட்ட பேர் வாங்குறதுக்கு இருக்கான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க.
1: அவ்வளவுதானே, சாய்ஸ் வந்து உங்ககிட்ட விட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நன்றிமா, நன்றி.
4: இல்ல அதாவது சந்தோஷத்துக்காகத்தான் எவ்வளவு பிரச்சனையை தீர்த்து எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க பொண்ணு வீட்டுல உள்ளவங்க எல்லாரும். அதனால அவங்களுடைய சந்தோஷத்துக்காக கொஞ்சம் மாறுறதுல
1: தப்பு இல்ல. நன்றிமா, நன்றி. உங்களுடைய சந்தோஷத்துக்காகவும் செய்யறவங்க இருக்கதான் செய்யறாங்க, ஆனா நம்ம தான் யோசிக்கணும் நம்மளுடைய பேர் புகழுக்காக பண்றோமா அப்படிங்கிற மாதிரி இப்ப வந்து அப்படி ஆரம்பத்துல ஆரம்பிச்சவைகள் வந்து இப்ப வரைக்கும் அவங்களுடைய கருத்து இதுவா தான் இருக்கு இல்லையா. அங்கே நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முக்கியமாக இப்போ நான் ரீசெண்டாக கவனித்த விஷயங்கள்னா சோஷியல் மீடியாக்களில் இந்த பிள்ளைங்களுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டேன்னு

கூடிய அந்த முதல் பிறந்தநாள் தான். அது வந்து ரொம்ப கிராண்டாக அந்த பிள்ளைக்கு என்ன ட்ரெஸ் போட்டிருக்கோம் என்ன பண்ணுறாங்கன்னு கூட தெரியும், வளர்ந்த பிறகு அதுவே அவங்க காமிப்பாங்க. ஆனால் அதுக்காக அவன் வந்து மற்றவங்க கிட்ட நாங்கள் இவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறதுக்காகவே கடன் வாங்கி கூட செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் இந்த கடன் அடைக்கிறதுக்காக ஓடுற மாதிரி ஆயிடுது இல்லையா. அதுக்கு பதிலாக சிம்பிளாக வச்சுட்டு அந்த பிள்ளைக்கு ஏதாவது சேவிங்ஸ் மாதிரியோ பண்ணோன்னா அது அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சில விஷயங்களும் இருக்கதான் செய்து. சிலர் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க, என்னோட குழந்தை நான் பண்ணுவேங்க போடுறா வெடி அப்படிங்கிற மாதிரி செலிப்ரேட் பண்ணுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம் மேகல் கிட்ட. அதுக்கு முடிவு பாடலும் வந்துட்டே இருக்கு. காற்று வெளியீடை திரைப்படத்துலேருந்து வைரமுத்துடைய பாடல் வரிகளில் நிகிதா காந்தி, திப்பு, ஏஆர் ரஹீன் அகினா அவங்க பாடியிருக்காங்க. ஏ ரகுமான் இசையில பாடலை கேட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6. நேரம் 9:49 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. ஆனந்த பூங்காட் நிகழ்ச்சியோடு அணிஞ்சிருக்கிறீங்க. பேசிட்டு இருக்கிறோம் விசேஷ நிகழ்ச்சிகளை ஆடம்பரமா செய்யறது பேர் புகழுக்காகவா அல்லது சந்தோஷத்திற்காகவா அப்படின்னு. நிகழ்ச்சியில பேச போற அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இனிப்புல வந்துட்டீங்க.
1: வணக்கம், பாளையங்கோட்டையிலிருந்து காமராஜ்.
0: காமராஜ் சார் சொல்லுங்க.
1: விழாக்களை கொண்டாடுவது மகிழ்ச்சிக்காக தான்,
0: சந்தோஷத்துக்காக தான். ம்,
1: சந்தோஷத்துக்காக தான். நம்ம சந்தோஷமா இருக்கிற உள்ள உறவினர் வந்து நண்பர்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்க. ஆனா இப்ப வந்து சந்தோஷமா இருக்க வந்து அவங்க கண்ட மணிக்கு இப்ப செலவு பண்றது இல்ல. தனக்கு தகுந்தாப்புல எப்படி செய்யணுமோ அப்படி செய்யறாங்க. அப்படினாலதான் நம்மளால முடியுங்கிறது அவங்களுக்கு தெரியும். இல்லாம செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும் நல்லா தெரிஞ்சுதான் செயல்படுறாங்க. இது வந்தவங்களும் சந்தோஷமா இருக்கணும், நம்மளும் சந்தோஷமா இருக்கணும்னு மகிழ்ச்சியா இருக்கவங்களுக்காக தான் செய்யறாங்க. என்னுடைய
0: நன்றி சார். நன்றி, அருமையா சொன்னீங்க. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம். இன்றைய பொழுதும் இனிய பொழுதாக அமைய வாழ்த்துக்கள். நலம் நலம் அறியாவல் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: மந்திரமூர்த்தி சார் நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நன்னா சேமமா இருக்கிறோம். இணைப்பு கிடைத்தல் மகிழ்ச்சியா இருக்கிறேன்.
0: உங்ககிட்ட பேசல எங்களுக்கு மகிழ்ச்சி. சொல்லுங்க சார், உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு?
2: அதாவது ரெண்டுமே இருக்குள்ளதுதானே, சந்தோஷமும் இயற்கை தான், பந்தாவும் இயற்கை தான். ஆனா வந்து என்ன தெரியுமா, நிறைய ஏடாப்படமா எல்லாமே பண்ணி நிறைய பதார்த்தங்கள் அப்புறம் தோரணங்கள் அப்படி இப்படின்னு விசேஷமா அந்த மண்டபமே கலங்கடிக்க வச்சு, அதாவது ஊர் மக்களை பார்த்து வாயடைக்க முடியாது. செய்யறவங்க வந்து எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி சரி, நம்ம வந்து நம்ம விழா நடந்ததை நாளும் பொழுதும் மக்கள் பேசும்படியா இருக்குங்கிற எண்ணம் அன்னத்துல ஊடுருவே அப்படி செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா சாமானியப்பட்டவங்க வந்து சரி நம்ம விரலுக்கு தகுந்த மாதிரி வீக்குங்கிற மாதிரி செய்துக்கிறாங்க. அதனால வந்து இந்த நீங்க கேட்ட அந்த தலைப்பு வந்து பந்தாவும் இருக்கிறது சந்தோஷமும் இருக்கிறது
0: ரெண்டுமே இருக்கு, நான் எதை சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நன்றி சார். நன்றி
2: நன்றி. வணக்கம்.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நான் செல்வம் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: செல்வம் சார் நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: சூப்பரா இருக்கேன்.
0: சொல்லுங்க சார்.
3: அது வந்து பொதுவாகவே வந்து சந்தோஷத்தை தான் நான் சொல்லக்கூடியது. என்னன்னா வந்து அந்த ஒரு வீட்டுல ஒரு ஒரு ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போதுனாலே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வந்துடும் ஆல்ரெடி. அந்த நம்ம நல்லபடியா பண்ணணும் நம்ம பிள்ளைகளுக்கு அப்படிங்கிற ஒரு மனநிறைவு வந்து எல்லாத்துக்கும் இருக்கும். அது பேர் புகழுங்கிறது வந்து நீங்க சொன்ன மாதிரி ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரியும், இவர் பணக்காரர் தான் நல்லா செய்வாரு அப்படின்னு தெரிய சொல்லுவாங்க. இருந்தாலும் நமக்கு அந்த பங்கன் நடத்தும் போது ஒரு நம்ம டெய்லியே சந்தோஷமா இருக்க போற கிடையாதுல்ல. அந்த ஒரு பங்கன்னு ஒரு வீட்டுல ஒரு நிகழ்ச்சிய வரும்போது ஆரம்பிக்கும் போதுதான் அது முடியும் தண்டியும் ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும். அது நம்ம சிறப்பான முறையில செஞ்சாதான் அது ஒரு திருப்தியோட முடிதமா இருக்கும். அதனால மனநிறைவோட சந்தோஷமா செய்யணும்னு நினைக்கிறாங்க எல்லாரும்.
0: அதுக்காக தான் வந்து ஆடம்பரமா செய்யறாங்க இல்லையா? நேரம் 9:52 நிமிடம் ஆயாச்சு. நிகழ்ச்சியில நாம பேசியிருந்தோம் இன்னைக்கு எந்த பத்தி விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம்னா விசேஷ நிகழ்ச்சிகளை ஆடம்பரமா செய்யறது பேர் புகழுக்காகவா சந்தோஷத்திற்காகவா அப்படின்னு. உண்மைதான், முன்னாடியெல்லாம் நம்ம தாத்தா பாட்டி காலத்துல வந்து ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் வருது இல்லை ஒரு சடங் ஃபங்க்ஷன் ஏதாவது ஒன்று இருக்குதுன்னா நம்ம எல்லாருமே மீட் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வருது அது கிராண்டா இருக்கு இல்லைனா நல்லா இருக்குது அப்படின்னாலே அதை ரீல்ஸா எடுத்து அதுக்கான லைக்ஸ் வருதா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் இல்லையா? அது இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டிங் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த ட்ரெண்டுன்ற பேரில் தான் நம்ம மாறிட்டு இருக்குமே தவிர நம்மளுடைய உண்மையாக சந்தோஷத்தை நம்ம இழக்கிறதில்ல தான். ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, நாலு பேர் நம்மளை பார்த்து பிரமிக்கணும் நம்மளுடைய கெத்தை காட்டணும்னு நினைக்கிறப்பவே அந்த விசேஷத்தினுடைய உண்மையான சந்தோஷம் வந்து காணாமல் போயிருந்தா சொல்லணும். நம்ம அந்த உண்மையான சந்தோஷத்துக்காக செய்கிறோமா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி அங்கே வந்துடுது தான். ஸோ அதனால் நம்ம போடக்கூடிய பட்டு புடவையில் இல்லை பந்தியில் வைக்கக்கூடிய 100 வகையான சாப்பாடில் இதிலெல்லாம் சந்தோஷம் கிடையாதுங்க. நம்ம கூட இருக்கிறவங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறவங்க நம்மளை பார்த்து சிந்துற ஒரு சின்ன புன்னகையில் தான் கண்டிப்பாக அந்த விசேஷ நிகழ்ச்சிக்கான உண்மையான சந்தோஷமும் அதற்கான அர்த்தமும் இருக்கு இல்லையா?

ஸோ உங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் வச்சாலுமே இதை மறந்துடாதீங்க. நம்ம ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடியவங்க சந்தோஷமாக அந்த நாளை மறக்காத மாதிரி நம்ம கூட இருந்த அந்த நினைவுகளோடைய ஹாப்பினஸோடு போகணுன்றது மனசை வச்சு எந்த ஒரு ஃபங்க்ஷனாலும் பிளான் பண்ணுங்கள். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேசினா எல்லா நேயர்களுக்குமே நன்றியும் பாராட்டுகளையும் சொல்லிடலாம். இதுதான் காரணங்க, இதுதான் ஜெய்மா செபாஸ்டின், இதுதான் விஷயம் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக நச்சுன்னு நறுக்குன்னு உங்களுக்கு கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. நிகழ்ச்சியில் பேசின எல்லா நேயர்களுக்குமே நன்றி. நிகழ்ச்சியுடைய நிறைவான பாடலும் கேட்கவே இருக்கிறோம். எந்த திரைப்படத்தில் இருந்துன்னா வசீகரா அப்படிங்கிற திரைப்படத்தில் தான் பாடல் வந்துட்டே இருக்கு. பா விஜயோடைய பாடல் வரிகள்னா கார்த்திக் அவருடைய குரலை, எஸ் ஏ ராஜ்குமாரோட இசையில. பாடலை தொடர்ந்து 10 மணிக்கான செய்தி சுருக்கம், சென்னையிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து 12க்கு மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடலோட நிறைய பொதறிவு கேள்விகள்லாம் காத்துட்ருக்குது. இதுவரைக்கும் நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தேன் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். தொடர்ந்து ஸ்டேட்யூண்டாக கேளுங்க FM Rainbow 102.6.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சுவிட்சர்லாந்து அதிபர் திரு காய் பர்மலின் உடனான பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாக அமெரிக்காவில் உள்ள தொழில்துறை தலைவர்களுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். எதிர்வரும் பண்டிகை காலங்களில் கலப்படம் செய்யப்பட்ட மற்றும் பாதுகாப்பற்ற உணவுப் பொருட்களுக்கு எதிராக சிறப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்று வருகிறது. காலை 9 மணி நிலவரப்படி மதுராந்தகம் தொகுதியில் 15.99% வாக்குகளும் தாராபுரம் தொகுதியில் 17.55% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோயில் தசரா விழாவிற்கான ஏற்பாடுகள் குறித்து மாநில அமைச்சர்கள் திரு ரமேஷ், திரு ஸ்ரீநாத் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். சென்னையில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வரும் செவிலியர்களை அழைத்து பேச வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக 3000-க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்தன. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச வானியல் மற்றும் வான் இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்ற 5 இந்திய மாணவர்களும் பதக்கங்களை வென்றுள்ளனர். அர்ஜென்டினாவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவா பாட்டியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று லக்னோவில் நடைபெறுகிறது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று புதுச்சேரியில் நடைபெறுகிறது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 56 ரன் எடுத்துள்ளது. இந்தியா உருகுவே அணிகளுக்கிடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி கொல்கத்தாவில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 56 ரன் எடுத்துள்ளது. இந்தியா உருகுவே அணிகளுக்கிடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி கொல்கத்தாவில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 10:04 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பந்தலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக பாடல் கேட்கறது எப்பயுமே சந்தோஷமான ஒரு விஷயம்தான். நம்ம என்ன ஒரு மனநிலையில இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பாடல் நம்மளை மாத்திடும். அந்த வகையில இன்னைக்கு உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்களை உங்களோட சேர்ந்து கேட்கறதுக்கு ரெடி ஆயிட்டேன். நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன். யாரோ எங்கிருந்தோ கேட்குற ஒரு பாட்டு நம்ம மனசுக்கு பிடிச்ச பாட்டாக இருக்கிறது தான் இந்த பாட்டு செய்கிற மேஜிக் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இன்றைக்கி உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே டயல் பண்ணுங்கள். 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 என்ற எங்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக அது எங்கேயோ யாரோ ஒருத்தருக்கு பிடிச்ச பாடலாக தான் இருக்கும். எனக்கு கூட பிடிச்ச பாடலாக இருக்கலாம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதலாவதாக யார் எங்கே இருந்து என்ன பாடல் கேட்க போகிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். கோமதி நடத்திருக்கு. காலை வணக்கம். நலமாறீங்களா மேடம்?
0: நலமா இருக்கேன். கோமதிக்கு காலை வணக்கம் சொல்றது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: கோவில்பட்டியிலிருந்து காந்திமதியம்.
0: கோமதிக்கு காந்திமதியமா வணக்கம் சொல்றீங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: விடுதலை படத்துல இருந்து வழி நிறைய காத்து மேடம். அனைத்து நேயர்களுக்கும் உங்களுக்கும்
0: ரொம்ப ரொம்ப நன்றி. அனைத்து நேயர்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பாட்டு கேட்டிருக்காங்க காந்திமதியம்மா. அவங்களோட சேர்ந்து நாமளும் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி, தமிழ்நாடு மாநில உடல் உறுப்பு தான தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ செப்டம்பர் 23, ஆப்ஷன் பி நவம்பர் 23. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டு நினைஞ்சிருங்க.

0: நேரம் காலை 10:10 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் 100.6 மகாஹர்ட்ஸின் ஒலிபரப்புல மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவதா தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக வணக்கம், யாரங்க இந்த பேசுறீங்க?
1: இனிய காலை வணக்கம், திருநெல்வேலி புதுப்பேட்டையில இருந்து சண்முகாமாரி.
0: சண்முகாமாரி முத்து, நிகழ்ச்சியில உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து ஊர் விட்டு ஊர் வந்துல இருந்து சொர்க்கமே என்றாலும் அந்த பாடல் வேணும் மேடம்.
0: கண்டிப்பா இந்த பாடல் உங்களுக்காக கொடுத்துடலாம். நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு நன்றி. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், தமிழ்நாடு மாநில உடல் உறுப்பு தான தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ செப்டம்பர் 23, ஆப்ஷன் பி நவம்பர் 23.
1: செப்டம்பர் 23
0: சரியான பதில். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. 2008 15 சிறுவன் ஹிதேந்திரன் சாலை விபத்துல மூளை சாவு அடைந்த நாள். அவனுடைய பெற்றோர் வந்து உடல் உறுப்பு தானத்தை செஞ்சாங்க. அந்த தியாகத்தை போற்றும் வகையில செப்டம்பர் 23 மாநில உடல் உறுப்பு தான தினமா அறிவிக்கப்பட்டது. செப்டம்பர் 23, 2026 அன்று தமிழக அரசு 312 தான குடும்பங்களை கௌரவித்தது. கடந்த ஒரு வருஷத்துல 1699 உறுப்புகள் தானம் பண்ணி

தாங்க மத்திய அரசின் உடல் உறுப்பு தான தினம் ஆகஸ்ட் 3. போதைப்பொருள் தடுப்பு பிரிவு எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1986, ஆப்ஷன் பி 1976. இந்த கேள்விக்கான பதிலை யோசித்துட்டே பாடலை கேட்டு நினைச்சிருங்க.

0: 10:17 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்புல மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கீங்க. போதைப் பொருள் தடுப்பு பிரிவு எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். இந்த கேள்விக்கு பதில சொல்லவும் தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்கும் யாரு இங்கிருந்து காத்திருக்காங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். யாரு இங்கிருந்து பேசுறீங்க?
1: தென்காசி மாவட்டம் பூலாங்குளத்திலிருந்து சுப்பிரமணியன் பேசுறேன்
0: மேடம். சுப்பிரமணியன் சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: கோயில் படத்துல இருந்து கொக்கு மீன விழுங்குமா?
0: கண்டிப்பா அந்த பாடல் போட்டுடலாம். நமக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கான பதில் தெரியுமா? போதைப் பொருள் தடுப்பு பிரிவு எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1986, ஆப்ஷன் பி 1976. சரியான பதில். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. NCP எனப்படும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு NDPS சட்டம் 1985 பிரிவு 4(3) கீழ் 1986 உருவாக்கப்பட்டது. இது உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மத்திய சட்ட அமலாக்க மற்றும் உளவு அமைப்பு. போதைப் பொருள் கடத்தலை தடுப்பது, மாநில அரசுகளை ஒருங்கிணைப்பது, சர்வதேச அமைப்புகளுடன் இணைந்து செயல்படுவது இதன் நோக்கமாக இருக்கு. அந்த வகையில் இதனுடைய தலைமையிடம் வந்து டெல்லி ஆர்கேபுரத்தில் இருக்கு. குடங்கா தடுப்பூசி எதற்கு எதிராக பாதுகாப்பை வழங்குவதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ டெங்கு, ஆப்ஷன் பி மலேரியா. இந்த கேள்விக்கான பதிலை யோசித்துட்டே கோவில் படத்திலிருந்து வர இந்த பாடலை நம்ம கேட்கலாம்.

0: 10:24 நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதை நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: விற்கால்பட்டியில இருந்து ரேணுகா தேவி மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் ரேணுகா தேவி. நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு நீ வருவாய் என படத்துல இருந்து ஒரு தேவதை வந்து விட்டார்.
0: கண்டிப்பா அந்த பாடல் உங்களுக்காக கொடுத்துடலாம். நம்ம அது கேள்வி கேட்டிருந்தோம். குடங்கா தடுப்பூசி எதற்கு எதிராக பாதுகாப்பை வழங்குவதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ டெங்கு, ஆப்ஷன் பி மலேரியா. சரியான பதில். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. அந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி, குடங்கா அப்படிங்கிறது TAK-003 என்று அழைக்கப்படும் ஜப்பானின் டெக்கடா நிறுவனம் தயாரித்த 4 டெங்கு தடுப்பூசி. 4 டெங்கு வைரஸ்களுக்கு எதிராகவும் பாதுகாப்பு தரும். WHO-ஆல் 2023 அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. 2026 இந்தியாவில் பரிசோதனை நிலையில இருக்கு. 4-16 வயது குழந்தைகளுக்கு 2 3 மாத இடைவெளியில செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாந்தினி சவுக் நகர மண்டபம் யாரால் கட்டப்பட்டது? ஆப்ஷன் ஏ மராத்தியர்கள், ஆப்ஷன் பி ஆங்கிலேயர்கள். இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே இணைஞ்சிருங்க. ஹரிஹரன் குரல்ல நீ வருவாய் என்ன திரைப்படத்துல இந்த பாடல் வந்துட்டே இருக்கு.

நேரம் காலை 10:30 நேர்களை இணைந்திருப்பது மனம் விரும்புத்தேன் நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவதா தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம். சுகமா இருக்கேன், நலமா இருக்கேன். யார் இங்கிருந்து பேசுறீங்க? மோகன் சரஸ்வதி அம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? கண்டிப்பா நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு.

0: 10:35 நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: ஈரோடு மாவட்டம் கந்தசாமி பாளையம், அக்பர்.
0: அக்பர் சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு மீரா படத்துல இருந்து புது ரூட்ல தான் அந்த சாங் கே ஜெயசுதாஸ் அவர்கள் பண்ணுவாங்க.
0: கண்டிப்பாக சார், நிகழ்ச்சியில் உங்களுக்காக நீங்கள் விரும்பி கேட்ட அந்த பாடல் வழங்கிடலாம். நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். சாந்தினி சௌக் நகர மண்டபம் யாரால் கட்டப்பட்டது? ஆப்ஷன் ஏ மராத்தியர்கள், ஆப்ஷன் பி ஆங்கிலேயர்கள். ஆங்கிலேயர்கள் அப்படிங்கிறது தான் சரியான பதில். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. டெல்லியில் சாந்தினி சௌக் நகர மண்டபம் 1863 பிரிட்டிஷ் ஆட்சியில் கட்டப்பட்டது. முதல்ல லாரன்ஸ் இன்ஸ்டியூட் அப்படின்னு அழைக்கப்பட்டது. மராத்தியர்கள் 1739 பிறகு டெல்லியை சில காலம் கட்டுப்படுத்தினாலும் இந்த கட்டிடம் முழுக்க முழுக்க பிரிட்டிஷ் காலனியை கட்டிடக்கலை. இதுதான் பழைய டெல்லி நகராட்சியின் முதல் தலைமையகமாக 1866-2009 வரை செயல்பட்டது. தற்போது இங்கு பழைய டெல்லி பாரம்பரிய அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டு வருது. ஈரோட்லேருந்து அக்பர் அவங்க விரும்பி கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. மீரா திரைப்படத்திலேருந்து கே ஜே எஸ் தாஸ் குரலில்

நேயர்களின் கவனத்திற்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள்

0: கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நிமிடத்தில் நேர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், முகவுல இருந்து ஜோதி பேசுறேங்க மேடம்.
1: ஜோதி, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: சாமி படத்துல இருந்து இதுதானா எதிர்பார்த்த இன்னாலும் இதுதான்.
1: கண்டிப்பா அந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். ஆசியாவின் முதல் தொலைத்தொடர்பு உற்பத்தி மண்டலம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆப்ஷன் ஏ குவாலியர், ஆப்ஷன் பி விசாகப்பட்டினம். சரியான பதில். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. ஆசியாவின் முதல் தொலைத்தொடர்பு உற்பத்தி மண்டலம் மத்திய பிரதேசத்தின் குவாலியரில் எஸ்ஏடிஏ பகுதியில் 170 ஏக்கர்ல அமைய இருக்குது. 24 நிறுவனங்கள் ₹5,500 கோடி முதலீடு செய்ய விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு 24/25 டெலிகாம் உபகரண தொழிற்சாலைகள் கொண்ட குழல், அதாவது சூழல் அமைப்பில் இது இருக்கு. ஆக்ரா குவாலியர் அதிவேக சாலை, ரயில், விமான இணைப்பு மற்றும் ஆண்டுக்கு 25,000 பொறியாளர்கள் படித்து முடிக்கிறதுனால குவாலியரை தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. தேசிய சிறு தொழிலகங்கள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ August 30, ஆப்ஷன் பி September 3. இந்த கேள்விக்கான பதிலை யோசித்துட்டே பாடலை கேட்டு நினைஞ்சிருங்க.

0: நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
1: நெல்லை பண்பலை 102.6 நேயர்களுக்கும் அறிவிப்பாளர் கோமதி நாராயணன் அவர்களுக்கும் உற்சாகமான முற்பகல் வணக்கங்கள் அம்மா.
0: வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்திலிருந்து மன்னம் விரும்புதே பாடல் கேட்க வந்துள்ளேன் அம்மா.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: வாத்தி படத்துல இருந்து அடியா தீது என்னமா வா வாத்தி பாட்டு போடுங்கம்மா.
0: கண்டிப்பா சார், நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு.

0: 10:54 நேர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவதா தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க? முருகன் சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன்.
1: வாரிசு படத்திலிருந்து
0: கண்டிப்பா சார், நிகழ்ச்சியில உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், தேசிய சிறு தொழிலகங்கள் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு. ஆப்ஷன் ஏ August 30, ஆப்ஷன் பி September 3. சரியான பதில் சார், நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. மத்திய அரசு August 30, 2000 சிறு தொழில்களுக்கான விரிவான கொள்கை தொகுப்பை வெளியிட்டதை நினைவு கூறும் வகையில் 2001 இந்த தினம் கடைபிடிக்கப்படுது. MSMEக்கள் இந்திய GDP 30% ஏற்றுமதியில 45% பங்கு. விவசாயத்துக்கு அடுத்து இரண்டாவது பெரிய வேலைவாய்ப்பு தருவதை கௌரவிப்பதை நோக்கமாக கொண்டு தேசிய சிறு தொழிலகங்கள் தினம் அனுசரிக்கப்படுது. 2026 மத்திய அரசு MSME திருத்த சட்டத்தை கொண்டு வந்தது தாமத பணம் டிஜிட்டல் பதிவை எளிதாக்கியுள்ளது. நிகழ்ச்சியின் நிறைவா பாடல் வந்துட்டே இருக்கு வாரிசு திரைப்படத்திலிருந்து. பாடலை தொடர்ந்து செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து மணித்திருநாடு கேட்கலாம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கானா, எத்தியோப்பியா உள்ளிட்ட நாடுகளுக்கு 5 நாள் பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார். ஐநா சபைக்கு செலுத்த வேண்டிய தொகையை உறுப்பு நாடுகள் உரிய நேரத்தில் செலுத்துமாறு இந்தியா கேட்டுக் கொண்டுள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் இடைத்தேர்தல் நடைபெற்று வரும் நந்திகிராம் சட்டப்பேரவைத் தொகுதியில் காலை 9 மணி நிலவரப்படி 20.89% வாக்குகளும், ரஜிநகர் தொகுதியில் 18.05% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காலை 9:30 நிலவரப்படி மதுராந்தகம் தொகுதியில் 16% வாக்குகளும், தாராபுரம் தொகுதியில் 17.55% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் அருள்மிகு முத்துராமன் கோவிலில் தசரா விழாவிற்கான ஏற்பாடுகள் குறித்து மாநில அமைச்சர்கள் திரு ரமேஷ், திரு ஸ்ரீநாத் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். தமிழகத்தின் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் வீழ்ச்சியடைந்து வருவது குறித்து தாவேக்கா அரசு விளக்கம் அளிக்க வேண்டுமென்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு அறிவிக்கப்பட்ட 5,000 ரூபாய் ஊதிய உயர்வை உடனே வழங்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலம் பிரதான அருவியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் இன்று முதல் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் சூறை காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக 3,000-க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்தன. நைஜீரியாவில் நேரிட்ட விமான விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 32 அதிகரித்துள்ளது. அர்ஜென்டினா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திபா பாட்டியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று லக்னோவில் நடைபெறுகிறது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது 1 நாள் கிரிக்கெட் போட்டி இன்று புதுச்சேரியில் நடைபெறுகிறது.

அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 118 ரன் எடுத்துள்ளது. இந்தியா உருகுவே அணிகளுக்கு இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி கொல்கத்தாவில் இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நெஞ்சங்களுக்கு மீண்டும் ஒரு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நேயர்கள் அணிஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6. நேரம் 11:03 ஆயிட்டு இருக்குது. கேட்கவிருக்கிறீங்க மனிதநாடு நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் மனிதநாடு நிகழ்ச்சியில் இந்தியாவுடைய பெருமை பேசக்கூடிய அழகழகான இடங்கள் பற்றி, முக்கியமான நபர்கள் பற்றி, நிகழ்வுகள் பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்குறோம். அப்படி இன்றைக்கி நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இமயமலையுடைய மடியில் ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்கிற ஒரு அழகான சொர்க்கம் சொல்லக்கூடிய இடம் பற்றி தாங்க. நம்ம ஊரில் ஊட்டி, அதை தான் மலைகளுடைய ராணி அப்படின்னு சொல்லுவோம். வட இந்தியாவில் மலைகளின் ராணின்னு எதை சொல்லுவாங்க தெரியுமா? சிம்லா அப்படிங்கிற இந்த இடத்த தான். சிம்லான்னு சொன்னதுமே நமக்கு வந்து சில்லுன்னு இருக்கிற அந்த கிளைமேட் தான் ஞாபகம் வரும் இல்லையா? ஸோ இந்த சிம்லா பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிட்டு இருக்கிறேன் நான், உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆண்டப்போ அவங்களுக்கு நம்ம ஊர் வெயில் ரொம்பவே செட் ஆகாமல் இருந்துச்சு. அப்போது அவங்க தேடி கண்டுபிடிச்ச ஒரு குளிர்ச்சியான இடம் தான் இந்த சிம்லா. 1864 சிம்லாவை அவங்களுடைய கோடைக்கால தலைநகரமாக, அதாவது சம்மர் கேபிட்டல்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி மாற்றி வச்சுருந்தாங்க. அதனால தான் இப்போவும் அங்கே போனால் இங்கிலாந்து இருக்கிற மாதிரி நிறைய பழைய காலகட்டத்து இருக்கக்கூடிய கட்டிடங்களை நம்மளால் பார்க்க முடியும். இந்த சிம்லாவில் என்னென்ன விஷயங்கள் ரொம்பவே பிரபலமாக இருக்குது, அந்த சிம்லாவுக்கு வந்து எந்த டைம் போனால் கரெக்டாக இருக்கும், என்ன விஷயங்கள் இங்கே பார்க்குறதுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி பாடலும் வந்துட்டே இருக்குது. நிகழ்ச்சியில் முதல் பாடல் சிவலப்பெரி பாண்டி திரைப்படத்துலேருந்து வைரமுத்துடைய பாடல் வரிகளில் கே சித்ரா பாடின பாடல் ஆதித்யனுடைய இசையில். பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6.

நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: நிகழ்ச்சிகளை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம் நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6
1: 11:12 ஆயிட்டிருக்குது. கேட்டுட்டு மணித்திறனாடி நிகழ்ச்சி இது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6. இன்னைக்கு மணித்திறனாடி நிகழ்ச்சியில் மலைகளின் ராணி சிம்லா பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்குறோம். சிம்லாவில் அதுவும் மால் ரோடில் இருக்கிற ஒரு முக்கியமான சந்திப்புக்கு பேர் தான் ஸ்கேண்டல் பாயிண்ட் அப்படிங்கிறது. இதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதையும் இருக்குது. அதாவது பிரிட்டிஷ் காலத்தில் பாட்டியாலா மகாராஜா ஒரு பிரிட்டிஷ்

அதிகாரியுடைய மகளை இந்த இடத்துலேருந்து கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். அதனால தான் இந்த இடத்துக்கு ஸ்கேண்டல் பாயிண்ட் அப்படிங்கிற பேர் வந்துச்சுன்னு ஊருக்குள்ளே ஒரு கதை வந்து சொல்கிறாங்க. இங்கே நின்று பார்த்தா இந்த மலைகளுடைய மொத்த அழகையுமே பிரம்மாண்டமாக தெரியும். அதை பார்த்து ரசிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக இடத்துக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அங்கேருந்து ஏதாவது வாங்காமல் வரமாட்டோம் இல்லையா? அப்படி சிம்லாவுக்கு போனால் அங்கேயும் கூட ஷாப்பிங் போகிறதுக்காகவே லக்கர் பஜார் அப்படின்றது இருக்குது. சிம்லாவுக்கு போகிறவங்க கண்டிப்பாக இன்னொரு இந்த இடத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கிட்டு தான் வருவாங்களாம். லக்கர் அப்படின்னா ஹிந்தியில் மரம்னு அர்த்தம். அதனால் இங்கே முழுக்க முழுக்க மரத்தால் செஞ்ச அழகான கைவினை பொருட்கள், விளையாட்டு ஜாமான்கள், வாக்கிங் ஸ்டிக்குன்னு நிறைய கிடைக்கும். நம்மளுடைய வீட்டுக்கு நினைவு பரிசாக இங்கேருந்து கண்டிப்பாக அந்த இடத்துலேருந்து நிறைய விஷயங்களை நம்ம வாங்கிட்டு வர முடியும். பிரிட்டிஷ்காரங்க இந்த இடத்த கண்டுபிடிச்சி அங்கே நேரம் செலவிடுறதுக்காக உருவாக்கப்பட்ட இடம்னு சொல்லிட்டோம். அப்போ அங்கே கட்டப்பட்ட இடங்களுமே அங்கே இருக்கக்கூடிய அந்த கட்டிடங்களுமே அவங்களுடைய விருப்பம் சார்ந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக கட்டப்பட்டதாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் ஹாரி பாட்டர் கோட்டை. அந்த ஹாரி பாட்டர்னா ஏதோ படம் பேர் தானே அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? அதை பற்றின சுவாரஸ்யமான விஷயம் தான் இந்த பாடலுக்கு பிறகு தெரிஞ்சுக்க போகிறோம். பாடலும் வந்துட்டே இருக்குது. படிக்காதவன் திரைப்படத்துலேருந்து வைரமுத்துடைய பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இணைந்து பாடியிருக்காங்க இளையராஜாவுடைய இசையில். பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

11:20 ஆயிட்டு இருக்குது. மணித்திரு நாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்னைக்கு மனித நாடு நிகழ்ச்சியில் மலைகளின் ராணி சிம்லா பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த சிம்லாவில் ராஷ்டிரபதி நிவாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இருக்குது. இது பார்க்குறதுக்கு அப்படியே ஹாரி பாட்டர் படத்தில் வர ஒரு பெரிய கோட்டை மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். பிரிட்டிஷ் வைஸ்ராய் தங்குறதுக்காகவே கட்டப்பட்ட இந்த இடத்துல தான் சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்தியா பாகிஸ்தானுடைய பிரிவினைக்கான முக்கிய பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இந்த இடம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பொக்கிஷம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சிம்லாலேருந்து குப்ரி போகிற வழியில் கிரீன் வேலின்னு சொல்லக்கூடிய பசுமை போர்த்து ஒரு இடமும் இருக்கு. அந்த நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அடர்த்தியான பைன் மரங்களால் சூழப்பட்ட அந்த இடம் வந்து ரொம்பவே பிடிக்குமா. ஏன்னா கண்ணு கெட்டின தூரம் வரைக்குமே பச்சை பசையில் இருக்கிறதுனாலேயே இந்த இடம் போனதுமே அப்படி சில்லுன்னு அந்த கிளைமேட்டுக்கு மனசையும் கூட குளிர்ச்சியாக்கிடும். இந்த இடத்த நிறைய பாலிவுட் சினிமாக்களில் கூட நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா நிறைய படங்களில் இந்த இடத்துக்கு வந்து ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கூட இந்த இடம் ரொம்ப சூட்டபிளான இடம் சொல்கிறாங்க. முன்னாடி பிரிட்டிஷ்காரர்கள் வந்து கிரிக்கெட்டு போலோ மாதிரியான விளையாட்டுகளுக்கு பயன்படுத்தின ஒரு பெரிய மைதானம் கூட இங்கே இருக்குது. அதுதான் அனன்டேல் அப்படின்ற இடம். இப்போது இது இராணுவ இந்திய இராணுவத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இங்கே ஒரு அழகான இராணுவ அருங்காட்சியகம் கூட இருக்குதான். என்னென்ன இடங்கள் இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அங்கே போனால் எந்தெந்த இடங்களை சுற்றி பார்க்கலாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு பாடலும் வந்துட்டே இருக்குது. சிந்து நதிப்போ திரைப்படத்திலேருந்து வைரமுத்துடைய பாடல் வரிகளில் கேஜே யேசுதாஸ் ஆஷா லதா அவங்க பாடியிருக்காங்க சவுந்தரராயனுடைய இசையில். பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசைமலைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.
5: பதினோரு மணி 27 நிமிடத்துல இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. நாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன் நான், உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். இன்னைக்கு நிகழ்ச்சி நம்ம எதை பத்தி தெரிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னா மலைகளின் ராணின்னு சொல்லக்கூடிய சிம்லா பத்தி. சிம்லாலாம் சுத்தி

என்னென்ன இடங்கள் இருக்குது? சிம்லாவுடைய இதயம் அப்படின்னு சொல்லணும்னா அங்கே இருக்கக்கூடிய மால் ரூட், அதாவது தி ரிட்ஜின்னு சொல்லக்கூடிய இடம்தான். இங்கே வந்து வண்டிகள் போகிறதுக்கு அனுமதி கிடையாது, நம்ம பாட்டுக்கு ஜாலியாக நடந்துக்கிட்டே ஷாப்பிங் பண்ணலாம், சுட சுட காஃபி குடிக்கலாம். அங்கே இருக்கிற மஞ்சள் கலர் சர்ச் அங்கே ஒன்று இருக்கும். ஸோ அந்த சர்ச் கூட அங்கே ரொம்ப ஃபேமஸான இடமா இருக்குது, அங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். நிறைய சினிமாக்களில் கூட இந்த இடத்த நம்ம பார்த்துருப்போம். அது எல்லாமே பொறுமையாக காலார நடந்து நம்ம ரசித்து பார்க்கலாம். அதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இடம் அப்படின்னா டாய் ட்ரெயின் அப்படின்னு சொல்லக்கூடியதான். கால்காவிலேருந்து சிம்லாவுக்கு போகிற இந்த சின்ன ரயில் பயணம் ரொம்பவே உலக அளவில் புகழ்பெற்ற ஒன்றா இருக்குது. இதை வந்து யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்கிறாங்க. மலைகள், மரங்கள், நிறைய குகைகள்னு ரயிலுக்குள்ளே உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டே போகிறது ஒரு தனி சந்தோஷமான அனுபவமாக இருக்கும். இன்னும் தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு முடி பாடலும் வந்துட்டே இருக்குது. வெற்றி விழா திரைப்படத்தில் இருந்த வாலியுடைய பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், கேஷ் சித்ரா இணைந்து பாடியிருக்காங்க இளையராஜாவுடைய இசையில். பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: மனித்திருநாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. 11:44 ஆகிட்டு இருக்குது. மனித நாடு நிகழ்ச்சியில் மலைகளின் ராணி சிம்லா பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். சிம்லாவிலேயே ரொம்ப உயரமான இடத்துல இருக்கிற ஆஞ்சநேயர் கோவில் தான் ஜாக்கு அப்படிங்கிற அந்த கோவில். அங்கே இருக்கிற 108 அடி உயர ஆஞ்சநேயர் சிலையை சிம்லாவில் எந்த மூலையில் இருந்து பார்த்தாலும் தெரியுமா? ஆனால் அங்கே குரங்குகளுடைய தொல்லை அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கையில் இருக்கிற பொருட்களை வந்து ரொம்ப உஷாராக பார்த்துக்கிறது நம்முடைய பொறுப்பு. கண்டிப்பாக அந்த இடத்துக்கு சுற்றி போனால் அந்த விஷயம் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அதுக்கடுத்து இங்கே சிம்லாவில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னா, சிம்லாவில் வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஹில் ஸ்டேஷன் குஃப்ரி அப்படிங்கிறது. பனிக்காலத்தில் இங்கே போனோம் அப்படின்னா பனிச்சறுக்கு விளையாடலாம். முழுக்க முழுக்க பனியால் மூடி இருக்க அந்த இடத்த பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குமா? ஒரு இடத்துக்கு போனால் கண்டிப்பாக அங்கே வந்து ஷாப்பிங்க்கு அப்புறம் நம்ம யோசிக்கிறது சாப்பாடு தான். ஸோ சிம்லாவில் கூட என்ன ஸ்பெஷலான உணவுகள் அப்படின்னா, குளிருக்கு இதமாக சிம்லாவில் மோமோஸ் மட்டும் கிடைக்காது. சிம்லாவுடைய பாரம்பரிய உணவாக இருக்கக்கூடிய ஒன்று தான் சித்து அப்படிங்கிறது. இது ஒரு வகையான வேக வச்ச ரொட்டியை ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு உணவு. அந்த ரொட்டி என்ன பண்ணுவாங்கன்னா நெய்யோட சேர்த்து சாப்பிடுவாங்க. இது அந்த ஊரோட குளிருக்கு நம்ம சாப்பிட்றது ரொம்பவே இதமாக அட்டகாசமாக இருக்குமா? என் தெரிஞ்சுக்கலாம் பாடலும் வந்துட்டே இருக்கு. அதிசய பிறவி திரைப்படத்துலேருந்து வாலியுடைய பாடல் வரிகளை மலேசியா வாசுதேவன் கே சித்ரா பாடின பாடல் இளையராஜாவுடைய இசையில. பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6.
2: அந்த என்னாச்சு
3: உனக்கு? இங்க பாடுறா

0: மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில எல்லா தருணத்திலும் உங்களுடன் பயணிப்பது இது நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.
1: தொடக்கம் பாட்டு முடித்ததும் பாட்டு பாட்டுக்கு
2: நேரம் 11:41 ஆயிட்டு இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6 மனிதநாடு நிகழ்ச்சி தான் கேட்டுருக்கிறீங்க. இன்றைக்கி மனிதநாடு நிகழ்ச்சியில் மலைகளின் ராணி சிம்லா பார்த்தா தெரிஞ்சிட்டு இருந்தோம். இந்த சிம்லாவுக்கு எப்போ சுற்றி பார்க்க போனால் நல்லாயிருக்கும்? ஒருவேளை நீங்கள் வந்து நிஜமான பனிப்பொழிவை பார்க்கணும், அதில் வந்து ஸ்னோஃபால் எல்லாம் பார்த்து விளையாடணும்னு நினச்சிங்கன்னா டிசம்பர் மாதத்துலேருந்து பிப்ரவரி மாதத்துக்குள்ளே போகிறது சூப்பராக இருக்கும். அப்படி இல்லை எனக்கு குளிரும் வேண்டாம் வெயிலும் வேண்டாம் நல்ல நார்மலாக இருக்கிற கிளைமேட்டில் அந்த சிம்லா சுற்றி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மார்ச்லேருந்து ஜூன் வரைக்கும் இங்கே போனால் நல்லா சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சிம்லா இது வந்து வெறும் சுற்றி பார்க்குற இடம் மட்டும் கிடையாதுங்க, அந்த ஊர் மக்களுடைய அன்பு, அங்கே கிடைக்கிற நல்ல சூடான மோமோஸ், குளிருக்கு ஏற்ற மாதிரியான அந்த உடைகள், இது எல்லாமே அந்த இடத்துல நம்ம இன்னும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசையை தந்துடும். நிஜமாகவே வாழ்க்கையில் ஒரு தடவையாவது குடும்பத்தோடு போய் என்ஜாய் பண்ணணுப்பா அப்படின்னு நினைக்கிற ஒரு இடம் தான் சிம்லா. இந்த சிம்லா பார்த்தா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இன்றைக்கி மனிதநாடு நிகழ்ச்சியில். ஸோ சிம்லா பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, நிறைவாக அதை சொல்லி ஆகணும். சிம்லாவுடைய அழகை ரசிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கரடு முரடான பாதைகளெல்லாம் குளிரையுமே கடந்து தான் போகணும். அதே போல் தான் வெற்றியினுடைய அழகை நம்ம ருசித்து பார்க்கணும்னா நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய வழிகளை நம்ம கடந்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் இது வரைக்கும் நாம் சிம்லாவை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இனி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய செய்திகளை தான் தகவல்களாக தெரிஞ்சுக்க போகிறோம். அது மாதிரி பாடலும் வந்துட்டே இருக்குது. அந்த 1 நிமிடம் திரைப்படத்திலிருந்து வைரமுத்துடைய பாடல் வரிகளில் SP பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடினது இளையராஜாவுடைய இசையில. பாடலை கேட்டு இணைச்சிருங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேரம் 11:49 ஆயாச்சு. நம்மளுக்கு நடக்கக்கூடிய செய்திகளை தகவலாக சேகரிச்சுட்டு ஸ்ரீவை கோமதி வந்துட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கோமதி நாராயணன் முறைக்கிறாங்க. ஏன் பேரை நீ தப்பா சொல்லுவியா?
3: நீங்க
2: வந்து குளிச்சுதான் காமிச்சிருந்தீங்களா, அதனால உங்க உஷாரா
3: நேர்ல கண்ணு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறேன். என்ன நீங்க சொல்லாம என் பேரை மாத்தி சொல்லும்போது எனக்கு
2: வந்து ஷோ ஆரம்பிச்ச பிறகு நீங்க ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா படிச்சுட்டு இருந்தீங்க.
3: கொஞ்சம் சொல்றதுக்காக படிக்க அப்படின்னு தெரிய வேண்டாமா? காலையில இருந்து கோமதி நாராயணன்
2: படிப்பு சொன்னாலே ஓட ஆரம்பிச்சிருவோம்ல, அதனாலதான்.
3: சரி, நல்லாவே மலப்புறீங்க. அதாவது நான் ஒரு தடவை பதிவு பண்ணிக்கிறேன், உள்ளூர் தகவல்களை சொல்கிறதுக்காக நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன் வந்திருக்கேன். ஜெமிமா, இப்போ நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே இருப்போம். ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நம்ம கண்டலப்படும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இப்போ நான் பதிவு பண்ணி உங்களுக்கு சொல்ல போகிறேன்.
2: அந்த சைட்டில்
3: மாற்றிட்டீங்க.
2: மனம் நிறைந்த கோமதி நாராயணன் வந்து சொல்ல போகிறாங்க, சொல்லுங்கள்.
3: அதாவது நமக்கு வந்து பேசஞ்சர் ட்ரெயின் இருக்குது இல்லையா, அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு சில குறிப்பிட்ட நாள்களில் ஒரு சில எக்ஸ்பிரஸ் வண்டிகள் வந்து ஒரு சில நிறுத்தங்களில் நின்று போகும். அந்த வகையில் நாகர்கோவில் கோவை பகல் வண்டி இருக்கு இல்லையா, அந்த ட்ரெயின் வந்து மதுரை ஆட்பகுதியில் நடைபெறும் பராமரிப்பு பணி காரணமாக வழித்தடம் மாற்றப்பட்டிருக்கு. இன்னைக்கு வர 8ஆம் தேதி, அதாவது 6, 8, 9 இந்த 3 நாட்கள் மானாமதுரை, காரைக்குடி, திருச்சி, கரூர் வழியாக இயக்கப்படுது. இதனால் திருமங்கலம், திருப்பரங்குன்றம், மதுரை சந்திப்பு, சோழவந்தான், கொடைக்கானல் ரோடு, அம்பாத்துறை, திண்டுக்கல், எரியோடு பாளையம், இந்த மாதிரியான நகரங்களுக்கு அந்த வண்டி செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாற்று வழியில் மானாமதுரை, சிவகங்கை, காரைக்குடி, புதுக்கோட்டை ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம பக்கத்தில் முக்கியமாக செங்கோட்டையிலிருந்து திருநெல்வேலிக்கு காலையில் 10 மணிக்கு கிளம்பி போகுது இல்லையா, இந்த வண்டி வந்து இந்த பேசஞ்சர் ட்ரெயின் வந்து சேரன்மாதேவி மறை மட்டும்தான் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திருநெல்வேலியிலிருந்து செங்கோட்டைக்கு மத்தியானம் 2:40 போகுது இல்லையா, அந்த வண்டியும் நமக்கு வந்து சேரன் மகாதேவியிலேருந்து தான் புறப்படும். அதாவது இங்கே நமக்கு டவுன் பாளையங்கோட்டை இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்குலாம் வராது. ஆமாம், இது எப்படின்னா இன்னைக்கு 6ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9, 10, 12, 13, 14, 15 மற்றும் 24, 26 ஆகிய தேதிகளில் நெல்லை சேரன் மகாதேவி இடையே இந்த ரயில் வந்து பகுதியாக ரத்து செய்யப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த திருநெல்வேலி செங்கோட்டை அந்த ட்ரெயினை கணக்கு பண்ணி போகிறவங்க இந்த குறிப்பிட்ட நாட்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நமக்கு சேரன் மகாதேவியோடைய அங்கேருந்து வர வண்டி நின்றும், இங்கேருந்தும் நம்ம ஜங்ஷனில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா சேரன் மகாதேவிலேருந்து தான் வண்டியை கிளம்ப போகுது.
2: ஸோ
3: இந்த குறிப்பான முக்கியமான தகவலை தான் நான் வந்து ஆழமாக படிச்சுட்டு இருந்தேன்.
2: பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். ஏன்னா நம்ம வந்து ஸ்டேஷன் வரும்னு நின்றுட்டு வரா போனாலும் அப்புறம் ஐயோ அப்படின்ற மாதிரி பயந்துடும். ஸோ இந்த டேட்டை ஞாபகம் வச்சு நமக்கான கரெக்டான செஷனில் அவங்க போகக்கூடியவங்க பிளான் பண்ணிக்கோங்க சொல்கிறேன். நிகழ்ச்சியில் பாடல் கொடுத்தெல்லாம் பாடல் வந்துட்டே இருக்கு. அழகிய உன்னை ஆராதிக்கிறேன் திரைப்படத்திலிருந்து வாலியுடைய பாடல் வரிகளில் வாணிஜெயராம் பாடுனது இளையராஜாவுடைய இசையில் பாடலை கேட்டு நினைச்சிருங்க. ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. பதினோரு மணி 56 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6. அடுத்த தகவல் என்ன தெரிஞ்சுக்க இருக்கிறோம் குமதி?
1: ஜெருசலேம் புனித பயணத்துக்கு 550 கிறிஸ்தவர்களுக்கு தலா ரூபாய் 37,000 ரூபாய் மானியமாக கொடுக்குறாங்க. அதாவது இதுக்காக விண்ணப்பிக்கிறதுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து பிரிவினரையும் உள்ளடக்கிய 600 கிறிஸ்தவர்கள் பயனடையும் வகையில் ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொண்டு திரும்பும் 550 கிறிஸ்தவர்களுக்கு நபர் ஒருவருக்கு 37,000 வீதமும் 50 கன்னியாஸ்திரிகளுக்கு தலா 60,000 வீதமும் மானியம் வழங்கப்படுது. நடப்பாண்டில் ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொண்டு திரும்பும் கிறிஸ்தவர்கள் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வந்து 31/1/2027 உரிய ஆவணங்களோட ஆணையர் சிறுபான்மையினர் நலத்துறை கலசமகால் பாரம்பரிய கட்டிடம் முதல் தளம் சேப்பாக்கம் சென்னை அப்படிங்கிற 605 அப்படிங்கிற முகவரிக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பற்றின கூடுதல் தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா

0: www.bcmbcmw.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் தெரிஞ்சுக்கலாம்.
1: ஸோ இதோட சேர்த்து நிகழ்ச்சி நிறைவாக என்ன செய்ய தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, தேனி, தருமபுரி, கிருஷ்ணகிரி மாதிரி 5 மாவட்டங்களில் இன்றைக்கே கனமழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களாக இருக்கிறதா, டெல்டா மாவட்டங்களாக இருக்கக்கூடிய மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, ஈரோடு, சேலம், நாமக்கல் மாதிரியான மாவட்டங்களையும், தென் தமிழக பகுதிகளில் மிதமான மழையும் 11 தேதி லேசான மழையும் பெய்யக்கூடும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த செய்தியோட நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுக்கலாம். நிகழ்ச்சி வரைக்கும் உங்ககூட பேசிட்டு இருந்தோம் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன் மற்றும்
0: நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன்.
1: பார்த்தீங்களா, நானே கரெக்டாக சொல்லிட்டேன், நீங்களும் சொல்லிட்டீங்க. ஸோ நிகழ்ச்சியோட சைனிங் ஆஃப் பண்ணிக்கலாம். நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டு இருக்கு, காதலன் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை தொடர்ந்து 12 மணிக்கான செய்திச்சிருக்கோம். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கானா, எத்தியோப்பியா உள்ளிட்ட நாடுகளுக்கு 5 நாள் பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார். ஐநா சபைக்கு செலுத்த வேண்டிய தொகையை உறுப்பு நாடுகள் உரிய நேரத்தில் செலுத்துமாறு இந்தியா கேட்டுக் கொண்டுள்ளது. தொலை மருத்துவ சேவையான இ சஞ்சீவனி திட்டத்தின் மூலம் 50 கோடிக்கும் அதிகமானோர் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. மதுராந்தகம் தொகுதியில் காலை 11 மணி நிலவரப்படி 33.55% வாக்குகளும், தாராபுரம் தொகுதியில் 37.28% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. மேற்குவங்க மாநிலம் நந்திகிராம் மற்றும் ரஜிநகர் தொகுதிகளிலும், புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதியிலும் இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் குறித்து மாநில அமைச்சர்கள் திரு ரமேஷ், திரு ஸ்ரீநாத் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். தமிழகத்தின் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் வீழ்ச்சியடைந்து வருவது குறித்து தவேகா அரசு விளக்கமளிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் கௌரவ விரிவுரையாளருக்கு அறிவிக்கப்பட்ட 5000 ரூபாய் ஊதிய உயர்வை உடனே வழங்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலம் பிரதான அருவியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் இன்று முதல் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக 3000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்தன. நைஜீரியாவில் நேரிட்ட விமான விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 32 அதிகரித்துள்ளது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா, தியா சிட்டாலே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று லக்னோவில் நடைபெறுகிறது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று புதுச்சேரியில் நடைபெறுகிறது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 162 ரன் எடுத்துள்ளது. இந்தியா உருகுவே அணிகளுக்கு இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி கொல்கத்தாவில் இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் 12:04. இனி நமது வானொலியில் வலம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய குறிப்புகள். 12:10 சிநேகிதிய நிகழ்ச்சியில் வீட்டில் சண்டை வராமல் நம்முடைய கருத்தை எவ்வாறு தெரிவிக்கலாம்? 1 மணிக்கு நலம் தானாவில் காதுகளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர்

டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பாளையங்கோட்டை சுகாதார அலுவலக நலக்கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நலந்தானாவில் சிறுதானியங்களை நம் உணவில் ஏன் சேர்க்க வேண்டும். பிற்பகல் 2 மணிக்கு குக்கு நேர் விருப்ப பாடல்கள், 3:02 திரையருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரத்தார நிகழ்ச்சி NCRT, 4:02 பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும். 1961 மலையார், 2:00 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்களுடன் திரை இசை. இரவு 7:30 ஆசை எஞ்சல், 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல்கள், 9:00 இடைவிடாத இசைமலை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இன்றைய 50 காப்பியங்களில் அறிவியல் ஆளுமை, 10:00 சுகமான ராகங்கள், தொலைபேசி வழி நேர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். நேர்களின் நமது நிகழ்ச்சிகளை கேட்க மறவாதீர்கள்.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: திருநெல்வேலி பண்பலை 102.6 MHz இல் ஸ்நேகிதியே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.

0: நேரம் 12:11 கேட்டுட்டு இருக்கீங்க இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் 100.2. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பெண்கள் மட்டுமே பங்கேற்கும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சி வழங்குறதுக்காக அங்க ரெடியா இருக்கிறோம். நான் உங்கள் ஆர்ஜி சந்தியா ஜெகன் மற்றும்
1: நான் உங்கள் ஜெமிமா செபாஸ்டியன்.
0: என்ன ஜெமிமா என்னை பார்த்துட்டே இருக்கீங்க, அழகா இருக்கனா?
1: என்ன டாபிக் வேற நீ கொடுத்துருந்தீங்களா, ஹாப்பியா வேற பேசிட்டு இருக்கீங்க, ரெடியா வந்திருப்பீங்க ஒரு நம்பிக்கையில தான் உங்களை பார்த்து ஒரு ஸ்மைலோட நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாமே.
0: ஓகே ஓகே, இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா வீடு அப்படின்னாலே அன்பு அரவணைப்பு ஒரு புரிதல் இருக்கக்கூடிய எல்லாமே இருந்து ஒரு நிறைஞ்ச இடமா இருக்கும் வீடு. ஆனால் ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட கருத்து இருக்கும், விருப்பம் இருக்கும், எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா?
1: கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய விருப்ப வெறுப்புகள் வேறு வேறையாக தானே இருக்கும்.
0: அந்த கருத்து இருக்குன்னு கருத்துன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் வந்து வேறுபாடு இருக்கும். வேறுபாடுகளை வந்து ஒரு விஷயத்தில் கொண்டு வந்து வைக்கும்போது தான் அந்த வீடு எப்படிப்பட்ட வீடு அப்படிங்கிறது தெரியும்.
1: சண்டையா இல்லை சொர்க்கமோ அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரியும் இல்லையா. அந்த கருத்துக்களை நம்ம சொல்கிற அந்த விதத்தில் தான் இருக்குது. நம்ம இதை சொல்றத வச்சு ரோலிகள் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க இதை பத்தி பேச போறோம் அப்படின்னு இல்ல.
0: நேரில் தலைப்பு திரும்ப சொல்றோம், வீட்டுல சண்டை வராம உங்களோட கருத்தை நீங்க எப்படி தெரிவிக்கலாம்? நீங்க நிறைய தெரிவிச்சிருப்பீங்க, அதை நீங்க எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க. அழைக்கலாம் 0462-1153-2 0462-1133 என்ற எண்களுக்கு நேர் வந்துட்டாங்க. முதல் ஸ்நேகிதி வணக்கம். வணக்கம்,
2: நீங்கள் பேசிக்கொண்டிருக்க
1: இப்படிதான் அவங்க தெரிவிப்பாங்க நினைக்கிறேன். கருத்துக்கள் வேறுபாடு வரும்போது நான் வந்து
0: போயிடுவேன்.
1: நல்லா இருக்கிறோமா, நீங்க இருக்கீங்க?
2: நான் ஆலங்குளத்துல இருந்து காயத்ரி பேசுறேன்.
0: ஆலங்குளம் காயத்ரி, சொல்லுங்க. ஆலங்குளம் காயத்ரி, உங்க வீட்டுல சண்டை வராம உங்களுடைய கருத்தை நீங்க எப்படி தெரிவிப்பீங்க?
2: கொஞ்சம் விட்டு கொடுத்து போனேன் மேடம்.
0: ஆனா உங்களுக்கு பண்ணியே ஆகணும், ஒரு காரியம் இருக்குன்னா அந்த காரியத்தை நம்ம உங்களுடைய இஷ்டப்படி பண்ணியே ஆகணும்னு வருது, ஒரு சூழ்நிலை வருது. அப்ப எப்படி வந்து அத சரி பண்ணுவீங்க?
2: பேசிதா சரி பண்ணனா? அத இருந்தா போனா நல்லா இருக்கும் அப்படின்னு.
0: சரி,
1: நன்றி நன்றி நீங்க கவனிச்சு சொன்னது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: அடுத்த நேயர் வணக்கம்.

0: வணக்கம், இணைப்புக்கு வந்தாச்சு.
1: வணக்கம்
0: பேசுன
1: மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் சித்தமல்லி பாரதி நகர்ல இருந்து சிவகாமி பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்குமா? நீங்க எப்படி
1: சிவகாமியம்மா,
0: இருக்கீங்க?
1: நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் இப்ப பேசுறேன்.
2: ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசுறது.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் மேடம்.
0: ஓகே ஓகே, அதான் வேணும் எங்களுக்கும். சரி சொல்லுங்க, உங்களுடைய கருத்தை எப்படி வீட்டுல சொல்லுவீங்க சண்டை கிண்ட வராம?
1: வீட்டுல இப்ப ஒரு பிரச்சனை வருது, இப்படி மாதிரி ஒரு பிரச்சனை வருதுன்னு பெரும்பாலும் நான் அத சால்வ் பண்ண பாப்பேன். வீட்டுல எங்க வீட்டுல அவங்ககிட்ட சொன்னா அவர் வந்து டக்கு டக்குன்னு போட்டு உடைக்க வர்றாரு. அதனால இத சொன்னா பெருசா வரும் அப்படின்னு தெரிஞ்சு அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு பாத்துக்கிடுவேன் மேடம். மேட்ரு அவங்க காதுக்கு போகாத அளவுக்கு பாத்துக்கிடுவேன். ஆனா என் மூலமா போவாது,
0: மத்தவங்க மூலமா.
1: வெளியில யார் மூலமாவது வந்து அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து கேட்பாங்க.
0: இந்த மத்தவங்க எல்லாம் எதுக்கு இருக்காங்க? இதுக்குதான்
2: தூது போறதுக்குதான் இல்லையா?
1: அதனால அவங்க வந்து கேட்கல, நான் வந்து அந்த மேட்ரே எனக்கு தெரியாத மாதிரி அவங்ககிட்ட காட்டிக்கிடுவேன். எனக்கு தெரியவே செய்யாது அப்படின்றேன், மூடி அப்படியே மறைச்சிருவேன் மேடம்.
0: எப்பா, ஆனா இப்போ இப்ப தெரிஞ்சு போச்சே, இப்ப ஊருக்கே தெரிஞ்சு போச்சே.
2: அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. அது போதும் எனக்கு. அப்படிதானமா?
0: சரிமா, சரி சரி, ஓகே ஓகே,
2: நன்றி நன்றி பேசினதுக்கு.
0: இது கூட நல்லா தான் இருக்கேனே. ஆனா மாட்டிக்கிட்டோன்னா ஒரு மாதிரி இதா இருக்கும்ல.
2: அது அப்பங்க சொன்னாங்க, அது சமாளிச்சுக்கலாம் இவ்வளவுன்னு பாத்துட்டோம் அப்படின்ற மாதிரி.
0: சரி ஓகே, பாடல் கேட்டு வந்துடலாம். நேர்மையா நிகழ்ச்சி, சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. அபய் சண்முகி திரைப்படத்துல இருந்து கமல்ஹாசன் மற்றும் சுஜாதாவின் குரல்களில் பாடல் இதோ.

0: வசந்த் அண்ட் கோ.
1: பன்னிரண்டு மணி 22 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. ஸ்நேகிதி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6. இன்னைக்கு ஸ்நேகிதியில வந்து பார்த்தீங்கன்னா, சண்டை வராமல் நம்முடைய கருத்துக்களை எப்படி தெரிவிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தோம். அடுத்த தோழிட்ட பேசிடலாமா?
2: வணக்கம் வணக்கம், இனிப்புக்கு வந்தாச்சு, பேசலாம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? வீட்டுல சண்டை வராம உங்களுடைய கருத்தை நீங்க எப்படி சொல்லலாம்? வீட்டுல சண்டை வராம உங்களுடைய கருத்தை எப்படி நீங்க தெரிவிப்பீங்க வீட்டுல இருக்கவங்ககிட்ட?
3: சண்டை வீட்டுல தான்
2: என்னது
3: சண்டை எல்லாம் வராது. சண்டை இருக்கிறது ஏதாவது
2: உங்களுக்கு புரிஞ்சுதா? தலைப்பு புரிஞ்சுதா? ஒரு விருப்பம் இருக்கும் வீட்டுல, சரியா? அத வந்து வீட்டுல சொல்றீங்க. அதாவது ஒரு ஃபங்க்ஷன்னே வச்சுக்கோங்களேன், இந்த ஃபங்க்ஷன் இப்பெல்லாம் செய்யணும்னு உங்களுக்கு சில ஆசைகள் இருக்கும். ஆனா வீட்டுல இருக்கவங்க அந்த மாதிரி பண்ண வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க சொன்னா வந்து சண்டை வந்துடும். அது சண்டை வராம எப்படி சொல்லுவீங்க? அதுதான் இன்னைக்கான தலைப்பு.

0: என்ன எல்லாத்துக்கும் ஒரே சிரிப்பா தான் இருக்கு. ஆ தலை,
1: சண்டை வரதான் தெரியும்.
0: சரி அதத்தான், சண்டை வராம எப்படி சொல்லுவீங்கன்னு கேக்கும்.
2: How do I tell you-ங்கிற மாதிரி முழிச்சிட்டு இருக்காங்க. இப்படிதான் அப்பவும் முழிச்சு சமாளிச்சிருவீங்க அப்படிதானமா? ஏன்னா நான் அப்படிதான் பண்ணுவேன். என்னத்த சொல்லு அப்படின்னு அமைதியா கப்பி குழப்பி அப்படி அமைதியா இருந்தது.
0: கருத்துக்கு சொல்லுவீங்கன்னு பார்த்தா
2: அவங்க ஊர்லயும் முடிச்சிட்டாங்க சந்தியா. கேட்டீங்கன்னா அவங்க சொன்னாங்கல்ல உங்ககிட்ட, நான் வந்து அமைதியா வந்து முடிச்சு விட்டாங்களே.
0: சரி ஓகே, நன்றிமா நன்றி.
2: சொல்லுமா நன்றி நன்றி.
0: இன்னும் சிரிச்சுட்டே இருங்க சரியா. நன்றி எப்பா முடியல. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க? ரேடியோ ஆஃப் பண்ணிருங்க இல்லைன்னா சவுண்டை குறைச்சிருங்க. நான் பேசுறது எனக்கே கேக்குது. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சண்டை வரத்தான் செய்யும், அது எப்படி வராம சொல்லுவீங்க?
3: என்ன விட்டு கொடுத்து போகணும், பொறுமையே வேறாண்டிதான்.
0: ஆனா உங்க ஆசை நிறைவேற்றி ஆகணும். என்ன பண்ணுவீங்க?
3: நமக்கு ஆசை இருக்கிறது, ஆனா சரி நம்ம பொறுமையா போயிருந்தா சொன்னா சண்டை வந்துடும்.
0: எங்க என்ன எல்லாரும் இப்படியே கிளம்பிட்டீங்க?
2: ஏதாவது அமைதியா போற சந்தியாவில வந்து நம்ப முடியல.
0: எல்லாரும் சண்டை போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ரேடியோங்கிறதுனால சரி வேண்டாம், எதுக்கு போட்டு நம்ம வீட்டுக்கு கதை சொல்லுவானே அப்படின்னு யோசிக்கீங்களா? ரேடியோவை நீங்க இன்னும் ஆஃப் பண்ணவே இல்லை. பாடல்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு நம்மளுடைய நிலை பண்புலையில. சரியா நன்றி நன்றி. ஓகே இதான் கருத்து போல.
2: ஆமா எல்லாரும் விட்டு கொடுத்து போவா அமைதியா போகணும்
0: சொல்லலாம். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டில் வந்து அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் கொஞ்சம் சமைச்சு கொடுக்கலாம்.
2: அந்த மாதிரி கொஞ்சம்
0: அந்த மாதிரி கொஞ்சம் ஐஸ் வைக்கலாம்னு சொல்லுவாங்க இல்லையா?
2: அதாவது சூழ்நிலையை சாதகமாக்கிக்கிறோம் சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப எல்லாருமே டென்ஷன் ஆகிற டைம்ல சொன்னால் சண்டை வரும். கொஞ்சம் அமைதியான பிறகு அந்த சூழ்நிலையை கொஞ்சம் ஜாலியாக ஆக்கின பிறகு நம்மளுடைய கருத்தை தெரிவிச்சா சண்டையை வந்து தவிர்க்கலாம். அப்படி இல்லைனா இன்னொன்று பண்ணலாம், என்னென்ன அப்ரிஷியேட் பண்ணிடலாம். உங்க கருத்து சூப்பராக இருக்கு, ஆனால் இதே கொஞ்சம் ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம கேட்கலாம். நான் சொன்னது தான் செய்யணும்னு சொல்லும் போது தான் சண்டை வரும் இல்லையா?
0: குரலை ஒசத்தி பேசாம குரலை கொஞ்சம் இறக்கி பேசினாலே சில விஷயங்களுக்கு முடிவு.
2: ஐயோ பாவம் செஞ்சிருவோம், இவங்க கேட்கறதை செய்வோமே அப்படிங்கிற மாதிரி வந்துடுவாங்க.
0: ஓகே நிகழ்ச்சி இப்போ சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. நேர்களே அருணாச்சலம் திரைப்படத்தில் தேவாவின் இசையில் பழனி பாரதியின் வரிகளில் பாடல் இதோ.

0: 12:33 ஆயிட்டிருக்குது. கேட்டுட்ருக்கிறீங்க ஸ்நேகிதே நிகழ்ச்சி. ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் இன்றைக்கி தோழிகள்கிட்ட நம்ம கேட்டிருக்கிறோம், சண்டை வராமல் அவங்களுடைய கருத்துக்களை எப்படி தெரிவிப்பீங்க அப்படின்னு. நாங்களும் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் சில டிப்ஸ் நாங்களும் கொடுத்துட்டோம். ஸோ தோழிகளையும் டிப்ஸ் கொடுக்குறாங்கன்னு கேட்டுடலாம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம், இணைப்புக்கு வந்தாச்சு, பேசலாம்.
0: யோசிச்சிட்ருக்காங்க நினைக்கிறேன், இந்த மாதிரி அமைதியாக இருந்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க நினைக்கிறேன்.
1: வணக்கம்
2: இடம்பொருள் எவ்வளவு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த உறுப்பினர்கள் எல்லாம் வீட்டுல உறுப்பினர் எல்லாம் உட்கார வச்சு சாப்பிட கொடுத்துட்டு நைஸா பேச சொல்லணும்.

0: அப்படி இல்லைன்னா ஏற்கனவே நம்ம ஒரு கருத்து சொல்லி அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க, ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கும், நம்ம அதை சொல்லணும், அப்பதான் சொல்லணும். ஏதாவது அம்மா சொன்னா யாரு கேக்குறாங்க, ஏற்கனவே சொன்னேன் அது அப்படி முடிஞ்சது.
1: பழசு எடுத்து உள்ள போடணும் அந்த நேரத்துல, மலைச்சாரல் மாதிரி தூவி விடணும்.
0: அப்ப அவங்க நினைப்பாங்க, ஆமா இவ சொன்னாலே நம்ம கேட்கலையே, அப்படி ஆயிருமோ, சரி கேட்டதான் வைப்போமே,
1: நல்லா இருக்கே
0: அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் இது பண்ணுவாங்க. அப்போ சில சமயம் நமக்கு கொஞ்சம் உடம்பு முடியலன்னா அந்த நேரத்துல நைஸா சொல்லிட்டோம், ஏற்கனவே அந்த உடம்பு முடியல அதிகம் பேச வைக்க வேண்டாம்,
1: சொல்லுங்கம்மா, எதிர்பார்த்த உங்களை கண்டிப்பா நீங்க வருவீங்க அப்படின்ட்டு.
2: அதான்
1: வராதே நமக்கு, மத்த நேரம் சம்மந்தமே இல்லாம சிரிச்சிட்டு இருப்போம்.
2: விலங்கோட பேசிட்டோம் நினைக்கிறேன், பறவை விலங்குகள்
1: அது கோபமா தெரியும். நாசூக்கா சொல்லணும்னு சொல்ல வரீங்க கதைய, நன்றி. வாசுதேவன், யுகேந்திரன், சுஜாதா, அனுராதா, ஸ்ரீராமன் குரல்களில் பாடல் இதோ.

0: நேர்களை கேட்டுட்ருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் இன்றைக்கி என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் சண்டை வராமல் நம்முடைய கருத்தை எப்படி தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கோம். ஸ்நேகிதிகள்லாம் பயங்கரமான டிப்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆ, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். இனிப்புக்கு வந்தாச்சு, பேசலாம். நாலு வணக்கம் சொல்லிட்டேன்.
1: என்ன
0: என்ன பேருமா?
1: மாமியார் மாமனார மதிக்கணும். புருஷன் வீட்டு உறவுகளை மேன்மைப்படுத்தி அவங்கள கொஞ்சம் ஐஸ் வச்சு அவங்க வீட்டுல இருந்து என்ன நல்லது உள்ளது வந்தாலும் நம்ம செய்யறது வைக்கிறது அதெல்லாம் பார்த்தாலே அவங்க சரண்டர் ஆயிருவாங்க.
0: சரி, கணவர் சரண்டர் ஆயிருவாரு, கணவர் வீட்டாரும் சரண்டர் ஆயிருவாங்களா?
1: கணவர்
0: வீட்டாரும் சொன்னீங்க, அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரியா? சரிமா, நன்றிமா, நிகழ்ச்சி கலந்துகிட்டு இருக்கு. நன்றி,
1: வாய்ப்புக்கு
0: நன்றி. நன்றி, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: சண்டைக்கல
0: இப்ப உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு, அத வந்து சொல்லணும். சண்டை போடாம எப்படி சொல்லுவீங்க?
2: எனக்கு பாட்டு படிக்கணும்னா ரொம்ப பிடிக்கும்.
0: எப்படி
3: பாட்டு படிக்கிறது? பாட்டுலயே சொல்லிருவீங்க.
0: சரி, ஆ, என்ன சம்பந்தம் இல்லாம
2: பாட்டு படிக்கிறது? இப்போ ஏதாச்சும் வேலை பத்தி கத்துக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஐயோ, இன்னைக்கு தலைப்பு என்னன்னு தெரியாமலே பேசிட்டு இருக்கீங்களே. சந்தனமேரி, புதுசா பேசுறீங்களா இன்னைக்கு? தலைப்பு என்ன அப்படின்னு ஒரு ஆசை இருக்குங்க, ஒரு கருத்து இருக்கு உங்களுக்குள்ள, உங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னா சண்டை வரும், அவர் வேண்டாம் பாரு. ஆனா நீங்க வந்து எப்படி அத சொல்லுவீங்க?
2: அது எனக்கு வேணும்னு சொல்லுவீங்க, ஆனா அடிக்கடி சண்டை போட்டாலும் அதுக்கப்புறம் பிடிக்கும் சொன்னா எனக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க அந்த ஆசையை.
0: ஓகே ஓகே, பரவாயில்ல,
3: அவங்களே பண்ணிடுறாங்க சண்டை போடுறதுக்கு.

0: அவசியம் வரலைங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நன்றிமா, நன்றி.
1: நன்றி நன்றி நன்றி. புதுசாக பேசுகிறனால யோசிச்சு யோசிச்சு பேசுகிறாங்கன்னு நினைக்கேன். பட் இருந்தாலும் ஓகே, நல்ல அட்டம்ப்ட். ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா?
0: கண்டிப்பாக.
1: நேர்லேயே இப்போ நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. அவள் வருவாளா திரைப்படத்துலேருந்து மனோவின் குரல்களில் பாடல் இதோ.
2: Come on, clap!

0: நேர்களை கேட்டுட்ருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஸ்நேகிதியை நேரம் பார்த்தீங்கன்னா சரியாக 12:50 நிமிடம் நம்ம நிகழ்ச்சியில் பேசப்படுற அடுத்த அன்பு நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க? ஸ்பீக்கர்ல போடுங்க. சரி சரி சொல்லுங்கம்மா. சண்டை வராம நம்ம கருத்தை தெரிவிக்கலாம்.
1: உனக்கு என்ன தெரியும்? உனக்கு அம்மையும் மாமனும் உனக்கு என்ன தெரியும்?
0: என்னை பார்த்து எதுவும் கேட்கலையே. உனக்கு என்ன தெரியும்? என்னை பார்த்து எதுவும் கேட்கலையே. உனக்கு என்ன தெரியும்? இல்ல
2: அவங்க கேரக்டரா மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. நீங்க குறுக்கு குறுக்கு கேட்டுக்கிறீங்க.
0: கேளுங்க, சும்மா கேளுங்க. என்ன காசா பணமா வாங்க.
1: உனக்கு என்ன தெரியும்? உனக்கு அதெல்லாம் உனக்கு தெரியாது. அம்மையும் மாமனும் அந்த வரத்து வருவாங்க. ஆமா, உனக்கு கணையோட உனக்கு இது முடிஞ்சது. கணேசுல பெரிய பெரிய விஷயங்கள் வரையில கை இருக்கிறாங்க.
0: எப்படி நீங்க சமாளிச்சு வந்தீங்க? நம்ம
1: தான் எடுப்போம். சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்க எடுத்துடுவாங்க.
0: சரி, கருத்து இருந்தாலும் இல்லாட்டாலும் பெரிய விஷயங்களை நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி தலையில கட்டிடுவாங்க. சரி சரி, புரியுது புரியுது. சரிம்மா, ரொம்ப நன்றி. நல்லா இருந்துச்சா? சரி, தொடர்ந்து கேளுங்க. சரியா?
1: கடைசி நடுவர் திருப்பி சொன்னீங்களா?
0: சரிம்மா, நன்றி. நிகழ்ச்சியில
1: கலந்துக்கிட்டது. கடைசி சொன்னது ரொம்ப பிடிச்சது. நடுவர் சொன்னது.
0: நடுவர் யார்? அந்த நடுவர்
2: நன்றி. இது வரைக்கும் சொன்ன தொழில்கள் வந்து அந்த இடம் பொருள் பார்த்து இது பண்ணணும், பேசுற துணியில கவனமா இருக்கணும், கொஞ்சம் அவங்கள வந்து ரிலாக்ஸ் ஆக்குற மாதிரியான விஷயங்களை செய்யணும்.
0: கருத்து வேறுபாடு
2: இந்த மாதிரி எல்லாம் சொல்லிருக்காங்க இல்லையா?
0: ஆமா, குடும்பத்துக்கு வந்து குடும்பத்துல எல்லார் வீட்டுல வீட்டுக்கு வீட்டு வாசப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா?
2: கண்டிப்பா
0: வேற வேற கருத்து வேறுபாடு எல்லா வீட்லயுமே இருக்கும். இப்ப நேர் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இணைப்புக்கு வந்தாச்சு, பேசலாம் பேசலாம். நான் பேசலாம் சொல்றது
2: எனக்கு
0: கேக்குது. யார் பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க, ஊர் சொல்லுங்க. வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க? சரி, போயிட்டாங்க. நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம் ஜெமிமா?
2: கருத்து வேறுபாடுகள் வீட்டுக்கு வீடு வாசல்படி வரதான் செய்யும் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு தோழிகள் வந்துட்டாங்க, அதனால பேசுறதுக்காக நம்ம வந்துட்டோம் இல்லையா?
0: வந்துட்டாங்க, நம்ம பேச
2: கேட்டலாம்.
0: வணக்கம்
3: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க? திருச்செந்தூர் ராதா. சொல்லுங்க ராதா, என்ன சிரிப்பா இருக்கு?
3: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சிரிச்சுட்டே இருந்தீங்களே, என்னன்னு கேட்டேன்.
3: பேசாம
0: எப்படி சொல்ல முடியும் உங்க கருத்தை? மௌனம்
3: சம்மதிக்கிறது.
0: கொஞ்சம் கூலானதுக்கு அப்புறம் சொல்ல
3: வேண்டியதானே?
0: நமக்கு இருக்காது நம்ம வாயில பெண்களுக்கு. சொல்லுங்க, மனசுல உள்ளது அப்படியே போட்டு உடைச்சிடணும் அப்படிதானே? சரிம்மா சரிம்மா, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டது. நன்றி நன்றி. ஓகே, நம்ம இப்ப என்ன பேசிட்டு இருந்தோம்? இப்ப மாதிரி பேசலாமா? அது
2: ஆமா சொல்லிருங்க. அதாவது கருத்து வேறுபாடு சண்டை வராம சொல்றதுன்றது வீட்டுக்கு வீடு வாசல் படிங்க.

0: கிடையாது. ஆனால் வந்து நம்ம சொல்கிற விதம், ஒரு நேர் சொன்னாங்க இல்லையா, சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குல்ல, அதை கரெக்டாக சொல்லணும். அதுக்கப்புறம் கோவப்பட்டு பேசக்கூடாது, கொஞ்சம் சாதாரணமாக பேசணும். அப்புறம் வந்து குற்றம் சொல்லக்கூடாது, நீங்கள் அன்றைக்கி இப்படி பண்ணீங்க அதனால் நான் எனக்கு இப்படி தான் இப்போ பண்ணி ஆகணும் அப்படின்னு முதல்ல அந்த குற்றம் சொல்லி பேசுகிறத ஸ்டாப் பண்ணிடணும். அப்புறம் வந்து ரொம்ப அந்த வாதம் வந்து இழுத்துக்கிட்டே போகும், பார்த்துருக்கீங்களா வாக்குவாதம்.
1: அது பிரச்சனையில வந்து பிரச்சனை பேசுறதுக்கு பதிலா நீ நானு போட்டியா அந்த மாதிரி போயிடும்.
0: அதே
1: என்ன விஷயங்கிறது வந்து விஷயத்த பேசணும்னா
0: அந்த உரையாடல் வந்து கொஞ்சம் அன்பா இருந்தா நம்மளுடைய கருத்து வந்து அதுக்கு எடுபடும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.
1: இதெல்லாம் ட்ரை பண்ணி நம்ம கருத்தை சொல்ல முடியல அப்படின்னா அந்த இடத்துல அமைதியா போறதே சேர்ந்தது இல்லையா,
0: போவாங்கடா என்னடா.
1: நம்ம பொறுத்த வரைக்கும் பீஸ்ஃபுல்லா ஹாப்பியா இருந்துடணும் அவ்வளவுதான்.
0: கண்டிப்பா. ஓகே நேர்களே, நிகழ்ச்சியில இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தது நான் உங்கள் அஜய் சந்தியா ஜெகன் மற்றும்
1: நான் உங்கள் தொழில் ஜெமிமா செபாஸ்டியன்.
0: நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்துல வந்துட்டே இருக்கு நேர்களே. ஹரிஹரன் மற்றும் சுஜாதாவின் குரல்களில் பாடுறதோ

0: தன்கோ.
1: வணக்கம் நேர்களே, நேரம் ஒரு மணி. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நலம் தானா, தொடர்வது
2: நலம் தானா. நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
3: காதுகளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் கணபதி அவர்கள்.
4: முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்றால், காது கேட்கும் திறன், காது கேட்கும் திறன் எவ்வாறு உள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்வது எப்படி? இப்போ வந்து காது கேட்கும் திறன் வந்து அனைவருக்கும் உறுதி செய்ய வேண்டும் என்பதை அரசு வந்து உறுதியாக உள்ளது. அதாவது பிறந்த குழந்தைகள் அனைவருக்குமே ஒரு வாரத்திற்குள், இல்லை எவ்வளவு விரைவாக நம்ம முடியுமோ, பிறந்த அத்தனை குழந்தைகளையும் கேட்கும் திறன் சோதனை என்பது இப்போ நமக்கு வந்து கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. பிறந்த குழந்தைக்கு நம்மளால் காது கேட்கும் திறனை அறிந்து கொள்ள முடியுமா என்றால், அதற்கான பிரத்யேக கருவிகள் நம் மருத்துவமனைகளில், அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இலவசமாகவே கிடைக்கின்றன. இதை அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நமக்கு அனைத்து குழந்தைகளுமே ஒரு வாரங்களில் ஆட்டோகூஸ்டிக் எமிஷன் அப்படின்ற ஒரு டெஸ்ட் பண்ணி நம்ம வந்து பிறக்கும் குழந்தைகளுக்கு காது கேட்கும் திறனை அறிந்து கொண்டே ஆக வேண்டும். ஆரம்பத்திலே அறிந்து கொள்ளணும் அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது என்றால், ஒரு குழந்தை பிறந்து பேச்சு திறமை வளர்ந்து ஆள் சென்ற பிறகு பேச்சு திறன் வளரவில்லை என்று தெரிந்தது பின்னால், ஓஹோ காது கேட்கவில்லையோ என்று நம்ம சந்தேகப்படும் போது நிறைய வருடங்கள் கடந்து விடுகின்றன. அந்த நிறைய வருடங்களில் ஏற்படக்கூடிய நரம்பு மண்டல மாற்றங்கள் அதிலிருந்து வெளிவரக்கூடிய விஷயங்களை வந்து தடுக்கின்றன. இதை எவ்வளவு எளிதாக நம்ம கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளோ எளிதாக இப்போது அவைலபிளாக நமக்கு வந்து இருக்கிறது. ஒரு சின்ன கருவி தான், அது காதில் ஜஸ்ட்டு ஒரு பஞ்சு மாதிரி அதில் டிப்போடு இருக்கும். அதில் காதில் லேசாக அதை வந்து அடைச்ச மாதிரி அடைச்சிட்டு அந்த கருவி மூலமாக காது கேட்கும் திறன் ஈஸியாக அறிந்து கொள்ளலாம். அதில் அந்த டெஸ்ட் மூலமாக வரக்கூடியது வந்து நமக்கு இரண்டு சாத்தியக்கூறுகள் வருகின்றன. ஒன்று, காது நன்றாக கேட்கிறது என்று வரும். இன்னொன்று, ரெஃபர் என்று ரிசல்ட் கிடைக்கும். ரெஃபர் என்றால் நமக்கு வந்து மறுமுறை பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் என்று கிடைக்கும். ஒரு மூன்று முறை பரிசோதனை செய்து போது அது முதல் முறை ஒருவேளை நமக்கு வந்து தவறுதலாக வந்தாலும் இரண்டாவது மூன்றாவது முறைகளில் முறையான கிடைத்து கொண்டுவிடும். அப்படி ஒரு சில நேரங்களில் மூன்று நான்கு முறை பரிசோதனைத்தும் காது கேட்கும் திறன் குறைவாக உள்ளது என்று அறியப்பட்டால் அதற்கான காரணங்களை நாம் அறிய முயற்சி பண்ண வேண்டும். காரணங்கள் பெரும்பாலும் ஒரு மரபணு சம்பந்தப்பட்ட காரணங்களாக இருக்கிறது. இல்லை என்றால் தாயின் ஒரு தொற்று, இந்த 10 மாத காலங்களில், கருவுற்ற காலங்களில் தாய்க்கு ஏற்படும் சில தொற்றுகளால் குழந்தையின் காது கேட்கும் திறன் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அதாவது குழந்தை வந்து முகம்லேருந்து உடல்லேருந்து அனைத்து இயக்கங்களும் ஒழுங்காக ஒன்று கூடி இயங்கி கொண்டிருக்கும், பட் காது நரம்பு மட்டும் செயல் மட்டும் பார்க்கலாம். பார்க்கும்போது நம்மளால் அந்த குழந்தைய வந்து ஒரு வித்தியாசமும் தெரியாது, ஹியரிங் மட்டும் அஃபெக்ட் ஆகிருக்கலாம். அவங்களுக்கு ஆரம்பத்திலே வழிமுறைகளை கடைபிடித்து ரொம்ப அதிகமாக பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் சரி, அறுவை சிகிச்சைகளும் உள்ளது. ஓஏஇ டெஸ்ட் என்று சொல்வது பரிசோதனைக்கு உண்டான டெஸ்ட்டு. ஒருவேளை நமக்கு ஓஏஇ டெஸ்ட்டில் வந்து 3-4 முறை ரெஃபர் என்று வந்துவிட்டால் அதற்கு அடுத்தபடியாக பெரா என்று ஒரு டெஸ்ட் உள்ளது. மூளையின் தண்டு, மூளை பகுதிகளில் நரம்புகள் மண்டலங்கள் எவ்வாறு இந்த சவுண்ட் ரெஸ்பாண்ட் பண்ணுகிறது என்றதை நம்ம தெரிந்து கொள்ளலாம்.
2: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.

காதுகளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் கணபதி அவர்கள்.

0: 11:05. நேர்கள் கேட்டுட்ருக்க இந்த நிகழ்ச்சி நலம் தானா, தொடர்வது
1: காலநிலை மாறுபாட்டால சில நோய்கள் வந்து பரவுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்க வந்திருக்கிறவங்க பாளையங்கோட்டை மாவட்ட சுகாதார அலுவலக நல கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
1: ஈரமான இடங்களில் கூட கொசு முட்டையிட்டு அதன் மூலம் கூட பரவுவதற்கு வாய்ப்பு இருக்குதா, அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
2: நம்ம கிராமங்களில் போகிறோன்னா மக்கள்கிட்ட என்ன விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம் என்றால், நல்ல தண்ணீரில் தான் அந்த கொசு புழு உற்பத்தி ஆகுதுன்னு சொல்கிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் இருக்குது, தண்ணீர் இருக்கும் பொழுது அதில் கொசு முட்டை போட்டிருக்கோம், ஆனால் அந்த தண்ணியை கொட்டிட்டு அப்படியே வச்சுருப்பாங்க. ஈரமாக இருக்கும் பொழுது கூட அந்த முட்டை என்பது அதில் அப்படியே இருக்கும். மறுபடியும் தண்ணீரை கொண்டு வந்து அந்த பாத்திரத்தில் விடும் பொழுது மறுபடியும் அந்த முட்டையிலிருந்து லார்வா பியூப்பா உற்பத்தி ஆகும். அதனால் கொசு புழு இருக்கிற மாதிரி இதை கண்டறிஞ்சோம்னா அந்த வீட்டில் உள்ள தொட்டிகளை சுத்தமாக ப்ளீச்சிங் பவுடர் போட்டு நல்லா தேய்ச்சி அந்த பாத்திரத்தை நல்லா காய வைத்து அதற்கப்புறம் பயன்படுத்தினா அந்த கொசு முட்டை முழுவதுமாக அழிந்துவிடும்.
1: பொதுவாக டெங்கு காய்ச்சல் வந்தால் 2 நாட்கள் முதல் 10 நாட்கள் வரை காய்ச்சல் இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. காய்ச்சல் அப்படின்ட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வந்து மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், ஆனாலும் கூட காய்ச்சல் குறையலை அப்படின்னாக்க எத்தனை நாட்களுக்கு பிறகு மருத்துவமனையில் நோயாளியை அனுமதிக்கிறது நல்லது சார், அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
2: ஒரு காய்ச்சல் ஏற்பட்ட பொழுதுமே மருத்துவ அலுவலரை நாம் சந்தித்தால் அதற்கு முறையான சிகிச்சை முறைகளை கொடுப்பார்கள். தொடர்ந்து மருந்து மாத்திரைகள் எடுத்த பிறகும் அந்த காய்ச்சல் குறையாமல் இருக்கும் பட்சத்தில் அவர்களை அருகிலுள்ள அரசு மருத்துவமனை அல்லது மருத்துவ கல்லூரிக்கு அவங்கள வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. அங்கே போய் அவங்க அட்மிட் ஆன பிறகு அவர்களுக்கு வந்து இரத்த பரிசோதனைகள் செய்யப்படும். அந்த இரத்த பரிசோதனைகள் செய்து அந்த பரிசோதனையில் டெங்கு காய்ச்சல் என்ற அறிகுறி ஏற்பட்டால் அதற்கு முழுமையான சிகிச்சை அந்த மருத்துவமனையில் பெற்று அதில் குணமடைந்த பிறகுதான் அவங்க வீடு திரும்ப வேண்டும். சுயமாக வீட்டிலிருந்தே வைத்தியம் செய்வதை தவிர்க்க வேண்டும்.
1: பல இடங்களில் இப்போ காய்ச்சல் வந்தாக்க தாமாகவே மருந்தகங்களில் சென்று மாத்திரை வாங்கி சாப்பிடும் வழக்கம் உள்ளது. அப்படி சாப்பிட்டா இந்த மாதிரி டெங்கு மாதிரி நோய்களுக்கு எந்த மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது, அந்த விவரத்தை சொல்லுங்களேன் சார்.
2: பொதுவாக நாம் சுயமாக இப்படி மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிடும்போது அந்த டெங்கு காய்ச்சல் அறிகுறி அதிகமாக இருக்கும் பொழுது டெம்பரேச்சர் குறையதற்கு வாய்ப்பு இருக்காது, பசி உணர்வு குறைவதற்கு வாய்ப்பு, உடல் சோர்வு அதிகமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அதோட பாதிப்பு அதிகமாகும் போது பல் ஈறுகளில் ரத்தம் வருவதற்கு வாய்ப்பு, மூக்கிலேருந்து ரத்தம் வருவதற்கு வாய்ப்பு, உடலுக்குள்ளே பார்த்திங்கன்னா அதோட தாக்கம் அதிகமாகும் பொழுது அந்த சின்ன சின்ன ரேஷஸ் உடம்பில் சிவப்பு ரேஷஸ் வருவதற்குண்டான வாய்ப்பு, அதன் தாக்கம் அதிகமாகும் பொழுது ப்ளீடிங் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கும் பொழுது அதன் பிறகு அவர்களை வந்து சிகிச்சை கொடுப்பதற்கு கடினம் ஏற்படும் என்பதனால தான் எந்த ஒரு காய்ச்சல் ஏற்பட்டாலும் அதை உடனடியாக அரசு மருத்துவமனையில் சென்று சிகிச்சை பெற வேண்டும் என்று சுகாதாரத்துறை எப்பொழுதுமே மக்களிடத்தில் அறிவுறுத்தி கொண்டு இருக்கின்றோம்.
1: மழைக்காலங்களில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய டெங்கு காய்ச்சல் வந்து எவ்வாறு பரவுகிறது, எந்தெந்த வழிகளில் பரவுகிறது, டெங்கு காய்ச்சல் வந்தாக்க முறையாக அரசு மருத்துவமனைகளை அணுகணும், எவ்வாறு சிகிச்சை எடுக்க வேண்டும், பல அருமையான கருத்துக்களை வந்து நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டவங்க பாளையங்கோட்டை மாவட்ட சுகாதார அலுவலக நல கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள்.
3: கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரலி டாக்டர் சிவா திரைப்படத்திலிருந்து சூப்பரான பாடல் கேட்டோம். நேரம் பார்த்தீங்கன்னா சரியா 1:14. நிலம் தரா நிகழ்ச்சி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்கள் அஜய் சந்தியா ஜெகன். இன்றைக்கி நம்ம நலம் தரா நிகழ்ச்சி எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் வந்து பலர் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் நோய்கள்லேருந்து விலகி இருக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த சிறுதானியங்களெல்லாம் பயன்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. கோதுமை இந்த அரிசி இதெல்லாம் வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது சிறுதானியங்களில் வந்து ஆரோக்கியம் நிறையாவே இருக்குதுன்னு நம்ம சொல்லணும். ஏன்னு பார்த்திங்கன்னா சிறுதானியங்களில் நார்ச்சத்து, கால்சியம், இரும்பு, பாஸ்பரஸ் மாதிரியான தாது உப்புக்கள்லாம் அதிகமாகவே இருக்குதுங்க. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் இதை பற்றி சிறுதானியம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே சந்தியா, என்ன தலைப்பு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிறுதானியங்களை நம்ம உணவில் ஏன் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் வந்துகிட்டே இருக்குது. அபூர்வ ராகங்கள் திரைப்படத்திலிருந்து வாணிஜி ராமின் குரலில் பாடல் இதோ.

நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க நலம் தானா நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியை எதை பற்றி பேசிகிட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சிறுதானியங்களை நம்ம உணவில் ஏன் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிகிட்ருக்கோம். நம்ம தாத்தா பாட்டி காலத்திலலாம் பார்த்திங்கன்னா அரிசி சோறு வந்து விசேஷ நாட்கள்லையும் இல்லை வாரத்தில் ஏதோ ஒரு நாள் அப்படி செஞ்சு தான் சாப்பிடுவாங்க. மற்ற நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா சிறுதானிய உணவுகளை தான் சாப்பிட்டு வந்திருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா ஒருத்தர் எவ்வளோ கடுமையாக வேலை செஞ்சாலும் அது அவங்க வந்து சோர்வே அடைய மாட்டாங்களாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரும்பாலான மக்களுக்கு பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய் அப்புறம் மூட்டு பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் சரியாகணும் அப்படின்னா இதுக்கு சரியான தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறுதானிய உணவுகள் தான். இப்போ நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க பார்த்தீங்கன்னா கிளைசபிக் இண்டெக்ஸ் வந்து அதிகம், அதாவது குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு வந்தாலே இந்த நீரிழிவு அளவை வந்து உயர்த்தாமல் படிப்படியாக குளுக்கோஸ் அதோடைய அளவை வந்து அதிகரித்து கொடுக்குமா. இந்த கிளைசபிக் இண்டெக்ஸ் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடும்போது தானியங்கள் பார்த்தீங்கன்னா மெதுவாக ஜீரணமாகறனால அது வந்து சர்க்கரையை வந்து மெதுவாக ஜீரணமாகிறதுனால சர்க்கரையை வந்து ரத்தத்தில் கலந்து கொடுக்குதாங்க. இதனால் நீரழிவை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குதான். ரொம்ப டெஸ்ட் அடிக்கே சந்தியா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க, பசி வந்துருச்சு வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நிகழ்ச்சி உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கிறீர்களே, இதே வினய் திரைப்படத்திலேருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலாவின் குரல்களில் பாடலுதோ.

1:28 கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ் பாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நலம் தானா. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் எதை பற்றி பேசிகிட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சிறுதானியங்களை நம்ம உணவில் நம்ம ஏன் சேர்த்துக்கணும் அப்படிங்கிற பற்றி பேசிகிட்ருக்குறோம். தானியங்களில் பார்த்திங்கன்னா பல வகையான தானியங்கள் இருக்குதுங்க. திணை, கேழ்வரகு, சாமை, குதிரைவாளின்ட்டு ஏகப்பட்ட சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் இப்போ இந்த கேழ்வரகுன்னு பார்த்திங்கன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. உடல் எடையுமே நமக்கு குறைச்சி கொடுக்குது. தொடர்ந்து இந்த தானியங்கள் நம்ம எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்டத்தக்க எடை இழப்புக்கு வந்து ரொம்பவே வந்து வழிவகுத்து கொடுக்குதான், ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்தி கொடுக்குதான். அப்புறம் குடல் தொடர்பான நோய்களெல்லாம் தடுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கு. சிறுதானியத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள், அப்புறம் எல்டிஎல் கொலஸ்ட்ரால்னு சொல்லக்கூடிய இந்த கெட்ட கொழுப்பை வந்து குறைக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு தான் சொல்லணும். இந்த சிறுதானியங்களை இரத்த நாளங்களையுமே ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ரத்தம் உறையிறதையுமே தடுக்குதாங்க. சிறுதானியங்களை சாப்பிட்றதன் மூலமாக இதய நோய், பக்கவாதம் இந்த மாதிரி ஏற்படக்கூடிய அபாயத்திலிருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. அன்னமிட்ட கை திரைப்படத்தில் வந்து டி எம் சவுந்தரராஜனின் குரலில் பாடல் இதோ.

நினைவுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நான் ஒரு விகட கவி, இன்று நான் ஒரு கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு, அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

41:41 கேட்டுட்டு இருக்கீங்க இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நலம் தானா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சிறுதானியங்களை ஏன் நம்ம உணவுல சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறோம். இதில் வந்து இப்போ ரெண்டாவது திணையை பற்றி நம்ம பேசலாம். உலகத்திலே பார்த்தீங்கன்னா அதிகமாக பயிரிடப்படக்கூடிய ரெண்டாவது தானியம் தான் இந்த திணையாங்க. பழங்காலத்தில் முத முதலாக பயிரிடப்பட்டு மனிதனால் உபயோகப்படுத்தப்பட்ட தானிய வகை திணை தான். புரதம், நார்ச்சத்து, வைட்டமின் ஏ, பி, பாஸ்பரஸ், மாவுச்சத்து, சுண்ணாம்பு சத்து மாதிரி பல ஊட்டச்சத்துக்களை கொண்டது திணை. இதயத்தை வந்து பலப்படுத்துறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. கண் பார்வைக்கு நல்லது, தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது, கபம் தொடர்பான நோய்க்கு நல்லது, வாயு தொல்லையை விரட்டக்கூடியதாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா முறுக்கு, அல்வா, புட்டு, பொங்கல், லட்டு, இட்லி, காரப்பணியாரம், பாயாசம், அதிரசம்னு எல்லாத்தையும் செஞ்சு அசத்தலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிறப்புக்குரிய தானியமாக கருதப்படக்கூடிய சாமை பற்றி தான் பேச போகிறோம். எலும்புகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய தசைகளெல்லாம் ரொம்ப வலிமையாக இருக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குமா. மலச்சிக்கலை போக்குறதுக்கு ரொம்ப நல்லது. காய்ச்சல் காரணமாக ஏற்படக்கூடிய நாவறட்சியை நீக்கிறதுக்கு இந்த சாமை ரொம்ப உதவியாக இருக்கும். அப்புறம் வயிறு தொடர்பான நோய்களையும் கட்டுப்படுத்துமா. ஆண்களுடைய விந்து உற்பத்திக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஆண்மை குறைவை நீக்கிறதுக்கும் ரொம்ப உகந்ததான் இந்த சாமை. நீரிழிவு நோயாளிகளுக்கு வந்து இந்த சாமையில் தயாரித்த உணவுகளை நம்ம தாராளமாக கொடுக்கலாமாங்க. என்னெல்லாம் செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா இட்லி, மிளகு பொங்கல், அதாவது வெண்பொங்கல் சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து சாமையில் நம்ம செய்யலாமா. அப்புறம் இடியாப்பம், காய்கறி பிரியாணி, புட்டு, கிச்சடின்னு இந்த மாதிரி செஞ்சு அசத்தலாம் சாமையில். இப்போ சொல்லுங்க, சிறுதானியங்களை நம்ம உணவுல ஏன் சேர்த்துக்கணுங்கிற கேள்வி வருமா நமக்கு இனிமேல்? இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. பொண்ணுக்கு தங்க மனசு திரைப்படத்துல இருந்து பாடல் இதோ.

நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க நலம் தானா நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா, சிறுதானியங்களை நம்ம உணவுல ஏன் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறோம். இப்போ அடுத்தது எந்த சிறுதானியத்தை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிறுதானியங்களில் ரொம்ப முக்கியமானது இந்த குதிரைவாளிங்க. நம்ம உடலை வந்து சீராக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. இதில் புரதச்சத்து ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குதான். அப்புறம் நிறைய சத்துக்கள் இருக்குது, புரதச்சத்து ஆனால் அதிகமாக இருக்குது. அப்புறம் இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து பார்த்திங்கன்னா புற்றுநோய், உயர் இரத்த அழுத்தம், இதய நோய்களை தவிர்க்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. செல்களை பாதுகாக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடண்டாகவும் செயல்படக்கூடிய தன்மை இதில் இருக்குதான். சர்க்கரை அளவை குறைக்கக்கூடியதாக இருக்குது. அப்புறம் இரும்பு சத்து வந்து பார்த்திங்கன்னா இரத்த சோகை வராமல் தடுக்குது. நார்ச்சத்து மலச்சிக்கலை தடுக்குது. செரிமானத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த குதிரைவாளில் என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, முறுக்கு, சோறு

0: செஞ்சு சாப்பிடலாம். அப்புறம் தோசை, உப்புமா, கிச்சடி இந்த மாதிரி உணவுகளை சமைச்சு சாப்பிடலாம். இப்போ சொல்லுங்கள், சிறுதானியங்களை வந்து நம்ம உணவில் நம்ம ஏன் சேர்த்துக்கக்கூடாது? தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. அவர்கள் திரைப்படத்துல இருந்து பாடல் இதோ.
1: ஜூனியர் ஜூனியர்

0: இன்றாய்
1: பாஸ் லவ் ஹேஸ் நோ சீசன் ஆர் ஈவன் ரீசன்
0: ஷட் அப் சித்திரை மாதம் மழையை தே

0: entirely idiotic.
1: Topaz, only romantic.

நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க நலம் தானா நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி எதை பற்றி பேசிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சிறுதானியங்களை நம்ம உணவுலையே சேர்க்கணும் அப்படிங்கிற பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அடுத்ததாக பேச போகிற சிறுதானியம்னு பார்த்தீங்கன்னா, அந்த சோளம்ங்க இதில் நார்ச்சத்து, புரதச்சத்து, மாவுச்சத்து நிறைந்ததாக இருக்குது. உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. ஆஸ்டியோபோரோசிஸால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து சோளத்தால் செஞ்ச உணவுகள் வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தது. அப்புறம் யாருக்கு இது செட் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோல் தொடர்பான நோய்கள், அப்புறம் சொரியாசிஸ், தோல் ஒவ்வாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து சோளம் வந்து ஏற்றதாக இருக்காது. யாருக்கு ஏற்றதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, செரிமான கோளாறு பிரச்சனை இருக்கிறவங்க, இரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே உகந்ததாக இருக்கும். சிறுநீரை வந்து அதிகமாக பெருக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கிறதுனால உடலில் இருக்கக்கூடிய உப்பை கரைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த சோளத்துக்கு இருக்குதுங்க. அப்புறம் கண் குறைபாடுகளை சீர் செய்யக்கூடிய பீட்டா கரோட்டின் இதில் அதிகமாகவே இருக்குது. இதில் என்னெல்லாம் செஞ்சு சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா, சோறு, தோசை, அல்வா, வடை, பாயாசம், அடை, பணியாரம் இதெல்லாம் செஞ்சு சாப்பிடலாமா? இப்போ சொல்லுங்கள், சிறுதானியங்கள் நம்ம உணவில் ஏன் சேர்த்துக்கணும் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருமா? அதனால் சிறுதானியங்கள் நம்ம உடம்புல நல்லபடியாக நிறைய எடுத்துக்கிட்டு ஆரோக்கியமாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். நான் உங்கள் ஆஜி சந்தியா ஜெகன். நிகழ்ச்சி நிறைவு பாடலாக புவனா ஒரு கேள்வி குறித்த படத்துலேருந்து பாடலுதோ.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நெஞ்சங்களுக்கு மீண்டும் ஒரு உற்சாகமான இனிய மதிய வணக்கம். நேயர்கள் அணிஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. 2:01 ஆகிட்டுருக்குது. கேட்க போகிற இந்த நிகழ்ச்சி குக்கு நேர் விருப்ப பாடல்கள். நம்ம மனசுக்கு பிடிச்ச பாடலை வாட்ஸ்அப்பில், அதுவும் வாட்ஸ்அப் வழியாக நம்ம கேட்டு பெறது சந்தோஷம் தானே. அதுவும் நம்ம பண்பலையெல்லாம் இந்த டைமில் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிலாக்ஸாக இருக்கிற டைமில் கேட்குறது இன்னும் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அப்படி உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடலை நீங்களும் கேட்டு ரசிக்கணும் நினச்சுன்னா எண்களை சொல்கிறேன், குறிச்சிக்கோங்க. 9444336074 9444336074 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு உங்களுடைய பேர், ஒரு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை தெளிவாக டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க. நேருடைய உங்கள் விருப்ப பாடல் வழங்குறதுக்காக நானும் தயாராக இருக்கிறேன். நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜிமிமா செபாஸ்டியன். நிகழ்ச்சியில் முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க உதய். அன்னை நகர்லேருந்து தாண்டவம் திரைப்படத்தில் தான் பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுடைய ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது, பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசைமலைன்னா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.
5: ரெண்டு மணி 9 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. குக்கு நேர் விருப்ப பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நீங்களே உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல வாட்ஸ்அப் வழியா கேட்க நினைச்சீங்கன்னா டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க 9443360794 அப்படிங்கிற எங்களுக்கு 9443360794. அடுத்ததான் பாடலை விரும்பி கேட்டுக்கிறாங்க முத்து நெல்லையிலிருந்து. இவங்க கண்டுபிட போகுதையா திரைப்படத்துல இருந்தா பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. பாடலும் வந்துட்டு கேட்டு இணைஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6.

0: பொம்மை ஒன்றும் செய்யாதே.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கிளிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

குக்கு நேர் விருப்ப பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நேரம் 2:15 ஆகிட்டுருக்குது. இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. அடுத்த பாடலில் விரும்பி கேட்டிருக்கிறாங்க குக்கு நேர் விருப்ப பாடல்களில். உயிரே திரைப்படத்திலிருந்து கோயில்பட்டியிலேருந்து செந்தில்குமார் தான் கேட்டிருக்காங்க. பாடலும் வந்துட்டே இருக்குது, காற்றடைகளில் கேட்டுட்டு இணைஞ்சிருங்க.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: குக்கு நேர்விருப்பு பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 2:21 ஆகிட்டு இருக்குது. வாட்ஸ்அப் வழியாக அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. கோவில்பட்டியிலிருந்து பொன்மலர் செல்வி, இவங்க வந்து கடாரம் கொண்டான் திரைப்படத்தில் இருந்தால் பாடல் கேட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய பாடல் வந்துட்டு இருக்கு. இதே போல் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடலும் வளம் வரும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபோன் எடுத்து 9443360794 அப்படிங்கிற எனக்கு உங்களுடைய பெயர், ஊர், பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க. பாடலை கேட்டுருசிங்க. இப்போது பாடலை கேட்கவிருக்கும், கேட்டே இணைஞ்சிருங்க.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

6:46 ஆகிட்டு கேட்டுக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. குக்கு நேர் விருப்ப பாடல்களை நேருடைய விருப்ப பாடல்களை தான் வளம் வர கேட்டு ரசிச்சிட்ருக்குறோம். வாட்ஸ்அப் வழி அவங்களை விருப்பாடல் அனுப்பிட்டே இருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்த நேரம் அனுப்பிட்டாங்க. அவங்களுடைய விருப்பாடல் வந்து மௌனராகம் திரைப்படத்தை வந்து கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா வளர்மதி. அவங்களுடைய ஊர் கிள்ளிக்குளம் சொல்லியிருக்காங்க. கிள்ளிக்குளத்துலேருந்து மௌனராகம் திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. பாடலை நம்மளும் கேட்டலாம்.

0: தர பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6
1: நேரடியாக விருப்ப பாடல்களா சூப்பர் சூப்பரான பாடல் தான் வளம் வர கேட்டு வச்சுட்டு இருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. நேரம் 2:32 ஆகிட்டு இருக்குது. கொக்கோ நேர் விருப்ப பாடல்கள்லாம் அடுத்த பாடலை விரும்பி கேட்டுக்கிறாங்க. உடையாம்புலி அபிஷேக் அனிஸ் இவங்க விரும்பி கேட்டுக்கிறாங்க. அபிஷன் முகி திரைப்படத்துல இருந்து பாடலை நாமளும் கேட்கலாம் காற்றலைகளில் இதோ.

2:38 ஆகிட்டு கேட்டுக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 குக்கு நேர் விருப்ப பாடல்கள். நீங்களே உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடலை நம்ம பண்பலையில் கேட்டு ரசிக்க உங்கள் ஃபோன் எடுத்து 9443363704 அப்படிங்கிற எனக்கு உங்களுடைய பேர், ஊர், படித்த பாடல், பாடல், இடம்பெற்ற திரைப்படத்தை தெளிவாக டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க. அப்படி அந்த வகையில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டுருக்குறாங்க. அடுத்த வாரிசு திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. ஜோதி திருநெல்வேலியிலேருந்து அவங்களுடைய பாடல் தான் வந்துகிட்டே இருக்குது. காற்றலையில் கேட்டுகிட்டே இணைஞ்சிருங்க.

0: மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில எல்லா தருணத்திலும் உங்களுடன் பயணிப்பது இது நம்ம ஆகாஷ்வாணி நெல்லைமண்பலை 102.6.
1: தொடக்கம் பாட்டு முடித்ததும் பாட்டு பாட்டுக்கு
2: நேரம் 2:44 ஆயிட்டு கேட்டுக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியோடு அணிஞ்சிருக்கிறீங்க. நீங்களும் உங்களுடைய மனசுக்கு விருப்பமான பாடலை கேட்ட சிகலாம் அதில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டுக்கிறாங்க. முன்னீர் பள்ளத்தில் இருந்து மணி அவங்களுடைய விருப்பாடல், மேட்டுக்குடி திரைப்படத்தில் இருந்தால் பாடலும் வந்துட்டே இருக்கு. கேட்டு அணிஞ்சிருங்க நிலை பண்பலை 102.6.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6. ரெண்டு மணி 50 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. பிடிச்ச பாடலை கேட்க ஆரம்பிச்சா நேரம் போதே தெரியும்னு சொல்லுவாங்க, உண்மைதான் போல. நீங்கள் அவங்களுக்கு விருப்ப பாடலை கேட்டே இருந்தும் அந்த வகையில் நேரம் பார்த்தீங்கன்னா 2:50 தாண்டி போயிட்டு இருக்குது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டுக்கிறாங்க. ராமச்சந்திரன் கிளா குளத்தில் இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. கட்டபொம்மன் திரைப்படத்துலேருந்து அவங்களுடைய பாடல் தான் வந்துட்டே இருக்கு. பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6.

0: நேர்களை கேட்டுட்ருக்கீங்க திரையறிவி நிகழ்ச்சி. முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: நெல்லை மாவட்டம் சிறுமலஞ்சி கிராமத்திலிருந்து கோமதி நாயகம்.
0: என்ன பேர் சார்? கோமதி நாயகமா?
1: ஆமாம், நெல்லை மாவட்டம் சிறுமலஞ்சி.
0: ஓகே சார், ஓகே. என்ன கான்செப்ட்னு தெரியுமா?
1: என்னென்ன
0: பாடல் உண்டு, யார் நடிச்சிருக்காங்க தெரியுமா? ஓகே, சேலையில வீடு கட்டவா. ஓகே ஓகே, ரைட் ரைட். அடுத்த பாடம், அடுத்த பாட்டு.
1: சேலையில வீடு கட்டவா. மனசுல இருக்கு, வரமா இருக்கு மேடம்.
0: நிறைய பாடல் இருக்கு, சூப்பர் சூப்பரான பாட்டு. அந்த படத்துல எல்லாமே நல்ல பாட்டு.
1: மறந்துச்சு மேடம்.
0: தெரியலையோ?
1: தெரியல.
0: சரி, ஓகே, அடுத்த நேரம் சொல்றாங்களான்னு பாக்கலாம். சரியா? நன்றி சார், நிகழ்ச்சியில கலந்து.
1: நன்றி.
0: வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்கம்மா?
2: என்ன
0: சார், புரியல? அவள் வருவாளா திரைப்படத்துல உள்ள பாடல்கள்லாம் சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா
2: என்ன
0: பாட்டு?

0: அது அவர் சொல்லிட்டாரு. வேற
1: எனக்கு வேற படம் கேட்கலாம்ங்களா? வேற படம் கேட்கலாம்.
0: உங்களுக்கு வேற கேட்கணுமா? சரி ஓகே. உங்களுக்கு காதலுக்கு மரியாதை சொல்லுங்க அப்போ.
1: காதலுக்கு மரியாதை இல்லையா?
0: சீக்கிரம் என்ன அதுவும் தெரியலையா? என்னங்க, எல்லாம் நல்ல ஃபேமஸான படங்கள், நல்ல நல்ல பாட்டு உள்ள படங்கள் தான்
1: கேட்குறேன்.
0: தெரியல. சரி ஓகே, ஒரு பாடல் கேட்டு அதுக்கப்புறம் நேர் சொல்கிறாங்களான்னு பார்க்கலாம். சரியா? நன்றி, நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டது. நன்றி நன்றி. நேர்லேயே நிகழ்ச்சி இப்போ சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படத்திலேருந்து ஸ்ரீனிவாசன் குரலில் பாடல் இதோ.

0: நீங்களே கேட்டுட்டு இருக்கீங்க திரையறிவி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியை பேச போறது அன்புநேயர். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்கம்மா? பேர் சொல்லுங்க, பேர் சொல்லுங்க, கேக்குது.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். பேர் சொல்லுங்க, ஊர் சொல்லுங்க.
1: பால்கனி பேசுறேன்.
0: பால்கனியா? பால்கனி எங்க இருந்து பேசுறேன்னு சொன்னீங்க?
1: வெங்காரம்பட்டி.
0: வெங்காரம்பட்டியா? ஓகே.
1: பின்னாடி
0: இருந்து சிரிச்சே காட்டி கொடுத்துட்டீங்களே சொல்லி கொடுக்காங்கன்ட்டு. ஆ சரி, அடுத்த பாட்டு. அடுத்து சொல்லி கொடுக்கப்பா, பின்னாடி இருக்கவங்க சொல்லி கொடுங்க. தெரியல, தடுமாறுறாங்க பாருங்க. ஆ இன்னும் ஒன்று இருக்கு, இன்னும் ஒரு பாட்டு இருக்கு. ஆ சரியா சொல்லுங்களேண்டி, பின்னாடி இருந்துகிட்டு அப்படின்னு கேளுங்க. பால்கனி தெரியலையா? அதேதான், அதேதான், அதேதான். சரி, ஓகே, வாழ்த்துக்கள் பால்கனி, ரொம்ப நன்றி. அதுக்குள்ளேயும் தேடி எடுத்துட்டீங்களா என்னென்ன பாட்டு இருக்குன்ட்டு? சரி, நன்றி பால்கனி, நிகழ்ச்சி கலந்துகிட்டதுக்கு நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க சார்?
2: நடராஜன்.
0: நடராஜன் சார், நல்லா இருக்கீங்களா சார்?
2: நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார்.
2: ஓகே, காதலுக்கு மரியாதை சொல்லலாமா?
0: ஆ சொல்லுங்க, சொல்லுங்க.
2: அந்த
0: குப்பத்துல ஆடுவாங்கல்ல ஒரு பாட்டு.
2: ஆமா ஆமா.
0: என்ன பாட்டு?
2: ஏதோ ஒரு வீடு,
0: வீடுன்னு வரும். என்ன வீடு? யார் வீடு? அடுத்தது அந்த அந்த குப்பத்துல ஆடுற சாங் வந்து ஐயா வீடு திறந்து தான்
2: கிடைக்கும்.
0: ஓகே ஓகே சார், ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டு. நன்றி, நன்றி. நேர்லேயே இப்போ நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. இயற்கை திரைப்படத்துல வந்து வித்யாசாகரின் இசையில் பாடல் இதோ.
3: அடிக்கப்பட்ட இருக்கு

சீட்டு கட்டு சீட்டு கட்டு நம்ம வாழ்க்கடா, அது கொஞ்சம் லக்கு கொஞ்சம் புத்தி ரெண்டும் இருக்குடா.

0: நினைவுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க திரையறிவி நிகழ்ச்சி. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் கோபாலசமுத்திரம் கோமதி பேசுறேன் மேடம்.
1: கோபாலசமுத்திரம் கோமதி, ஓகே, நல்லா இருக்கே. பேரும் உங்க ஊர் பேரும் உங்க பேரும்
2: அப்படியா மேடம்?
1: ஆமா
2: மேடம்.
1: ஓகே, உங்களுக்கான திரைப்படம் என்னன்னு பாத்தீங்கன்னா காதல் கோட்டை.
2: காதல் கோட்டை.
1: சொல்லுங்க கோமதி, வேகமா சொல்லுங்க.
2: குலுங்குது.
1: ஓகே, சிகப்பு லோலாக்கு. ஓகே, அடுத்து காதல் வாழ்க. ஓகே, வாழும் வாழும். அடுத்து சூப்பர் சூப்பர். இன்னும் மூணே பட்டுதான்.
2: கவலைப்படாதே சகோதரா.
1: ஓகே ஓகே, சூப்பர்.
2: நலம் நலம் அறியாவல்.
1: சூப்பர், யார் சொல்லி கொடுக்காங்க பக்கத்துல இருந்து கோமதி? ஒரு பாட்டு இருக்கு, கண்டுபிடிச்சிருங்க. அதெல்லாம் சொல்லிட்டீங்க, அதான் மொதல் பாட்டு சொன்னீங்க. இது சூப்பரான பாடல்.
2: என்ன மேடம்?
1: நல்ல சூப்பரான பாட்டு இது.
2: வெள்ளரிக்கா பிஞ்சி
1: வெள்ளரிக்காம சந்திரிக்காவா? சந்திரிக்காவே தான் வரும். சரி ஓகே, சூப்பர் கோமதி, வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. நன்றி நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? உங்களுக்கான படம் சொல்லிட்டுமா? அண்ணாமலை.
2: மகாலட்சுமி.
1: அடுத்து ரெண்டே பாட்டு
2: தான்.
1: வெற்றி நிச்சயம் மகாலட்சுமிக்கு. சூப்பர். இன்னும் ஒன்னே ஒன்னு, ஒரு சோக
2: பாட்டு.
1: சூப்பர், வாங்க மகாலட்சுமி, அடிச்சு தூள் கிளப்பிட்டீங்க. சூப்பர் சூப்பர். கிடைக்க
2: மாட்டேங்குது.
1: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டது. சரியா? நன்றி நன்றி நன்றி. நேர்களை நிறைவு பெறுகிறது திரையறிவி நிகழ்ச்சி. தொடர்வது தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரத்தார நிகழ்ச்சி.

0: द्वंद्व का अंतिम दिवस है आज। वाद विवाद करने के लिए मैं इन होनहार बालकों को यज्ञ मंडप में महापंडित बंदी से मिलने की अनुमति देता हूं। मंडप में एक वेदी पर आचार्य उद्दालक के शिष्य अष्टावक्र और दूसरी वेदी पर राज पंडित बंदी।
1: तो श्रोताओ, अभी आपने सुना कार्यक्रम अष्टावक्र भाग एक, और इसी कार्यक्रम के साथ अब हमारा आज का उमंग प्रसारण यहीं पर समाप्त होता है। तो अपने मित्र अजीत को
2: और उमंग कार्यक्रम की तकनीकी टीम यानी जगबंधु,
1: मुकुल सिंह,
2: वीरेंद्र
1: और हमारी आज की विशेषज्ञ
2: सहायक आचार्य दीपमाला जी के साथ कल तक के लिए विमलेश को आज्ञा दीजिए। नमस्कार।
3: उमंग उमंग उमंग उमंग।
4: நேர்களை தொடர்வது 4 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்.
5: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். சேவை மற்றும் இரக்க குணத்துடன் மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய மொழிகள் அனைத்தும் நாட்டின் கலாச்சாரத்திற்கு வலு சேர்ப்பதாக உள்ளன என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு துறையில் உலக அரங்கில் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தொலை மருத்துவ சேவையான இ சஞ்சீவனி மூலம் இதுவரை 50 கோடிக்கும் அதிகமானோர் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்காசிய நாடுகளில் நிலவும் போர் பதற்றம் மற்றும் விமான எரிபொருள் விலை உயர்வு காரணமாகவே விமான போக்குவரத்து கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் 3 மணி நிலவரப்படி 70.31% வாக்குகளும், தாராபுரம் தொகுதியில் 68.08% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. புதுச்சேரியில் உள்ள தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் 68.91% வாக்குகள் பதிவாகியுள்ளன. தமிழகத்தின் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் வீழ்ச்சியடைந்து வருவது குறித்து தாவைக்க அரசு விளக்கமளிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் கௌரவ விரிவுரையாளருக்கு அறிவிக்கப்பட்ட 5000 ரூபாய் ஊதிய உயர்வை உடனே வழங்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதற்கு தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார். கோவையிலிருந்து வெளிநாடுகளுக்கு இயக்கப்படும் விமானங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக விமான நிலைய இயக்குநர் திரு தர்மராஜ் தெரிவித்துள்ளார். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா 2வது இன்னிங்ஸில் சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 42 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மாலை வணக்கம் நேர்களே, நேரம் 4:03. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொதிகை தும்பி. நிகழ்ச்சி வழங்குறதுக்காக ரெடியா இருக்கிறோம். நான் உங்கள் ஆர்ஜி சந்தியா ஜெகன் மற்றும்
2: நான் உங்கள் சிநேகிதி சித்ரா ரங்கநாதன்.
1: என்ன, எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப ரொம்ப நல்லமா இருக்கிறோம் சந்தியா.
1: ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து.
2: ஆமா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ரோக்ராம் பண்ணி நாள் ஆச்சு இல்லையா?
1: ஓகே, நம்ம நிகழ்ச்சிகளை போயிடலாமா?
2: போயிடலாம்.
1: நேர்களே, பொதுகை தும்பி நிகழ்ச்சி வழக்கம் போல் நீங்கள் ஒரு கேள்வி எங்ககிட்ட கேட்டிங்க அப்படின்னா நாங்கள் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்போம். இதுதான் வழக்கமாக விளாண்டுட்டு இருக்கோம், அதை தான் இன்றைக்குமே விளையாட போகிறோம்.
2: ஆமாம், கேள்விகள் வந்து கொஞ்சம் ஃபன் ஃபீல்டாக இருக்கு.

0: கட்டும். ரொம்ப பொது அறிவு கேள்வியெல்லாம் கேட்டு எங்களை வாங்காதீங்கப்பா, நாங்களும் உங்களை பொது அறிவு கேள்வியெல்லாம் கேட்குற மாதிரிக்கு இல்லை அப்படின்னு சொல்லிவிடுவோம் முதல்லையே.
1: நேர்களே நிகழ்ச்சியில் கலந்துகளை அழைக்கலாம். 0462251132 மற்றும் 0462251133 என்ற எண்களுக்கு நேர் வந்துட்டாங்க பேசிடலாம். முதல் நேயர் வணக்கம்.
0: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். இணைப்புக்கு வந்தாச்சு.
0: குற்றாலத்திலேருந்து அம்பலவாணன் இல்லையா?
1: கேளுங்க.
0: நீங்க வந்து பெண்கள் பேர்
1: சொல்லுங்க. அபிஷேக், பாலு, சின்னதுரை, தாஸ், இளங்கோ, பிரான்சிஸ், கணேசன், ஹேம்நாத், இனிகோ, ஜேம்ஸ், கமல்.
2: ஏ ஃபார் அம்பிகா, பி ஃபார் பானுமதி, சி ஃபார் சித்ரா, டி ஃபார் தேவகி, இ ஃபார் எலிசபெத், எஃப் ஃபார் பாத்திமா, ஜி ஃபார் கோமதி, ஹெச் ஃபார் ஹேமலதா, ஐ ஃபார் இந்திரா, ஜே ஃபார் ஜானகி, கே ஃபார் கண்ணகி.
1: எழுதி வச்சிருக்கீங்களா?
0: எழுதி வச்சிட்டு அப்படி மட மட மட சொல்றீங்களா? அம்பலமான
2: அது பாட்டு உண்டுதாமா? ஏ ஃபார் அம்பிகா, பி ஃபார் பானுமதி,
0: அதை வச்சு அப்படியே சொல்லிட்டீங்கல்ல.
2: அந்த டோகே கட் பண்ணிட்டாங்க,
0: அவ்வளவுதான். ஓகே ஓகே, சூப்பர். ஆனா ரொம்ப ரொம்ப ரொம்ப அழகா ரொம்ப விரைவா சொன்னீங்க.
1: நன்றி சார், நன்றி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு.
0: இல்ல அவங்க கேள்வி கேட்டாங்க, நீங்க கேள்வி கேட்க வேண்டாமா சந்தியா?
2: மறந்துட்டீங்களா?
0: நீங்க பதில சொன்ன உடனே அவங்க நீங்க தான் ஆன்சரே பண்ணிட்டீங்கன்னு நினைச்சிட்டாங்க.
1: சரி ஓகே, இப்போ உங்க வழிக்கே வர நானும். சரியா? இப்ப வந்து நான் சந்தியா. சரியா? சால தொடங்கக்கூடிய ஒரு 10 ஆண்கள் பேரோ பெண்கள் பேரோ சொல்லுங்க பாப்போம்.
2: சந்திரன், தங்கர்,
1: சொல்லுங்க.
2: சண்முகம்.
1: சரி.

0: இப்ப வேகமா அடுக்குனீங்களா, மாதிரி அடுக்குங்க.
1: இப்ப ஏ ஃபார் அம்பிகா, பி ஃபார் பானுமதி எல்லாம் சொன்னீங்களே,
2: ஈஸியா.
0: டைம் முடிஞ்சிருச்சு சார்,
1: டைம் முடிஞ்சிருச்சு சார்.
0: சரி, ஓகே, நன்றி சார் நிகழ்ச்சியில கலந்து.
1: நன்றி நன்றி நன்றி,
0: சூப்பரா விளாண்டீங்க. நன்றி நன்றி
2: நன்றிமா,
0: நன்றி. நல்லா இருந்துச்சுலக்கா,
1: ரொம்ப ரொம்ப அழகாலே, ரொம்ப சந்தோஷமா, ஃபன் ஃபீல்டா அந்த ப்ரோக்ராம் நம்ம ஆரம்பிச்ச விதமே நல்லா இருக்கு நம்மளுக்கு.
0: ஒரு பாடல் கேட்டு வந்துருமாக்கா?
1: கேட்டுடலாம்.
0: நேர்லயே இப்ப நிகழ்ச்சியில முதல் பாடல் வந்துட்டே இருக்கு, வால்டர் வெற்றிவேல் திரைப்படத்துல இருந்து இளையராஜாவின் இசையில் ஜானகியின் குரலில் பாடல் இதோ.

0: நேர்களை கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 191.7 மற்றும் பண்பலை 102.6 பொதிகை தும்பி. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம்.
2: நல்ல
1: பாட்டா மூணு பாட்டு படிக்கவா? ரோஜா மலரே ராஜகுமாரி, ஆசை கிழியே அழகிய ராணி, அருகில் வரலாமா?
0: அடுத்த பாட்டு,
1: அடுத்த பாட்டு சொல்லவா? ரோஜா வைத்தால் அட்டும் தென்றல் எங்கெங்கும் எங்கெங்கும்.
0: அடுத்து
1: ரோஜா ரோஜா ரோஜா ரோஜா. போருமா பாட்டு? பத்துக்கு பத்தா? சே, இப்படி வந்து அப்படியா? ரொம்ப ரொம்ப
0: நினைக்கிறேன் சாந்தியம்மா, டைமுக்குள்ளே முடிச்சிட்டீங்க.
1: சாந்தி, உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டுடலாமா? எனக்கு பாட்டு சொல்லிட்டீங்க. பாட்டு படிங்களே பாக்கோம்.
2: அன்புல
1: நிறைய பாட்டு இருக்கு.
2: அன்புல
1: அது பாடுங்க. ஒரு பாட்டு தான்
0: பாடியிருக்கீங்க?
1: சொல்லி வேற குடுக்கறாங்க பாட்ட. அன்பென்ற மழையிலே அகிலங்கள் அணிதிட அதிரூபன் தோன்றினாரே. அது இந்த காலத்துக்குள்ள மாடி பாட்டு. ரெண்டு மார்க் எனக்கு தான். என்னைய பாட வைக்கிறதுக்கு தான் நீங்க வந்தீங்களா சாந்தியம்மா?
0: என்ன சித்ரா சொன்ன என்ன ஒரு முகத்துல பளிச்சுட்டு இருக்கு முகமே.
1: அப்படி ஒரு சந்தோஷம் நம்மளையும் பார்த்து சின்ன கோயில் சித்ராக்கும் பக்கத்துல
0: சொல்லிட்டாங்க. பாட்டு கேட்டு வந்துடலாம். ஜென்டில்மேன் திரைப்படத்துல இருந்து ஏரகமான நிசையில் சுரேஷ் பீட்டர் மற்றும் ஜி வி பிரகாஷ் குமாரின் குரல்களில் பாடலதோ.

0: நேரம் 4:22 கேட்டு இருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 மற்றும் பண்பலை 102.6 பொதிகை தும்பி. என்னடா அப்படி மூச்சு வாங்குதுன்னு யோசிப்பாங்க நேயர். டீ குடிச்சிட்டு ஓடி வந்தனா?
1: ஆமா, நீங்க டீ குடிச்சாச்சு, அதனால தெம்பா பேசலாம்.
0: வாங்குது, சரி நேர் வந்துட்டு அங்க பேசிடலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: எனக்கு லைன் கிடைச்சதுனால எங்க ஊர்ல மழை பெய்யுது மேடம்.
1: லைன் கிடைச்சதுனாலயே மழை பெய்யுதா?
0: மழை பெய்யும்.

0: அரிதாக இருக்கிறது, அரிதினும் அரிது இல்ல.
1: யார் பேசுறீங்க சார்?
2: நெல்லை களக்காடு மாவட்டம், ராஜேந்திரமா.
1: ஓகே ஓகே,
0: களக்காடு ராஜேந்திரன்.
2: ஐஸ்கிரீம்,
0: சார்ஜர், பட்டன்,
2: சுவிட்ச், அப்புறம் நாலாவது வந்து என்னன்னா பெட்ரோல், அஞ்சாவது கரிமுகம். இதுக்கு தூய தமிழ்ல என்ன வார்த்தைகள்?
0: சுவிட்சு, பெட்ரோலு,
1: சார்ஜர்,
0: ஐஸ்கிரீம், சார்ஜர், சுவிட்சு, பெட்ரோலு, இன்னும் ஒண்ணு என்னது?
1: ஆமா, லாஸ்ட்
2: கரிமுகம்.
0: கரிமுகமா?
1: அப்படின்னா
2: அது தூய தமிழ்ல இருக்குமா?
0: தூய தமிழ்ல கரிமுகம்னு ஒரு வார்த்தை இருக்கான், சரியா?
2: அந்த கரிமுகத்தை வந்து தூய அப்படி தமிழ்ல சொல்லலாம். அத
0: கரிமுகம்னு தமிழ்ல சொல்றாங்க, அத வந்து நீங்க வந்து சரியான தமிழ், நீங்க பேச்சு வாக்கல தமிழ்ல சொல்லுங்க.
1: நீங்க சொல்ற கரிமுகமே எனக்கு தெரியல ஆக்சுவலா. அப்புறம் நான்
2: சொன்னா இப்ப வேடம் வேடையாதி வாயிருமா உங்களுக்கு?
0: சரி, நீங்க இப்ப ஐஸ்கிரீம் அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுங்களே.
1: ஐஸ்கிரீம், ஓகே, நான் சொல்றேன்.
2: சரி, ஐஸ்கிரீம் சொல்லுங்க.
1: டைம் ஆன் பண்ணிக்கறோம். ஓகே, இது பனி கூல்.
2: கரெக்ட்.
0: சார்ஜருக்கு என்னது?
1: சார்ஜர், சார்ஜர் சொல்லி பழகிட்டோம். ஆனா
0: நமக்கு ஐஸ்கிரீமுக்கே பனி கூல்னு வர மாட்டேங்குது.
1: சார்ஜர் வந்து இது மின்னேற்றி.
2: ஆ சரி, வச்சுக்கலாம்.
1: சார் வச்சுக்கலாம்ல, அதான் வச்சுக்குறோம் நம்ம அப்படியே.
2: ஊசி, மின் ஊசினு சொல்லலாம்.
0: மின் ஊசியா?
1: சரி, ஓகே.
0: சார்ஜருக்கு
2: மின் ஊசி.
1: சுவிட்ச் வந்து மின்சார சுவிட்ச் இல்ல, ஆளி.
2: எதுக்கு
1: மின் சுவிட்ச்?
0: சுவிட்சுக்கு ஆளி அப்படி சொல்றாங்க.
1: ஆளியா? ஆமா, சொடுக்கி. சொடுக்கி
0: சா, எப்படி
1: டைம் முடிஞ்சிருச்சு சார்? இத யோசிச்சோம்.
2: அதுக்கு வந்து எப்படின்னா
1: தெரியல எனக்கு. நான் ஏதோ
0: மின் இயக்கும்
2: பொத்தான்.
0: மின் இயக்கும் பொத்தான்.
1: சரி சரி, ஓகே ஓகே. ஓகே, அப்ப
2: கரிமுகம்னா யானை முகமா?
0: கரினா யானை, தமிழ கறி அப்படின்னா யானைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அவர் அதனாலதான் கரிமுகம்னா யானை முகம், ஆனை முகத்தான், கரிமுகத்தான்
1: கஷ்டமான என்னுடைய பேர் வச்சு அம்லவனம் சார் கேட்டாச்சு. இப்ப எய்தாப்ல உட்கார்ந்துருக்கிறது வந்து சித்ரா உட்கார்ந்துருக்காங்க. அதனால சி அதுல ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஆண்கள் பேர் சொல்லுங்க, ஆண்களோ பெண்களோ.
0: சீனா அப்படிங்கிற எழுத்துல தொடங்கக்கூடிய ஒரு,
1: அவங்க வருத்தப்படக்கூடாது இல்ல சந்தியா. உன் பேரை வச்சு சான்னு கேட்டேன், ஒரு பத்து பேர் கடக்கடன்னு சொல்லலாமே.
2: எட்டு.
0: சரி, உங்களுக்கு வேண்டாம், அவங்களுக்கு வேண்டாம், ஒரு ஏழு பேர் சொல்லுங்க. நான் வந்து நடுவில் சரியா சொல்றேன், பாத்துருவோம்.
2: ராஜேந்திரன்,
0: சீதாராமன் சீனால எப்படி வரும்? அது சி நெடில்ல சீனால.
2: சிதம்பரம், அப்புறம் சிற்றரசு,
1: சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. பூவே உனக்காக திரைப்படத்துல இருந்து பாடல் இதோ.

0: நேர்களை கேட்டுட்ருக்கீங்க பொதுகை தும்பி நிகழ்ச்சி. வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஹலோ
1: ஹலோ வணக்கம், யார், எங்கேருந்து அழைக்கிறீங்க? மீனாட்சிபுரத்திலிருந்து யாழினி அழைக்கிறேன். ஆஹா, நாங்க அழைக்கிறேன். ஆஹ், நலமா இருக்கிறோம், நலமா இருக்கிறோம் யாழினி.
0: நல்லா இருக்கோம் யாழினி. நீங்க எப்படி இருக்கீங்க யாழினி?
2: நல்லா இருக்கேன். உங்க பாத்து ரொம்ப நாள் ஆச்சு.
0: பாத்து இல்ல, கேட்டு
1: கேட்டு கேட்டு கேட்டு. வானொலி மூலமாக நம்ம கேட்கலாம்.

0: சந்தோஷமா வருதுங்கிற மாதிரி இருக்கு சிரிப்பு.
1: எங்க குரலை கேட்டாலே நேர்ல பாக்குற மாதிரி இருக்கு.
0: என்னது
2: எனக்கு
0: தெரியுமே
1: என்ன இது கேட்டு கேட்டு திருப்பி திருப்பி இதே கேள்வியே கேக்குறீங்க எல்லாரும் இல்லையா? நான் தான் ஆன்சர் பண்ணணும் இல்லையா? கோயில் வந்து நம்ம சிம்பு நடிச்ச படம், சாமி வந்து நம்ம விக்ரம் நடிச்ச படம். இந்த கேள்விய என்கிட்ட நான் வந்து ரொம்ப ஈஸியா கேட்டுருவா உங்ககிட்ட. ஒரு சாம்பார் மணக்கிறதுக்கு காரணம் என்ன, உடல் நலிவதற்கு காரணம் என்ன? ரெண்டுத்துக்கு ஒரே வார்த்தை தான் ஆன்சர். சாம்பார் மணக்கிறதுக்கு காரணம் உடல் நலிவதற்கு காரணம், இது ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர் தான். ரெண்டு கேள்விக்கும் சேர்த்து ஒரே ஒரே பதில்
0: சொல்லிட்டீங்கன்னா
1: வீட்டில் சமையல்லாம் பண்ணுவீங்க தானே யாழினி? காயம் சரி, அது சாம்பார் மணக்கிறது காயத்தால, உடல் நலிகிறது வெறும் காயமா? வெறுங்காயத்தால உடல் நலிவா? பெருங்காயம், கரெக்ட் கரெக்ட். பாத்தீங்களா ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. அப்போ சமையல் ரூமுக்கெல்லாம் போயிருக்கீங்க என்ன யாழினி?
0: பாராட்டுக்கள். ஓகே, ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா?
1: கேட்டுக்கலாம்.
0: சிரிச்சிட்டே இருக்கீங்க, டீ குடிச்சுட்டு வந்துட்டீங்களா?
1: டீ எல்லாம் குடிச்சிட்டு வந்தாச்சுமா, இன்னும் கொஞ்சம் ஆறி தான் போயிடுச்சு நான் போறதுக்குள்ள.
0: சரி, நேர்லி இப்ப நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. இந்து திரைப்படத்துல இருந்து தேவாவின் இசை. ஆமாம், தேவாவின் இசையில் தான் சந்தேகமும் பார்த்துட்டு. எஸ் ஜானகி மற்றும் எஸ் பி பாலசுப்ரமணியன் குரல்களில் வாலியின் வரிகளில் பாடல் இதோ.
3: பக்கா மே கேடா போ கடா நம்பி நம்பி பிஏ எம்பிஏ.

0: நேரில் கேட்டுட்டு இருக்கீங்க இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 மற்றும் பண்பலை 102.6 பொதிகை தும்பி நேர்வட்டாங்க பேசிடலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்கேருந்து அழைக்கிறீங்க?
0: என்ன பேரு சார்?
1: மம்சாபுரத்திலேருந்து.
2: அன்பு.
1: அன்பு. அன்பு.
0: மம்சாபுரம். அன்பு.
1: மம்சாபுரத்திலேருந்து அன்பு. நலமா இருக்கிறீங்களா? நலமா நலமா இருக்கிறோம். சரி, இப்ப நீங்க கேள்வி கேளுங்க பாப்போம். எதையும் தாங்கும் இதயம்.
0: என்னது புரியல?
1: எதையும் தாங்கும் இதயம் உள்ள பொருள் என்னன்னு கேக்குறாங்க. உயிரினம். உயிரினம். எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய இதயம் உள்ள உயிரினம் எது?
0: இதயமா? எல்லாத்தையும் தாங்கக்கூடிய உயிரினமா இதயம் என்ன கேக்குறாங்க?
1: எதையும் தாங்கும் இதயம் கொண்ட உயிரினம் எதுன்னு கேட்றாங்க.
0: நாங்க தான் சார், இதுல என்ன சந்தேகம்? மனித இனம் தான். மனித இனம் தான் வேற. எவ்வளவு அடிச்சாலும் நாங்க தாங்குவோம்.
1: அடிச்சாலும் தாங்குவோம், உதச்சாலும் தாங்குவோம், என்ன வந்தாலும் தாங்குவோம்.
0: சொல்லுங்க ஆன்சர், நீங்களே சொல்லிருங்க. புரியல.
1: பூமி. பூமியே சொல்றாங்க, பொருள்னு சொல்லியிருக்கீங்க நீங்க இல்ல, எதையும் தாங்கும் இதயம்னு. ஆனா பூமி கூட இப்ப எல்லாம் வந்து அப்பப்ப அது காமிச்சிருது, பூகம்பமா காமிச்சிருது, கடல்ல எல்லாம் அப்படி இது வந்துருது.
0: இத சொன்னீங்கன்னா நம்மட சொல்லுவாங்க, நீங்க கோவப்பட மாட்டீங்களா சித்ரா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ
1: பூமிக்கு கூட கோபம் வருது, ஆனா எதையும் தாங்கும் இதயம் வந்து நமக்கு தான் இருக்குது அப்படின்னு நாங்க எல்லாம்
0: தானே சொன்னாங்க.
1: சரி, இருந்தாலும் கூட பூமி கூட சில நேரம் பிளவுபட்டு தன்னுடைய ஆக்ரோஷத்தை காமிக்குது இல்லையா?
0: ஏதோ சொல்ல வராங்க சார்.
1: நீங்க
0: பேசுறது விட்டு விட்டு கேக்குது சார்.
1: கொஞ்சம் செல்போன் டவர் கரெக்டா கிடைக்கிற இடத்துல நின்னு
0: ரேடியோ வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் சவுண்ட கம்மி பண்ணிக்கோங்க. சரி சரி, ஓகே ஓகே. நான் கேக்கட்டுமா கேள்வி?
1: சரிதான், பூமின்னு நீங்க சொல்லிருக்கீங்க, பூமி எல்லாத்தையும் பொறுக்கும் அப்படிங்கறதுக்காண்டி அப்படி சொல்லிருக்கீங்க. பூமியை போல பொறுப்பது யாருமே இல்லை அப்படிங்கறது வந்து உண்மைதான். இருந்தாலும் கூட இப்ப கூட பூமியில கூட சில நேரம் பூகம்பங்கள்லாம் வருது அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இப்போ அவங்க சந்தியா உங்ககிட்ட கேள்வி கேட்க போறாங்க.
0: இதுக்கு அமைதியா இருக்குன்னா என்ன, என்ன ஒரு முடிவே வரலன்னு யோசிச்சுட்டே இருக்கேன். சரி ஓகே சார், நான் கேக்குறேன் இப்ப கேள்வி. ஓகே, நிலா அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு மூன்று பாடல்கள் சொல்லுங்க. என்ன பாடல்?

0: சரி அடுத்து
1: நீங்க
0: பாட்ட யோசிங்க.
2: நீங்க
0: சொன்ன பாட்டு நல்ல பாட்டு தான்.
1: அவ்வளவுதான், ஒரு மூணு பாட்டு கரெக்டா, அதுலயும் ஒரு ஒரு பாட்டுலாம் ஒவ்வொரு வரி தான் தெரியும் இல்ல சந்தியா?
0: தெரியும், தப்பா பாடும் பாடிடக்கூடாது. அடுத்தது மௌன ராகத்துல இருந்து ஒரு சாஃப்டா ஒரு பாட்டு போகும்ல, நிலா
1: பாட்டு.
0: சரி ஓகே சார், ரொம்ப நன்றி நிகழ்ச்சி.
1: அதெல்லாம் எஸ்பிபி வாய்ஸ்ல வந்த பாட்டெல்லாம் நம்ம எல்லாம் பாடினா எப்படி இருக்கும்?
0: சரி இருந்தாலும் பாடுவோம், நம்ம என்ன செய்யறது, நம்ம நிகழ்ச்சிக்காக பாடித்தானே ஆகணும். ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா?
1: கேட்கலாமே.
0: நேர்லேயே இப்போ நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. வெற்றி விழா திரைப்படத்துல இருந்து இளையராஜாவின் இசையில் பாடல் இதோ.

0: நேர்களை கேட்டுட்ருக்கீங்க பொதுகை தும்பி நிகழ்ச்சி. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம். வணக்கம். நம்பிராஜ் பேசுகிறேன். சகோதரர்களுக்கு வணக்கம்.
1: நம்பிராஜ், நலமா இருக்கிறீங்களா?
2: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நலமா நலமா நலமா இருக்கிறோம்.
0: கேளுங்க, கேளுங்க.
1: இப்போ நீங்க கேள்வி கேட்குறீங்களா முதல்ல? கேளுங்க. வானொலி பக்கத்துல இருந்துச்சுனா கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு சவுண்ட் பின்னாடி டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கு.
2: நமக்கு
1: வராத ஒரு விஷயத்தை கேக்குறீங்களே.
0: என்ன என்னது? குருவியா?
2: ஒரு காக்கா, குருவி,
1: காக்கா, குருவி, குருவி,
2: பூனை, ஏதாவது ஒரு ரெண்டு மிமிக்ரி வாய்ஸ்.
1: காக்காக்கு நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி போவோம்.
0: பண்ணுங்க.
1: சி, அது சரியா வர மாட்டேங்க.
0: பூனை மாதிரி இருக்குக்கா.
1: பூனை மாதிரி இருக்கு.
0: காக்கா வலிய கொண்டு வாங்க. இது பூனை.
1: ஓகே, யா பூனைக்கு.
2: சூப்பர்
1: சூப்பர். காக்கா நம்மளுக்கு வருமானு தெரியல.
0: அது வந்து 2 மணிக்கு நிகழ்ச்சி. 2 மணிக்கு
1: நிகழ்ச்சி. இவ்வளவுதான் நம்மளால முடிஞ்சது.
0: 2 மணிக்கு அப்புறம் 8 மணிக்கு
1: குருவி. குருவி அது அந்த அது என்ன வசந்த கால குருவின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்கல்ல, காலையில இந்த கோடை காலத்துக்கு முன்னாடி இந்த வசந்த காலத்துல குருவி, அது மாதிரி இல்லையா? அக்கக்கா குருவி, அது மாதிரி இல்லையா?
0: டைம் முடிஞ்சிருச்சு,
1: டைம் முடிஞ்சிச்சு அப்படின்ட்டாங்க.
2: சூப்பர், செஞ்சிட்டீங்க. என்ன ஒரு வேறுபாடா ஒண்ணு கேட்கலாமே
1: கேட்டேன். ரொம்ப ரொம்ப அழகா கேட்டிருந்தீங்க.
0: ஓகே, இப்ப கேட்பாங்க. சொல்லுங்க சித்ரா, இப்ப
2: நீங்க கேளுங்க. அடுத்து நீங்க கேளுங்க.
1: நான் தான் கேட்கணும்னு? கொஞ்சம் வித்தியாசமா கேட்கணுமா இல்ல எப்படி கேட்கணும்?
0: இதே மாதிரி ட்ரை பண்ணிருங்களே, ஏதாவது
1: இதே மாதிரி ட்ரை பண்ணுவா? சரி, என்னைய மிமிக்ரி பண்ண சொன்னீங்கல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஆக்டர்ஸோடது உங்களால மிமிக்ரி பண்ண முடியுமா?
2: பண்றேன்.
1: பண்ணுங்க
2: மேடம். உங்க பேர் என்ன பேரு?
1: என்னோட பேர் சித்ரா, சித்ரா ரங்கநாதன்.
2: சரி, நான் பண்றேன். வணக்கம்மா, சித்ரா தானே வந்திருக்குது. அழக பண்ணினீங்கம்மா, என்ன ஒரு வாய்ஸ், அப்படியே இல்லம்மா இருக்கு. என்ன நான் சொல்றது, இது யாரு மாதிரி இருக்கு?
1: முதல்
2: மரியாதை
1: பாப்பையா சார், அதுதான்
0: தாத்தாவும் முதல் மரியாதையில பேசுவாங்க.
1: சந்தியா சொல்றாங்க.

0: அப்படின்னு பாக்குறதுக்காக தான் நான் சொன்னேன். சாலமன் பாப்பையான்னு உங்களுடைய வாய்ஸை கேட்ட உடனே கண்டுபிடிக்க முடிஞ்சது நம்பிராஜ்.
1: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சார்.
0: இன்னும் ஏதாவது ஒரு வாய்ஸ் ட்ரை பண்ண முடியுமா? வாரியார் சுவாமிகள் வாய்ஸ் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப அழகா, அந்த வாய்ஸ் ஒரிஜினாலிட்டிய கொண்டு வந்தீங்க, ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு நம்பிராஜ.
1: வாரியார்
0: சுவாமிகள் வாய்ஸ் அப்படி எக்ஸாக்டா இருந்துச்சு.
1: நேயர்கள்லாம் நினைப்பாங்க நம்பிராஜ் சாருக்கு மட்டும்தான் கைத்தட்டலாம்
0: அப்படின்னு. எல்லா நேயர்களுக்கும்
1: எல்லா நேயர்களுக்கும் சேர்த்து இன்னொரு வாட்டி நம்ம கைத்தட்டிடுவோம். அதுக்கு முன்னாடி மார்க்கை சொல்லிடலாம்.
0: சொல்லுங்கள் சொல்லுங்கள்.
1: இப்போ நான் வந்து எத்தனை வாங்கியிருக்கேன், இப்போ வந்து அவருக்கு ஒரு மார்க்கோ, சாருக்கு ஒரு மார்க்கு, உங்களுக்கு ஒரு மார்க், அப்படிதானே? லிசனர்ஸ் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு மார்க் வாங்கியிருக்காங்க. நான் நாலு, நீங்கள் நாலு.
0: ஆஹா, எல்லாரும் ஈக்குவலாக வாங்க.
1: இந்த வாட்டி நான் நல்லாவே, அவங்களும் நல்லா பண்ணாங்க, நம்மளும் நல்லா பண்ணாங்கிற ஒரு திருப்தி இருக்கு எனக்கு.
0: ஆர்ஜே அனௌன்சர் ரெண்டு பேருமே நல்லா பண்ணினா, அதே மாதிரி
1: நேர்களுமே சூப்பராக
0: பண்ணினாங்க
1: இல்லையா? அதனால இப்போ எல்லாருக்காகவும் ஒரு கைத்தட்டல், சரியா?
0: நல்ல சத்தமாக கொடுங்கப்பா.
1: சூப்பர் நேர்களே, இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தோம். நான் உங்கள் அஜய் சந்தியா ஜெகன் மற்றும்
0: நான் உங்கள் சிநேகிதி சித்ரா ரங்கநாதன்.
1: நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் முத்து திரைப்படத்துல இருந்து.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேர்களை தொடர்வது 5 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். ஒருங்கிணைந்த போக்குவரத்து கட்டமைப்பு ஆணையம் அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நீர் பாதுகாப்பிற்கு உள்ளூர் மக்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு துறையில் உலக அரங்கில் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தொலை மருத்துவ சேவையான இ சஞ்சீவனி மூலம் இதுவரை 50 கோடிக்கும் அதிகமானோர் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்காசிய நாடுகளில் நிலவும் போர் பதற்றம் மற்றும் விமான எரிபொருள் விலை உயர்வு காரணமாகவே விமான போக்குவரத்து கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் 3 மணி நிலவரப்படி 70.31% வாக்குகளும், தாராபுரம் தொகுதியில் 68.08% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. புதுச்சேரியில் உள்ள தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் 68.91% வாக்குகள் பதிவாகியுள்ளன. தமிழகத்தின் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் வீழ்ச்சியடைந்து வருவது குறித்து தாவைக்கு அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் கௌரவ விரிவுரையாளருக்கு அறிவிக்கப்பட்ட 5000 ரூபாய் ஊதிய உயர்வை உடனே வழங்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை கேட்டுக்கொண்டுள்ளார். ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதற்கு தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார். கோவையிலிருந்து வெளிநாடுகளுக்கு இயக்கப்படும் விமானங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக விமான நிலைய இயக்குநர் திரு தர்மராஜ் தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாள் ஆட்ட நேர இறுதியில் ஆஸ்திரேலியா 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 86 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மீண்டும் மாலை வணக்கம் நேர்களே. நேரம் சரி 5:03. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி படமும் பாடலும். நிகழ்ச்சி வழங்குறதுக்காக ரெடியா இருக்கிறேன் நான் உங்கள் அஜய் சந்தியா ஜெகன். இன்னைக்கு எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1961. இந்த வருஷத்துல வெளியான திரைப்படங்கள் பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். அந்த வகையில் முதல் திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குமுதம். இந்த படத்தினுடைய இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுர்த்தி சுப்பாராவ். இவங்க தான் இயக்குனர். கதை வசனம்னு பார்த்தீங்கன்னா கே எஸ் கோபாலகிருஷ்ணன். இசை வந்து கே வி மகாதேவன். இந்த படத்தில் நடித்த முக்கிய நடிகர்கள் யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா எஸ் எஸ் ராஜேந்திரன், விஜயகுமாரி, சவுகார் ஜானகி, எம் ஆர் ராதா, எஸ் பி ரங்காராவ் அப்படின்ட்டு ஒரு நட்சத்திர பட்டாளமே இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தினுடைய கதை பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப உறவுகள், அப்புறம் தியாகம், இந்த மாதிரியான இதை சுற்றியே இந்த வந்து கதை வந்து நகரும். இந்த படத்தினுடைய பாடல்கள் பார்த்திங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நினைவில் நிற்கக்கூடிய பாடல்களாக தான் இருக்குதுங்க. காலத்தால் அழியாத காவிய கானங்கள் எல்லாமே. இந்த படம் வந்து தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, மலையாளம், ஹிந்தின்னு மூணு மொழிகள்லையுமே வந்து ரீமேக் செய்யப்பட்டிருக்கு. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கிறீர்களே குமுதம் திரைப்படத்திலிருந்து.

நேர்களே கேட்டுட்டு இருக்கீங்க படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்னைக்கு 1961 வெளியான திரைப்படங்களை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நேர்களே. அந்த வகையில் அடுத்த திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தமிழ் திரைப்படத்தை பற்றி தான் பேச போகிறோம், கப்பல் ஓட்டிய தமிழன். இது சுதந்திர போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரம் பிள்ளையின் வாழ்க்கையை வந்து மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் இது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வந்து வ.உ.சியாக வந்து நடிச்சிருப்பார். ஜெமினி கணேசன், சாவித்ரி, எஸ்பி சுப்பையா, டி கே சண்முகம் முக்கிய கதாபாத்திரங்களை நடிச்சிருப்பாங்க. படத்தை வந்து பி.ஆர். பந்துலு வந்து இயக்கி தயாரிச்சிருப்பார். இசை வந்து ஜி. ராமநாதன். இந்த படத்தினுடைய பாடல்களுக்கு பார்த்தீங்கன்னா பயன்படுத்தப்பட்ட வரிகள் வந்து மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடைய பாடல்களை வந்து அடிப்படையாக கொண்டு தான் எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கிறீர்களே, கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்திலிருந்து.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக்கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேர்களை கேட்டுட்ருக்கீங்க படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்னைக்கு 1961 வெளியான திரைப்படங்கள் பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் அடுத்த திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அரசிலங்குமாரி. 1961 MGR அவர்கள் நடித்த வரலாற்று சாகச திரைப்படம் தான் இந்த அரசிலங்குமாரி. MGR வந்து

நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 மற்றும் பண்பலை 102.6 படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்னைக்கு 1961 ரிலீஸ் ஆன திரைப்படங்கள் பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் அடுத்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஜெமினி கணேசன், சௌஹார் ஜானகி நடித்த திரைப்படம் தான் பாக்யலட்சுமி. இந்த படத்தினுடைய இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கே வி ஸ்ரீனிவாசன், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள். ஜெமினி கணேசன் வந்து சுந்தர் கதாபாத்திரத்திலையும் சௌஹார் ஜானகி கமலா அப்படிங்கிற கதாபாத்திரத்திலையும் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தினுடைய கதை மையம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இளம் வயதிலே விதவியாகக்கூடிய கமலா வந்து தன்னுடைய தோழியான ராதாவோட வாழ்கிறாங்க. எதிர்பாராத ஒரு புகைப்படம் வந்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுது. இதுதான் கதையினுடைய மையம். இந்த திரைப்படத்தில் ஒரு பிரபலமான பாடல் இருக்கு நேர்களே, மாலை பொழுதின் மயக்கத்திலே அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு காவிய கானம்னே சொல்லலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துகிட்டே இருக்குது.

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: நேர்களே, கொங்கு நாட்டு தங்கம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இது 1961 வெளியான தமிழ் திரைப்படம். இதனுடைய இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஏ திருமுகம், தயாரிப்பாளர் சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பா தேவர். வெளியீடு நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 14 ஏப்ரல் 1961. இதில் நடித்தவங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா சி எல் ஆனந்தன், எம் ஆர் ராதா, புஷ்பலதா, இன்னும் பலர் நடிச்சிருக்காங்க. இது எந்த மாதிரியான திரைப்படம் அப்படின்னா அதிரடி மற்றும் சாகச திரைப்படம் தான் இந்த கொங்கு நாட்டு தங்கம். நேரில் கேட்டுட்ருக்கீங்க படமும் பாடலும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இப்போ அடுத்த பாடல் தூய உள்ளம் திரைப்படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது. இந்த திரைப்படம் கூட பார்த்தீங்கன்னா 14 ஜனவரி ரிலீஸ் ஆயிருக்கு. இதனுடைய இயக்குனர் வந்து அதிர்த்தி சுப்பாராவ், அக்கினேனி நாகேஸ்வரராவும் சாவித்ரி நடிப்பில் உருவான திரைப்படம் தான் இந்த தூய உள்ளம். இதில் சாவித்ரி பார்த்தீங்கன்னா சுகுணா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தினுடைய தமிழ் வசனங்கள் வந்து சி வி ஸ்ரீதர் எழுதியிருக்காரு. கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற இயக்குனர் இருக்கக்கூடிய கே எஸ் கோபாலகிருஷ்ணன் வந்து நடிகர்களுக்கு இந்த வசனங்களை சொல்லி கொடுத்ததா, பேசுறதுக்கு பயிற்சி எடுத்ததா, பயிற்சி கொடுத்ததா சொல்லப்படுது. இப்ப நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டே இருக்கு தூய உள்ளம் திரைப்படத்துல இருந்து.
1: இந்த பழசகத்து போட்டு புது புடவை ரவிக்க மாட்டு. இந்த

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு, பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசைமலைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.

நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்னைக்கு 1961 வெளியான திரைப்படங்கள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். அடுத்த திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்லியம் மங்கலம் அப்படிங்கிற திரைப்படம் பற்றி தான் பேச போகிறாங்க. இந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து எஸ் சவுந்தரராஜன், தயாரிப்பாளர் மல்லியம் ராஜகோபால். இந்த படம் ரிலீஸ் ஆன டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா February 17, 1961 ரிலீஸ் ஆயிருக்கு. இசை வந்து டி ஏ கல்யாணம் மற்றும் எம் கே ஆத்மநாதன். முதன்மையான கதாபாத்திரங்கள் நடித்தது யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி சுப்பையா வந்து குணசேகரன் அப்படிங்கிற கதாபாத்திரத்திலையும், எஸ் என் லக்ஷ்மி வந்து மங்களம் அப்படிங்கிற முதன்மை கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. பண்டரிபாய் வந்து பாக்கியம் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பல முன்னணி பாடகர்களும் பாடல் பாடியிருக்காங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா, பி லீலா, ஏ எம் ராஜா, எம் எல் விஜயகுமாரி, ஏ எல் ராகவன், எஸ் ஜானகின், இப்படி பலரும் பாடியிருக்காங்க. இப்போ அந்த திரைப்படத்திலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கிறீர்களே, கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கிளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: துடுக்கலாமோ இங்க நடக்குமா, தொட்டு பேச துடிக்கலாமா, துடுக்கலாமோ இங்க நடக்குமா, ரகசியம் இருக்கு
1: அதுக்குள்ள உனக்கு அவசரம் எதுக்கு,
0: டிங்டாங் டிங்டாங் ரகசியம் இருக்கு
1: அதுக்குள்ள உனக்கு அவசரம் எதுக்கு,
0: நிறுத்தம்மா

நேர்களே, திருடாதே திரைப்படத்திலிருந்து சூப்பரான பாடல் கேட்டோம். இது 1961 வெளியான எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ஒரு சமூக திரைப்படங்களில் ஒன்று. பி. நீலகண்டன் அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் எம்ஜிஆர், சரோஜா தேவி, அப்புறம் எம் என் நம்பியார் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து நல்லதுக்கு காலமில்லை அப்படின் தான் பேர் வந்து பரிசீலனை செய்யப்பட்டிருக்கு. ஆனால் தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிற கருத்தை வந்து மக்கள்கிட்ட நேரடியாக கொண்டு செல்லணும் அப்படிங்கிறக்காக எம்ஜிஆர் அவர்கள் வந்து இந்த தலைப்பை வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க. அதனால தான் திருடாதே அப்படிங்கிற பெயர் வைக்கப்பட்டிருக்கு இந்த திரைப்படத்துக்கு. எம்ஜிஆர் மற்றும் சரோஜா தேவி இணைந்த முதல் திரைப்படம் தான் இந்த திரைப்படம். ஆனால் படப்பிடிப்பு தாமதமானதால் இந்த படத்துக்கு வந்து இந்த படத்துக்கு முன்னாடியே நாடோடி மன்னன் திரைப்படத்தில் வந்து அவங்க ரெண்டு பேரும் அறிமுகமாயிட்டாங்க.

நேர்களே, மனப்பந்தல் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இதில் எஸ் எஸ் ராஜேந்திரன், பி சரோஜா தேவி, இவி சரோஜா, எஸ் ஏ அசோகன் வந்து நடிச்சிருக்காங்க. இசை வந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு பொங்கல் வெளியீடு, பொங்கல் அன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. பல திரையரங்குகளில் பார்த்திங்கன்னா 100 நாட்களுக்கும் மேலாக ஓடியதாக தகவலுங்க. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு காதல் குடும்ப கதை. அதாவது எஸ் எஸ் ராஜேந்திரன் வந்து மருத்துவர் குணசேகராகவும் சரோஜா தேவி சுகுணாவும் நடிச்சிருக்காங்க. ஒரு விதியோட திருப்பத்தால் பார்த்திங்கன்னா காதலித்த பெண்ணே தன்னுடைய அண்ணனை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. இதுதான் கதையின் திருப்பமாகவுமே அமையுது.

நேர்களை நிறைவு பெறுகிறது படமும் பாடலும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணைந்திருந்தேன் நான் உங்கள் ஆர்ஜே சத்யா ஜெகன். மீண்டும் மற்றொரு நாள் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நேர்களே. நன்றி. தொடர்வது 6 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். சிறு குறு தொழில் நிதியத்தை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நீர் பாதுகாப்பிற்கு உள்ளூர் மக்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு துறையில் உலக அரங்கில் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தொலை மருத்துவ சேவையான இ சஞ்சீவனி மூலம் இதுவரை 50 கோடிக்கும் அதிகமானோர் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்காசிய நாடுகளில் நிலவும் போர் பதற்றம் மற்றும் விமான எரிபொருள் விலை உயர்வு காரணமாகவே விமான போக்குவரத்து கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் 5 மணி நிலவரப்படி 83.86% வாக்குகளும், தாராபுரம் தொகுதியில் 78.53% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. புதுச்சேரியில் உள்ள தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் 78.83% வாக்குகள் பதிவாகியுள்ளன. நவராத்திரியை முன்னிட்டு கைவினைப் பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனை சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அன்னை தெரசா மகளிர் வளாகத்தில் வரும் 15ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. துர்கா பூஜையை ஒட்டி பயணிகளின் நெரிசலை குறைப்பதற்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் மாநகராட்சி மேயர் திருமதி பிரியா தலைமையில் இன்று நடைபெற்றது. நீலகிரி, கோவை, தேனி, தஞ்சை, மதுரை உள்ளிட்ட 19 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாள் ஆட்ட நேர இறுதியில் ஆஸ்திரேலியா 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 86 ரன் எடுத்துள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர்என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

இனிய மாலை வணக்கம் நேர்களே, கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு. நேரம் 6:03 நீங்கள் கேட்டுட்ருக்கிற இந்த நிகழ்ச்சி தான் பக்தி மாலை. நம்மை நாள் முழுதும் காத்த இறைவனுக்கு நாம் நம் நன்றியை கூறும் நேரம் இது. நிகழ்ச்சியில் உங்களோட காற்றலைகளில் நான் உங்கள் கடையம் ஞானவில்சன். உண்மை எப்போதும் சுருக்கமாய் பேசப்படும், பொய்தான் விரிவாக பேசப்படும்.

என்னை பற்றி முழுமையாய் உனக்கு மட்டுமே தெரியும். உன் காதில் விழும் கருத்துக்களுக்கெல்லாம் கவலை கொள்ளாதே. நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் பக்தி மாலை நிகழ்ச்சியில் நிலை பண்பலை 102.6.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
2: நேரம் 6:14 நிமிடம் ஏர்கள் இணைந்திருக்கிறீர்கள் பக்தி மாலை நிகழ்ச்சியில் நிலைப்பண்பலை 102.6. உன்னிடம் மறைந்திருக்கும் ஆற்றல்களை வெளிக்கொணரும் வழி விடாமுயற்சியும் தொடர்ந்த உழைப்புமே ஆகும்.

நேரம் 6:23. நேயர்கள் இணைந்திருக்கிறீர்கள் பக்தி மாலை நிகழ்ச்சியில் நிலை பண்பலை 102.6. நேரம் காத்திருக்கும் போது மெதுவாக நகரும், தாமதமாகும் போது வேகமாக நகரும். சோகத்தில் நகரவே நகராது, மகிழ்ச்சியில் போவதே தெரியாது. நேரம் மனதை பொறுத்தது, அதை பயனுள்ளதாக மாற்றுங்கள்.

நபிக்கெந்தன் சலவாத்தை சொல்லு, மதீனத்து மண்ணுக்கு மேல் நீ தவழ்ந்து அந்த மக்கத்து மலருக்கு என் சலா.

வானத்து மேகமே தூது நீ செல்லு, வள்ளல் நதிக்கெந்தன் சலவாத்தை சொல்லு. வானத்து மேகமே தூது நீ செல்லு, வள்ளல் நதிக்கெந்தன் சலவாத்தை சொல்லு.

நேரம் 6:27. நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் பக்திமாலை நிகழ்ச்சியில். சவால்களை சந்திக்கும் மனநிலை இல்லாமல் எந்த வெற்றியும் நமக்கு நிரந்தரமாக இருக்காது.

நேயர்களே, நிறைவு பெற்றது பக்தி மாலை. அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 6:31 நேரில் எழுந்திருக்கிறீர்கள். நிலை பண்பலை 102.6 தொடர்வது சேவை செய்திகள். இந்திய தேர்தல் ஆணையமானது தனது 29/9/2026 தேதியிட்ட கடிதத்தின் வாயிலாக சிறப்பு தீவிர திருத்தப்பணி SIR ஏற்கனவே நிறைவடைந்த மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் கீழ்கண்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தியுள்ளது. தொடர் திருத்த நடைமுறையின் கீழ் விடுபட்ட வாக்காளர்கள் மற்றும் இளம் முதல் முறையாக தகுதி பெறும் வாக்காளர்களை பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாமினை தலைமை தேர்தல் அதிகாரி, மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் வாக்காளர் பதிவு அலுவலர்கள் மேற்கொள்ள வேண்டும். படிவம் 6 இணைக்கப்பட்டுள்ள உறுதிமொழி படிவம் சிறப்பு தீவிர திருத்த காலகட்டத்தில் மட்டுமே பயன்படுத்தப்படும். சிறப்பு தீவிர திருத்தம் அல்லாத காலகட்டங்களில் வாக்காளர் பதிவு விதிகள் 1960 படி பொருந்தக்கூடிய படிவங்கள் பயன்படுத்தப்படும். இது தொடர்பாக தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் அரசு முதன்மைச் செயலர் பொது சென்னை அவர்கள் வழங்கிய அறிவுரையின்படி, தூத்துக்குடி மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்ட மற்றும் தகுதி வாய்ந்த இளைஞர்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்களின் பெயர்களை பதிவு செய்வதற்கு அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உத்தேசிக்கப்பட்டுள்ளன. சம்பந்தப்பட்ட வாக்காளர் பதிவு அலுவலர்கள் மற்றும் உதவி வாக்காளர் பதிவு அலுவலர்களால் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ள கால அட்டவணை மற்றும் மனுக்கள் பெறும் இடங்கள் குறித்து விரைவில் வெளியிடப்படும். இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்ட நபர்கள் மற்றும் தகுதி வாய்ந்த இளைஞர்கள் மற்றும் முதல் தலைமுறை வாக்காளர்கள் தங்கள் பெயர்களை பதிவு செய்யும்படி மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் ஐயஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். நிகழ்ச்சியில் இப்போ 5 திரைப்படத்திலிருந்து டி மானிசையில் நான் முத்துக்குமார் வரிகளில், ஸ்ரேயா கோஷல் சகில் சடா குரலில் சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்குது. கேட்ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

6:17 கேட்டுட்ருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6 சேவை செய்திகள். வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் தூத்துக்குடி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் நடத்தும் சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் பிரதி மாதம் 2வது அல்லது 3வது வெள்ளிக்கிழமைகளில் நடத்தப்பட்டு வருகிறது. அக்டோபர் மாதத்திற்கான சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வருகின்ற 9/10/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு கயத்தாறு விண்ணரசி தொழிற்பயிற்சி நிலையத்தில் வைத்து நடைபெறவுள்ளது. இம்முகாமில் வேலையளிக்கும் தனியார் நிறுவன பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தங்கள் நிறுவனத்திற்கு தேவையான பணியாளர்களை தேர்வு செய்து கொள்ளலாம் எனவும், 10ஆம் வகுப்பு, +2 பட்டப்படிப்பு, BE, டிப்ளமோ, ஐடிஐ, டிரைவர் மற்றும் கணினி பயிற்சி கல்வி தகுதியுடைய பதிவுதாரர்கள் கலந்து கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இத்தகைய தகுதியுள்ள தனியார் துறையில் பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் தங்களது பயோடேட்டா மற்றும் கல்விச் சான்றிதழ்களுடன் கயத்தாறு விண்ணரசி தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெறும் முகாமில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் வேலை நாடுனர்கள் தனியார் துறை நிறுவனங்களில் பணி நியமனம் செய்யப்படும் நேர்வில் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு மூப்பு ரத்தாகாது. இம்முகாமில் கலந்து கொள்ள விரும்பும் வேலை அளிப்போர்கள் மற்றும் வேலை நாடுனர்கள் அனைவரும் www.tnprivatejobs.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் தங்களுடைய விவரங்களை பதிவு செய்தல் வேண்டும். வேலைவாய்ப்பு முகாம் தொடர்பான பல்வேறு தகவல்களை பெற தூத்துக்குடி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனலில் இணைந்தும் இவ்வலுவலக தொலைபேசி எண்ணான 0461-2341-019 தொடர்பு கொண்டும் பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாஜன் ஏஎஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். நிகழ்ச்சியில் இப்போ வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்து விஜயாண்டன், இசையில் கபிலன் வரிகளில் சுசித், சங்கீதா ராஜேஸ்வரன், குரலில் சுப்பிரணப்பா.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

6:44 நீங்கள் நினைந்திருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6 சேவை செய்திகள் தான். டேராடூனில் உள்ள ராஷ்டிரிய இந்திய இராணுவ கல்லூரியில் ஜூலை 2027 பருவத்தில் மாணவர்கள் சேர்க்கைக்கான தகுதி தேர்விற்கான அறிவிப்பு இணைப்பு மற்றும் RIMC இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கு. மேலும் தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா https://exams.nta.nic.in RIMCEE அப்படிங்கிற அந்த இணையதளத்தில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் ஐஏஎஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். நிகழ்ச்சியில் இப்போ ஆஇஇ திரைப்படத்திலிருந்து விஜய் ஆண்டனி இசையில் அண்ணாமலை வரிகளில் கார்த்திக் கிறிஸ்டோவர் சங்கீதா ராஜேஸ்வரன் குரல்களில் சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்குது. கேட்டு ரசித்து வந்து நினைஞ்சிருங்க.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் 6:51 நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் நிலைப்பண்பலை 102.6 சேவை செய்திகள் நிகழ்ச்சியில். திருநெல்வேலி மாவட்டத்தில் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தில் பார்வையற்றோருக்கான உதவி வரவேற்பாளர் பணியிடத்திற்கான விண்ணப்பங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை நகல் இருத்தல் வேண்டும், 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவராக இருத்தல் வேண்டும் மற்றும் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும், நாற்காலி உயர் பின்னும் பயிற்சி பெற்ற நபராக இருத்தல் வேண்டும் மற்றும் குடும்ப அட்டை நகல், ஆதார் அட்டை நகல், வாக்காளர் அட்டை நகல் ஆகியவற்றுடன் 16/10/2026 அன்று மாலை 5:45 மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் திருநெல்வேலியில் விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் ஐஏஎஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். நம்ம நிகழ்ச்சியில் இப்போ பட்டாளம் திரைப்படத்திலிருந்து ஜேசி கிஃப்ட் இசையில் நாம் முத்துக்குமார் வரிகளில் ஹேஷாம் சயனோரா குரல்களில் சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்குது, கேட்டு ரசித்து வந்து நினைஞ்சிருங்க.

நேரம் 6:56. இனி வாசி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1897 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில் இனி வரவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. 7 மணிக்கு அறிவியல் தகவலுடன் திரைசை, 7:30 ஆசையஞ்சல், 8:05 குக்கு நேயர் உறுப்பப்படல்கள், 9:00 இடைவிடாத இசைமலை, 9:30 இலக்கிய சாரல், 5 பெருங்காப்பியங்களில் அறிவியல் ஆளுமை, 10:00 சுகமான ராகங்கள், தொலைபேசி வழி நேயர்களின் விருப்பப்படல்கள். நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1897 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில் நாளை 7/10/2026 புதன்கிழமை அன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க உரை வழங்குபவர் தமிழ் பூங்கனி மொழி அவர்கள், 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல், 6:55 சூழல் காப்பது சுகம், சூழல் துளி வழங்குவோர் அரியப்புபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள், சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் இ எட்வின் லாரன்ஸ் அவர்கள். 7:00 வணக்கம் பரணியில் தொழில் தொடங்குவோம் உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள், 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் முனைவர் கு கதிரேசன் அவர்கள், 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் ஜி பாஸ்கர் அவர்கள். எட்டு வழக்கென்று வந்தால் உரை வங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள், 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள், 8:30 இன்றைய குறுஞ்செய்தி, 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல், 9:02 ஆனந்த பூங்காற்று எல்லோருக்கும் நல்லவராக இருக்க முடியுமா, 10:02 மனம் விரும்புதே நேயர் உறுப்பப்படல்கள், 11:02 மணித்திருநாடு ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையம், 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 ஸ்நேகிதியே பெண்களுக்கான பொறுப்புகள் சுகமா சுமையா, 1:00 நலம்தானா காதுகளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் கணபதி அவர்கள், 1:05 தொடர்ந்து நலம்தான நிகழ்ச்சியில் காலநிலை மாறுபாட்டால் ஏற்படும் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பாளையங்கோட்டை மாவட்ட சுகாதார அலுவலக நல கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள், தொடர்ந்து எண்ணெயில் வாய் கொப்பளித்தலின் பயன்கள் பற்றிய தகவல்கள், 2:00 கொக்கோ நேயர்விருப்பப்படல்கள், 3:02 திரையரவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பர தர நிகழ்ச்சி NCERT, 4:02 பொதிகை தும்பி, 5:02 ஆலோசனை நேரம் மார்பக புற்றுநோய் நேர்முகம் பங்கேற்பவர் மருத்துவர் நாகலட்சுமி அவர்கள், 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்களுடன் திரைசை, 8:05 குக்கு நேயர் விருப்பப்படல்கள், 9:00 இடைவிடாத இசைமலை, 9:30 இலக்கிய சாரல் மணக்கும் மலர்களில்

0: இனிய மாலை வணக்கம் நேர்களே, கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 ஒளிபரப்பு. நேரம் 7 மணி. நீங்கள் கேட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி தான் அறிவியல் தகவல்களுடன் திரையிசை நிகழ்ச்சியில் உங்களோட காற்றலைகளில் நான் உங்கள் கடையம் ஞானவில்சன். ஸோ இன்றைக்கி அறிவியல் தகவல்களில் முதல் தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய பாக்கெட்டில் வந்து நம்ம வந்து ஃபோனை வச்சுட்டு வேலை பார்த்துட்ருப்போம். அப்போ திடீர்னு ஃபோன் வந்து வர மாதிரியோ இல்லை ஃபோன் வைப்ரேட் ஆகிற மாதிரியோ இந்த மாதிரியான சிக்னல் நமக்கு கிடைக்கும். எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு மெசேஜோ எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் எதுவுமே வந்திருக்காது, எந்த ஒரு ஃபோன் கால் கூட வந்திருக்காதுங்க. சில நேரத்தில் வந்து என்ன பண்ணுவோம், வந்து ஃபோன் வந்து இப்போ வச்சுட்டு வந்திருப்போம், இல்லை சில நேரத்தில் ஃபோன் வந்து நம்ம பாக்கெட்டில் இல்லாமல் நம்ம டேபிள் மேலேயோ இல்லை வேறு எங்கேயோ கூட எடுத்து வச்சுருப்போம். அந்த மாதிரியான நேரத்தில் கூட இப்படி ஃபோன் வர மாதிரியோ அந்த மாதிரி வைப்ரேட் ஆகிற மாதிரியான உணர்வுகள்லாம் வரும். இது ஏதோ நம்மளுடைய மனப்பிரமை அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை தான் ஃபேண்டம் வைப்ரேஷன் சின்ட்ரோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்மளுடைய மூளைக்கு நம்ம கை கால் விரல்கள் இது மாதிரி நம்ம உடம்போட ஒரு பகுதி அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனால் 24 மணி நேரம் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்ம ஃபோனை கையிலையோ இல்லைனா பாக்கெட்லேயோ வச்சுருக்கிறனால நம்ம மூளை வந்து என்ன பண்ணுது, ஃபோனையும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு புதிய உறுப்பு அப்படின்னே சொல்லி நினைக்க ஆரம்பிச்சிருதான். அதனால் நம்ம சட்டையிலையோ இல்லை பேண்ட்லேயோ வந்து நம்ம உடம்பு வந்து சட்டையோ பேண்ட்டோ உரசும் போது கூட ஏற்பட்டுற அந்த சின்ன அதிர்வை கூட மூளை வந்து என்ன பண்ணுது, ஃபோன்லேருந்து ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தப்பாக வந்து நினச்சி நம்மளை ஃபோனை பார்க்க வைக்க அது வந்து தூண்டுது. யாராவது மெசேஜ் பண்ணியிருப்பாங்களா, முக்கியமான நியூஸ் எதுவும் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம மூளையில் அந்த டோபமின் வந்து ஓயாமல் வந்து காத்துக்கிட்டே இருக்குமா. இந்த அதிகப்படியான எதிர்பார்ப்பு தான் மூளையை வந்து இல்லாத ஒரு வைப்ரேஷனை கூட உண்மை அப்படின்னு சொல்லி நம்ப வச்சு நம்மளையும் ஃபோனை தேட வைக்குது. நம்ம நிகழ்ச்சி வந்து இப்போ சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு, விஜயாண்டனி இசையில், விஜயாண்டனி மற்றும் தினேஷ் கனகரத்ன குரலில், TN07AL 47 77 படத்திலிருந்து.
1: We're gonna blow the speakers, baby. Once again, Vijay Anthony.

வணக்கம் விஜயாண்டனி சார் அவர்களே, நான் என்ன கேட்க போகின்றேன் என்றால், இந்த பாட்டினையும் சரி, இதுக்கு முன்னாடி வந்த பாட்டினையும் சரி, எப்போ பார்த்தாலும் புரியாத வார்த்தையாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே.

0: ஜாதிச்சு பிச்சு இது நியூ ஏ ஜாதிச்சு
1: போடி.

7 மணி 7 நிமிஷத்தில் கேட்டிருக்கீங்க. நிலை பண்பலை 102.6 அறிவியல் தகவல்களுடன் திரைசை தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நம்மளுடைய லேப்டாப் சார்ஜர் இல்லைனா சில மானிட்டர் கேபிள்களில் ஒரு முனையில் மட்டும் ரொம்பவே தடிமனான உருளை வடிவத்தில் ஒரு பிளாஸ்டிக் மாதிரியான சொருள் வந்து இருக்கும். அது எதுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியுமா? அதோடய பேர் வந்து ஃபெரைட் பீட் அல்லனா ஃபெரைட் கோர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதை உடச்சி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உள்ளே வந்து இரும்பு துகள்கள் கலந்த ஒரு காந்த வளையம் இருக்கும். எந்த ஒரு நீளமான உயரமே ஒரு ஆண்டனா மாதிரி வந்து செயல்படும். லேப்டாப்பில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானிக் பாகங்கள்லாம் வேலை செய்கிறப்போ அது கண்ணுக்கு தெரியாத ரேடியோ சிக்னல்களை வந்து வெளியிடும். இந்த ரேடியோ சிக்னல்லாம் சார்ஜர் ஒயர் வழியாக பயணித்து வெளியில் இருக்கக்கூடிய ரேடியோ டிவி இல்லைனா ஒய்ஃபை சிக்னல் இதையெல்லாம் வந்து என்ன பண்ணி விட்ருமா, குழப்பி விட்ருமா. இந்த ஃபெரைட் பீட் வந்து மின்சாரத்தை மட்டும்தான் வந்து எப்போவுமே அனுமதிக்கும். அதே சமயம் தேவையில்லாத அந்த ரேடியோ இறைச்சலெல்லாம் உறிஞ்சி அதை என்ன பண்ணிருமா, அப்படியே வெப்பமாக மாற்றி அதை வந்து அழிச்சிருமா. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய லேப்டாப் சார்ஜர் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த டிவியையோ ரேடியோவையோ தொந்தரவு பண்ணாமல் இருக்க தான் இந்த மாதிரியான ஒரு செட்டப் வந்து அதில் இருக்குது. லேப்டாப் சார்ஜர் மட்டும் இல்லாமல் பழைய டிவி கேபிள்கள் அப்புறம் பிரிண்டர் கேபிள்களையும் இந்த மாதிரியான ஒரு செட்டப் வந்து நம்ம பார்க்கலாம். இது இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்பீக்கரில் வந்து கிர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சத்தம் அந்த ஒரு இறைச்சல் வந்து வந்துகிட்ருக்கோம். நம்ம நிகழ்ச்சி வந்து இப்போ ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். மாசிலாமணி திரைப்படத்திலிருந்து டி இமான் இசையில், விவேகா வரிகளில் கீர்த்தி சகாத்யா, ஃபெஜி குரலில் சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

7 மணி 14 நிமிடத்தில் கேட்டுட்ருக்கீங்க நிலை பண்பலை 102.6 அறிவியல் தகவல்களுடன் திரை செய்தான். நிலநடுக்கம், சுனாமி இந்த மாதிரியான இயற்கை பேரிடர்கள்லாம் வரும்போது நமக்கு வந்து அது தெரிகிறதுக்கு முன்னாடியே நாய் பூனை மாதிரி விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் வந்து அதை என்ன பண்ணுது, முன்கூட்டி அதை கணிச்சிட்டு கடற்கரையை விட்டோ இல்லை அந்த இடத்த விட்டோ தப்பிச்சு ஓடி பாதுகாப்பான இடங்களுக்கு போயிடுது. அது எப்படி அப்படின்னு சொல்லி வந்து யோசிச்சிருக்கீங்களா? ஒரு அதுக்கு ஏதாவது மாயசக்தி அப்படி இருக்கா அப்படின்லாம் நினச்சிருப்பீங்க? அப்படி எதுவுமே கிடையாது. மனிதர்களால் கூட கணிக்க முடியாத இந்த விஷயம் விலங்குகளுக்கு வந்து எப்படி தெரியுது அப்படின்னு சொன்னால், அதுக்கு வந்து மாயசக்தி இல்லை, ஆனால் ஒரு விசேஷ ஒரு ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, கடலுக்கு அடியில் நிலநடுக்கம் ஏற்பட்டு சுனாமி அலைகள் உருவாகும் போது ஒரு விசித்திரமான ஒரு குறைந்த அளவில் அதிர்வெண் கொண்ட ஒரு சத்தம் வந்து உருவாகும். இதை வந்து இன்ஃப்ரா சவுண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த சத்தத்தை வந்து நம்ம மனித காதுகளால் வந்து கேட்க முடியாது, ஆனால் நாய் பூனைகளோட காதுகளுக்கு இந்த சத்தம் பல கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருந்தாலும் ரொம்ப தெளிவாக கேட்கும். பூமிக்கு அடியில் நிலநடுக்கம் ஏற்படும் போது பி வேவ்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற லேசான அதிர்வுகள் தான் முதல்ல கிளம்பும். மனிதர்களான நமக்கு வந்து பூமி வந்து நல்லா குலுங்கும் போது தான் நம்ம வந்து நிலநடுக்கத்தையே உணர்வோம். ஆனால் நாய் பூனைகளோட கால்களில் இருக்கக்கூடிய சென்சிட்டிவ் பேட்ஸ் மூலமாக அந்த லேசான முதல் அதிர்வை கண்டுபிடிச்சு அதை என்ன பண்ணிடும், அலர்ட் ஆகி அது உடனே அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடும். நம்ம நிகழ்ச்சி வந்து இப்போ ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். கந்தசாமி திரைப்படத்திலிருந்து தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில், விவேகா வரிகளில் விக்ரம், ரீட்டா குரல்களில் சூப்பர்னு ஒரு

7 மணி 20 நிமிடத்தில் அறிவியல் தகவல்களுடன் திரைசி நீங்கள் சங்கேட்டு இருக்கீங்க. நிலைப்பண்பலை 102.6. ஏதாவது ஒரு பொருள் உடஞ்சிட்டாலும்

இப்போ தான் பேப்பர் கிழிஞ்சிருச்சுனாலும் நம்ம என்ன பண்ணுவோம், உடனே வந்து அதை பசை எடுத்து ஒட்டி வைப்போம் இல்லையா. ஆனால் அந்த பசை வந்து பாட்டிலுக்குள்ளே அடைச்சிருக்கும் போது மட்டும் அந்த பாட்டிலில் ஏன் ஒட்டாமல் அப்படியே திரவமாகவே இருக்குன்னு சொல்லி நினச்சிருக்கிறோமா. பசை வந்து காயறதுக்கோ இல்லைனா அது வந்து ஒரு பொருளை ஒட்டுறதுக்கோ காற்றுல இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். காற்றுல உள்ள அந்த நீர்த்துளிகள் பட்டுது அப்படின்னா தான் அது வந்து என்ன பண்ணும், கெட்டியாக இருக்கும். பாட்டிலுக்குள்ளே காற்று வந்து கொஞ்சம் கூட போக முடியாத மாதிரி வந்து அப்படியே வந்து அதை மூடி வச்சுருப்பாங்க. உள்ளே வந்து ஈரம் இல்லாததுனால தான் அது என்ன கெட்டியாகாமல் அப்படியே தண்ணியாகவே மாறி இருந்திருக்கும். நம்ம எப்போ மூடியை திறக்கோமோ அப்போ காற்று பட்டு வந்து அது ரியாக்ஷன் ஆக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் சில வகை பசை பாட்டில் வந்து பாலியெத்திலின் அப்படிங்கிற ஒரு வகை பிளாஸ்டிக்னால ஆனது. அதனால் பசையால் வந்து இந்த வகை பிளாஸ்டிக் கூட வந்து ஒட்டி வினைபுரியவே முடியாது. அதனால தான் அது வந்து பாட்டில் உள்ளே இருக்கிற ரொம்ப ஒட்டுறதே இல்லை, மூடியை திறந்து நம்ம யூஸ் பண்ணுறப்போ அந்த காற்று பட்டு தான் அது கெட்டியாவோ இல்லை ஒட்டவோ செய்யுது. நம்ம நிகழ்ச்சி வந்து போகிறோம் சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. வில்லு திரைப்படத்திலிருந்து தேவிஸ்ரீ பிரசாத் இசையில், கபிலன் வரிகளில் அமல்ராஜ், கோவை சொல்லா குரலில் சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்ரஸி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

7:26 அறிவியல் தகவல் நிகழ்ச்சியோட நிறைய பகுதி வந்துட்டோம். நீங்கள் நிகழ்ச்சியில் நிறைய தகவல் வந்து தெரிஞ்சிட்டீங்க, நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். நிகழ்ச்சி நிறைவாக நினைத்தால் இணைக்கும் திரைப்படத்திலிருந்து விஜயாண்டனி இசையில் அண்ணாமலை அவர்களில் விஜயாண்டனி குரலில் சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேரம் 7:31. நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் நிலை பண்பலை 102.6 ஆசேஞ்சல் நிகழ்ச்சியில் தான். ஆசேஞ்சல் நிகழ்ச்சியில் கடிதம் மூலமாக உங்களுடைய விருப்பப்படலை நீங்களும் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஒரு போஸ்ட் கார்டு வாங்கி அதில் உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், இதை எல்லாத்தையும் எழுதி நிலைய இயக்குனர் ஆசை அஞ்சல் அகில இந்திய வானொலி நிலையம் திருநெல்வேலி 6270002 அப்படிங்கிற முகவரிக்கு அனுப்பி வச்சிங்கன்னா, செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமை தோறும் 7:30 ஒளிபரப்பாகும் ஆசையஞ்சல் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்பப்படலை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவது இப்போ பாடல் கேட்டிருக்கிறாங்க. மெல் டவுன் மேலரதவியிலேருந்து கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, முத்துசாமி அவங்களாம் கேட்டிருக்கிறாங்க. ஒன்றை நினச்சேன் பாட்டு படித்த படத்துலேருந்து என்னை தொட்டு அள்ளி கொண்ட அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

7:37 ஆசேஞ்சல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க மஞ்சள் நீர் காயல், சிங்காரவேல், சுரேஷ் முருகன், மம்சாவரம் மீனா, குலையன் கரிசல், சந்திரபோஸ், சுஜன் இவங்கெல்லாம் கேட்டிருக்காங்க. செம்பருத்தி படத்துலேருந்து சலக்கு சலக்கு செய்யலாம் அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இன்சொல்லோடு இனிமையான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6.

7:44 ஆசேஞ்சல் சங்கிட்டு இருக்கீங்க. நிலை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில்குமரன், மாநகர காவல் திரைப்படத்திலிருந்து தோடி ராகம் பாடவா அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

7:49 நிமிடத்தில் ஆசிய அஞ்சலிகள் சங்கிட்டு இருக்கீங்க. நிலை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. வெள்ளிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, திருமலிசை, மணிவண்ணன், ராணி, வாகையூர் ராமசாமி, சாத்தான்குளம் எம்எஸ் மயில், சங்கராபுரம், பொன் சீனிவாசமூர்த்தி கேட்டிருக்கிறாங்க. பெரிய இடத்து பெண் திரைப்படத்திலேருந்து கட்டோடு குழலாட அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

7:54 நிமிடத்தில் ஆசியஞ்சல் நிகழ்ச்சியோட நிறைவுப்பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சி நிறைவான பாடல் கேட்டிருக்கிறாங்க. மதுரை மாவட்டம் வண்டியூர் கவிபாரதியாரத்துலேருந்து சக்தி ஜனார்தனன், ஸ்ரீதேவி குமரன், சிவம் மஞ்சுளா, ஜெய்டி மணிகண்டன், குற்றாலலிங்கம், அப்புறம் தூத்துக்குடி ஸ்பிக் நகர் ராஜேஷ், தேவி ராஜேஷ், பிரியதர்ஷன், ஆரியதர்ஷன், ராமநாதபுரம் மாவட்டம் பேரையூர் செல்லப்பாண்டியன், ஜெயராணி இவங்களாம் கேட்டிருக்கிறாங்க. இவங்களுக்காக இந்த பாடலை நாமும் கேட்டு வந்துடலாம்.

இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

நேரம் 7:59 நிமிடம். நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6 ஆசேஞ்சல் நிகழ்ச்சி தான். நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியில் உள்ளவர் உங்கள் காட்டலைகள் இணைந்திருந்தேன். நான் உங்கள் கடையம் ஞானவன் சார். நேர்களே 8:05 ஒளிபரப்பாகவும் குக்கு நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய விருப்பப்பாடில் நீங்களும் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9443360794 அப்படிங்கிற பண்பலைன் வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய பெயர், ஓர் உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், இதெல்லாம் மெசேஜ் மூலமாகவோ இல்லைனா உங்களுடைய குரல் பதிவில் வாய்ஸ் நோட்டாக அனுப்பி உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். மீண்டும் சொல்கிறேன், 8:05 குக்கோ நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கணும்னா 9443360794 அப்படிங்கிற பண்பலையின் வாட்ஸ்அப் எனக்கு பெயர், ஓர் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், இதை மெசேஜ் மூலமாகவோ இல்லைனா குரல் பதிவில் அனுப்பி உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். இனி கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி அறிக்கை இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். சிறு குறு தொழில் நிதியத்தை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் 10,000 கோடி ரூபாய் வளர்ச்சி நிதியத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இந்த நிதி சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் உற்பத்தி பிரிவுகளில் முதலீடு செய்யப்படும் என்று அவர் கூறினார். மேலும் சேவை, தொழில்நுட்பம், புத்தாக்க துறைகளின் மேம்பாட்டிற்காக இந்த நிதி முதலீடு செய்யப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஒருங்கிணைந்த போக்குவரத்து கட்டமைப்பு ஆணையம் அமைப்பதற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறினார். இதன் மூலம் போக்குவரத்து துறையில் ஆராய்ச்சி, திட்டமிடுதல், கண்காணிப்பு மேம்படும் என்று தெரிவித்தார். நாட்டின் ஒருங்கிணைந்த போக்குவரத்து கட்டமைப்பு திட்டங்களுக்கு இந்த ஆணையம் தலைமையகமாக செயல்படும் என்று அவர் கூறினார். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7-8% வரை வளர்ச்சியடைந்து வரும் நிலையில் போக்குவரத்து கட்டமைப்பின் முக்கியத்துவம் அதிகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் புதிய நெடுஞ்சாலைகள், ரயில் வழித்தடங்கள், நீர் வழித்தடங்கள், விமான நிலையங்கள், துறைமுகங்கள் அமைக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தேவையான தேசிய போக்குவரத்து திட்ட அறிக்கையை இந்த ஆணையம் வடிவமைக்க உள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். நீர் பாதுகாப்பிற்கு உள்ளூர் மக்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் நீர் மேலாண்மை திட்டம் தொடர்பான கட்டுரையை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள அவர், உலக நாடுகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக நமது நீர் மேலாண்மை திட்டங்கள் விளங்குவதாக கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளில் இந்த நீர் மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 11ஆம் தேதி சென்னையில் மெட்ரோ ரயில் திட்டத்தின் ஒரு பகுதியை தொடங்கி வைக்கிறார். அப்போது அவர் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் வேலூர் கண்டோன்மெண்டில் உள்ள மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையத்தை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைப்பார் என்று திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பாலக்ராம் நேகி தெரிவித்துள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 8 கோடி 6 லட்சம் ரூபாய் செலவில் வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த ரயில் நிலையத்தின் முகப்பு தோற்றம், வாகன நிறுத்துமிடம், நடைமேடை, மின்தூக்கி வசதி மற்றும் காத்திருப்பு அறைகள் புதிதாக அமைக்கப்பட்டிருப்பதாக கூறினார். விழுப்புரம் முதல் காட்பாடி வரையில் 4 சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், 3 புதிய ரயில்வே மேம்பாலங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு பாலக்ராம் நேகி தெரிவித்தார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெற்றது. தாராபுரம் தொகுதியில் மாலை 5 மணி நிலவரப்படி 78.53% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தொகுதியில் மாலை 5 மணி நிலவரப்படி 83.86% வாக்குகள் பதிவாகியுள்ளன. புதுச்சேரியில் உள்ள தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் 78.83% வாக்குகள் பதிவாகியுள்ளன. துர்கா பூஜையையொட்டி பயணிகளின் நெரிசலை குறைப்பதற்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதன்படி வரும் 13, 20, 27ஆம் தேதிகளில் தாம்பரம் முதல் சந்திரகாட்சி வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும். தாம்பரத்திலிருந்து காலை மணி 10:15 புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் மாலை மணி 6:30 சந்திரகாட்சியை சென்றடையும். சந்திரகாட்சியிலிருந்து வரும் 14, 21 மற்றும் 28ஆம் தேதிகளில் இரவு மணி 9:30 புறப்படும் ரயில் மறுநாள் காலை மணி 10:30 தாம்பரம் வந்தடையும். இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு நாளை காலை 8 மணிக்கு தொடங்கும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் தயாரிக்கும் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெற்று வருகிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அன்னை தெரசா மகளிர் வளாகத்தில் நவராத்திரி விற்பனை கண்காட்சி வரும் 15ஆம் தேதி வரை நடைபெறும். இந்த கண்காட்சியில் 50 அரங்குகள் உள்ளன. இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மகளிர் சுய உதவிக் குழுக்கள் தயாரித்துள்ள பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. தினந்தோறும் காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறும் இக்கண்காட்சிக்கு இலவச அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் அணி சற்று முன் வரை 10 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 82 ரன் எடுத்துள்ளது. லக்னோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இந்தியாவுக்கு எதிரான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாள் ஆட்ட

0: இறுதியில் ஆஸ்திரேலியா இரண்டாவது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 86 ரன் எடுத்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்ற வரும் இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 315 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 174 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: இனிய இரவு வணக்கங்களை கேட்டுட்ருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பு. நேரம் 8:05 நீங்கள் கேட்டிருக்கேன் இந்த நிகழ்ச்சி தான் குக்கு, உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கும் நிகழ்ச்சி. குக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை வாட்ஸ்அப் மூலமாக நீங்களும் கேட்டிருக்கீங்க அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9443363704 அப்படிங்கிற பண்பலையின் வாட்ஸ்அப்புக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதெல்லாம் மெசேஜ் மூலமாகவோ இல்லைனா உங்களுடைய குரல் பதிவில் வாய்ஸ் நோட்டாகவும் அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். குக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடல் வழங்க காற்றலைகளை காத்துட்ருக்குறேன். நான் தான் உங்கள் கடையம் ஞானவல்சன். நம்ம நிகழ்ச்சி வந்து இப்போ முதலாவதாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. சுபயாபுரத்துலேருந்து ராஜாதி ஆனந்த்ராஜ் அசோக்குமார் கேட்டிருக்கிறாங்க. வானத்தை போல திரைப்படத்துலேருந்து காதல் வெண்ணிலா அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

8:10 குக்கு நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. தூத்துக்குடியிலேருந்து சி சீதாலட்சுமி கேட்டிருக்கிறாங்க. உதிரி பூக்கள் திரைப்படத்திலேருந்து அழகிய கண்ணை அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

0: இதையெல்லாம் மெசேஜ் மூலமாகவோ இல்லைன்னா உங்களுடைய குரல் பதிவில் வாய்ஸ் நோட்டாகவோ அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் இன்னொரு நேர் பாடல் கேட்டிருக்கிறாங்க, யார் என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: சார் வணக்கம் சார், அல்வா குஸ்ட்லேருந்து சுபா பேசுகிறேன் சார். எனக்கு என்றென்றும் காதல் படத்துலேருந்து கண்களா மின்னலா அந்த பாட்டு வேணும் சார்.

8:15 நிமிடத்தில் குக்கு நீங்கள் சங்கிட்டு இருக்கீங்க. மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டிருக்கீங்கன்னா ஆசைப்பட்டீங்கன்னா 9443360794 அப்படிங்கிற பண்பலின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம்

0: காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: எட்டு மணி 21 குக்கு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. செக்காரக்குடியிலேருந்து ராமலட்சுமி, ஐயம்பெருமாள், தனலட்சுமி அவங்களாம் கேட்டிருக்காங்க. செல்லக்கன் படத்தில் வந்து வண்டியில் மாமம்பம்னு அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க.

8:27 குக்கு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. ஆலங்குளத்திலிருந்து கலா, கணபதிராமன், வர்ஷினி, நிதிஷ்குமார், மகா, சுபிக்ஷா, கார்த்திக், ஸ்ரீனிவாஸ் இவங்கெல்லாம் கேட்டிருக்காங்க. கலைஞன் படத்திலேருந்து தில்லுபரு ஜானே அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

0: 8:33 குக்கோ நீங்கள் சங்கிட்டு இருக்கீங்க. மத்தியாலய 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு நேயர் பாடல் கேட்டிருக்காங்க. யார், என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: இரவு வணக்கம் சார், சொல்வது குரன்கொட்டையிலிருந்து முருகன். படம் வைதேகி காத்திருந்தாள். பாடல் ராசாத்தி ஒன்று காணாத நஞ்சி என்ற பாடலை ஒளிபரப்பு செய்யவும். நன்றி.

0: இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: 8:38 நேரத்தில் குக்கு நீங்கள் சங்கிட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடல கேட்டு ரசிங்க ஆசைப்பட்டீங்கன்னா 9443360794 அப்படிங்கிற பண்பலையின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய பெயர், ஓர் உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், இதெல்லாம் மெசேஜ் மூலமாகவோ இல்லைனா உங்களுடைய குரல் பதிவில் வாய்ஸ் நோட்டாக அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு நேயர் பாடல் கேட்டிருக்கிறாங்க. யார், என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
2: வணக்கம் சார், என் பேர் முரளி விஜய், சேர்மாதியிலிருந்து பேசுகிறேன். எனக்கு வெயில் படத்திலிருந்து உருகுதே மருகுதே பாட்டு

8:45 நிமிடத்தில் குக்கு நிகழ்ச்சி சங்கிட்டு இருக்கீங்க. மத்தியாலை 1197 கிலோ ஹேர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. தூத்துக்குடி மகிழம்புரத்திலிருந்து பெரியசாமி கேட்டிருக்கிறாங்க. சாமுண்டி படத்திலிருந்து மண்ணை தொட்டு அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.

0: 8:49 நிமிடத்தில் குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு நேயர் பாடல் கேட்டிருக்காங்க. யார் என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம் சார், நான் திருவனந்தபுரத்துலேருந்து குமார் பேசுகிறேன். எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து வசீகர படத்துலேருந்து, மேரேஜி என்றால் விரும்பேச்சி அல்ல மீனாட்சி சுந்தரேசா. இந்த பாட்டு போட்டுவிடுங்க. நன்றி, வணக்கம்.

8:54 நிமிடத்தில் குக்கு நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து நிறைய நேர்கள் வந்து பாடல் கேட்டிருந்தாங்க, பட் நேரமின்மை காரணமாக எல்லாருக்கும் வந்து எங்களால் பாடல் கொடுக்க முடியல. இருந்தாலும் பாடல் கேட்டிருந்தவங்க பேரெல்லாம் வந்து வாசிச்சிருந்தோம். தூத்துக்குடி பாலசுப்ரமணியன், சோலைசேரி வான்மதி, கிளச்சுரண்டை பிரம்மசக்தி, செல்வராஜ், முத்துசெல்வன், காசிமுருகன், வெங்கடேஸ்வரபுரம் மகேஸ்வரி, பழையப்பேட்டை நல்லையா, சுவரலட்சுமி, தூத்துக்குடி முள்ளக்காடு பாபு, ஜங்ஷன் மிருதுனா, பிரம்மதேசம் துர்கா, தங்கராணி, திருநெல்வேலி ஜோதி, முக்குடல் காஞ்சனாதேவி, திருநெல்வேலி ஆதி ஸ்ரீராம், ஆலங்குளம் சத்யா சுகுமார், டவுன் வள்ளிராஜ், பரமேஸ்வரி, இஸ்வன் ஸ்ரீ, சர்வினி, பிரதிகா, முதிர்மடியோன், புதுக்குடி விஷ்ணுராம் கணேஷ், சுரண்டை ஆனந்தி, மேலப்பாண்டவர்மங்கலம் ஆறுமுகசாமி, மந்திதோப்பு ஆறுமுகசாமி, காவூர் முருகன், சாத்தான்குளம் வைதேகி, புதுப்பட்டி செல்வபுரணி, தாமரை செல்வி இவங்கெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க பாடல். நிகழ்ச்சி நிறைவாக ஒரு நேர் பாடல் கேட்டிருக்கிறாங்க. திருநெல்வேலியிலேருந்து வினீத் ஐஸ்வர்யா கேட்டிருக்கிறாங்க. சிலம்பாட்டம் படத்துலேருந்து மச்சான் அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

நேரம் 9 மணி. நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில். தொடர்வது இடைவிடாத இசைமலை நிகழ்ச்சியில் முதல் பாடல் அயன் திரைப்படத்திலிருந்து.

நினைவுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேயர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1893 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் தொடர்வது இடைவிடாத இசைமலை.

இனிய இரவு வணக்கம் நேர்களே, கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பு. நேரம் 9:30 நீங்கள் கேட்டுருக்கிற இந்த நிகழ்ச்சி தான் இலக்கிய சாரல். இன்னைக்கு இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் 50 காப்பியங்களில் குறிப்பிட்டிருக்கிற அறிவியலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சியில் உங்களோட காற்றலைகளில் நான் உங்கள் கடையம் ஞான வில்சன். அறிவியல் மனிதனுடைய படைப்பாற்றல் திறனுக்கு சவாலாகவும் சமூகத்தில் பல மாற்றங்களையும் கொண்டு வருது. அறிவியல் கல்வி படித்து அது மூலமாக பொருள் ஈட்டுறதுக்காகவும் வாழ்க்கை முறையிலையும் படைப்பாற்றல் திறனோடு வாழவும் உதவுது. ஐம்பெருங்காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி இதில் இருக்கக்கூடிய அறிவியலை பற்றி, அதாவது அன்றைய காலத்திலே இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவியல்கள்லாம் பற்றி பேசியிருக்கிறாங்க. அவர் என்ன பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டு இருக்கு. அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில், புலமை பித்தன் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசிலா குரல்களில்.

கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அது தமிழகத்தில் இருந்தது அப்படிங்கிறத சீவக சிந்தாமணி வந்து கூறுது. ஒள்ளிலை சூளம் தென்னீர் உலாமுகில் கிளிக்கும் மாடம் சூள நெற்றிய கோபுர தோற்றமும் அப்படிங்கிற அந்த அடிகளில் சூளங்கள் கட்டிடத்துக்கு இன்னல் தராமல் மின்சாரத்தை கீழே இறக்கும் மின்கடத்திகள் இருந்ததை வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. அணு எட்டு கொண்டது தோத்துகன் அப்படிங்கிற அந்த சிலப்பதிகார வரிகளில் அணு குறித்த கருத்துக்களை கூறி நம்ம வந்து வேப்பில் ஆழ்த்தி இலக்கியத்தின் பெருமையை வந்து அங்கே வந்து எடுத்து கூறியிருக்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டுருக்கு. அன்பளிப்பு திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், எல்லா ஈஸ்வரி குரலில்.

9:40 இலக்கிய சரல் நிகழ்ச்சி சங்கிட்டு இருக்கீங்க. நிலை பண்பலை 102.6 ஐம்பெருங்கப்பியங்களை அறிவியல் அமைப்பை தான் பேசிகிட்டு இருக்கிறோம். கோட்டைகளை பலப்படுத்துவதற்கான மதிலை காக்கும் போர்க்கருவிகள் வந்து பயன்பட்டு வந்திருக்குது அந்த காலத்தில். கருவிரல் ஊகமும் கல்லுமிழ் கவனும் பரிவுறு வெண்ணையும் பாகடு குளிசியும் எழுவும் சீப்பும் முழுவிரல் கணையமும் கோளும் குந்தமும் வேளும் பிறவும் அப்படிங்கிற அந்த சிலப்பதிகார அடிகளை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கருவிகளோட பயன்பாடு அறிந்தவங்க அதனை உருவாக்கவும் செய்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே போல தான் சூரிய ஒளியினால தான் தாவரங்கள் வந்து ஆற்றலை பெறுது. தாவரங்களோட அந்த ஒளி சேர்க்கைக்கு சூரிய ஒளி ரொம்பவே உதவிகரமாக இருக்குது அப்படிங்கிற

கருத்த உணர்ந்த இளங்கோவடிகள் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் அப்படின்னு சொல்லி ஞாயிறை போற்றி இருக்கிறாரு. நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டு இருக்குது. நில் கவனி காதலி திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், வாலி வரிகளில் பி பி ஸ்ரீனிவாஸ், எல் ஆர் ஈஸ்வரி குரலில்.

9:46 இலக்கிய சரல் நீங்கள் சங்கிட்டு இருக்கீங்க. நிறைய பண்பலை 102.6 ஐம்பெருங்காப்பியங்களில் அறுவியல் ஆளுமையை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். சீவக சிந்தாமணியில் திருத்தக்கத்தேவர் விசையை வானத்தில் பறக்கக்கூடிய மயிர்பொறியை உருவாக்கி சென்றதாக வந்து காட்டுதாரு. எக்கு என விளங்கி வான்கண் எருகடல் அமிர்தமண்ணால் அக்கிய மதுகை தன்னால் ஆய்மையில் ஊடும் ஆங்கன் வெக்கிய புகழிலால் தன்வென்று வெம்முரசமார்ப்ப பல்பொறி நெற்றி குஞ்சி மாமஞ்சை வீழ்ந்து கால் குவித்து இருந்து. இந்த அடிகளில் வான ஊர்தி பற்றின அந்த செய்திகளை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அந்த வான ஊர்தி வான் மேகங்களிடையே பறக்கவோ தரையில் இறங்கவோ செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த செய்தியும் வந்து குறிப்பிட்டிருக்கு.

இறக்கைகள் விரித்து பறக்கின்ற விமானத்திற்கு ஆபத்து வருவது எளிது அப்படிங்கிறதுனால அதனை கட்டுப்பாட்டு அறையில் உள்ள அந்த 7வது குமிழை திருகி விமான சிரங்களை ஒடுங்க செய்யலாம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதை போலவே சிலப்பதிகாரத்தில் கண்ணகி கோவலனோடு ஆகாயத்திலிருந்து வந்து இறங்கிய விமான ஊர்தியில் ஏறி சென்றதாக ஒரு காட்சியில் வந்து சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகளும் வந்து குறிப்பிட்டிருப்பார். தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டு இருக்குது. பூவா தலையா திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், வாலி வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

9:51 இலக்கியச்சரல் நிகழ்ச்சி வந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஐம்பெருங்காப்பியங்கள அறிவியலாளர்மை தான் பேசிட்டு இருக்கிறோம். நிலைப்பண்பலை 102.6 நிறமற்ற கண்ணாடியாலேயே அறை கட்டியிருக்குது அப்படிங்கிறத மணிமேகலை வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. கரிகார் சோழனின் வழி வந்த அரசகுமாரன் வழியிலே எட்டிக்குமாரன் அப்படிங்கிறவர் மூலமாக மணிமேகலை உவவனம் போயிருக்காள் அப்படிங்கிறத அறிஞ்சிக்கிட்டு அங்கேயே போய் அவளை தேரில் ஏற்றி கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அவர் தேரொலி கேட்டதுமே அவளை சுதமதி பழிக்கரை அப்படிங்கிற அந்த கண்ணாடி அறையில் வச்சு தாளிட்டு விடுகிறாள்.

விழிப்பறை போகாது மெய்ப்புற திடுவும் பழிக்கரை மண்டபம் உண்டு அதனுள். அந்த கண்ணாடி அறைக்கு வெளியில் இருந்து பார்க்குறவங்களுக்கு உருவம் தெரியும், ஆனால் சத்தம் வெளியில் கேட்காது. இந்த தொழில்நுட்பத்தை அன்னைக்கே இலக்கியத்தில் பேசியிருக்கிறது இப்போவும் வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாக பார்க்கப்படுது. நம்ம நிகழ்ச்சியில் இப்போ ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். நம் நாடு திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், வாலி வரிகளில் பி. சுசிலா குரலில்.

வணிகம் தொடர்பாக தமிழர்கள் வந்து கடல் பயணங்களை தான் செஞ்சுருக்கிறாங்க. அதற்கான கப்பல் கட்டும் தொழில் இதிலெல்லாம் சிறந்து விளங்கியிருக்கிறாங்க. கல்லால் நங்கூரத்தில் கயிறை வந்து கட்டியிருப்பாங்க. பெருங்காற்று வீசும்போது கயிறு அவிழ்ந்து அந்த களம் சுழலும். அந்த சுழற்சியின் வேகம் இரண்டு யானைகள் தம்முள் தீப்பட சண்டையிடும் வேகத்தோடு ஒப்பிடப்படுது. மாக்கடல் பெருங்களம் காலின் மாறுபாட்டு ஆக்கிய கயிறிந்து ஓடி எங்கனம் போக்கவும் பொருளை போன்று தீப்பட தாக்கின அரசுவா தம்மன் என்பவே. ஆற்றை கடக்க வங்கம் அப்படிங்கிற கப்பல் பயன்பட்டதாக கங்கை பேரியாறு கடத்ததற்காலன வங்க பொருநிறை செய்கதாமன அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓடத்தை வந்து மக்கள் பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறதா சிலப்பதிகாரமும் இளங்குநீர் வரைப்பின் கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்லி கலங்கரை விளக்கம் பற்றியும் அந்த காலத்திலேயே வந்து பேசியிருக்கிறாங்க. நிகழ்ச்சி நிறைவாக ஒரு பாடல் வந்துட்டுருக்குது குலவிளக்கு திரைப்படத்திலிருந்து. கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் பி சுசிலா குரலில்.

0: சிறந்த பூ என்ன பூ?
1: அன்பு.
0: கரெக்ட்.

0: சொல்றது தான் தப்பு. இன்னொரு தடவை சொல்றேன்.
1: சிட்டி பாபு சிங்கம் பூ என்ன பூ, உருண்டு அவன் வெட்டி தின்ன துப்புறது என்ன பூ,
2: கரும்பு.

0: நேரம் 10 மணி, நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு. நீங்க கேட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி தான் சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில தொலைபேசி மூலமா நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டிருக்கீங்க அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462256112332 மற்றும் 0462256113. நிகழ்ச்சியில் உங்களோட காற்றலைகளில் நான் உங்கள் கடையம் ஞான வில்சன். நம்ம நிகழ்ச்சியில் முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம். எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பாலூர்ல இருந்து பிரான்சிஸ் சார்.
0: சொல்லுங்க சார்.
1: ராஜபாண்டி பாடல் மகரா.

0: 10:06 சுகமலர்றாங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். வணக்கம்.
1: இரா வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க?
1: திண்டுக்கல் சுந்தர். நல்லா இருக்கலா?
0: நலமா இருக்கிறோம் சார். உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: பாரதிய கண்ணம்மா படத்துல சார், சின்ன சின்ன கண்ணம்மா.
0: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்ட ரசி தொடர்ந்து.

0: 10 மணி 12 நிமிடத்தில் சுகமான ரகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. மத்தியாலை 1197 கிலோ ஹேர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.5 மெகா ஹேர்ட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462-256-11-32 மற்றும் 0462-256-11-33 அப்படிங்கிற எண்கள் கலைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பாடல் வேணும்?
1: எனக்கு பழைய வேலைக்காரன் படத்தான்
0: தத்து கொடுத்து போட்டான் அந்த பாடல். நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசித்து வந்து.
1: நன்றி நன்றி.

0: பத்து மணி 11 நிமிடத்தில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்குறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க. வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: காரைக்கால் மாவட்டத்திலேருந்து ராமலிங்கம் சார். நல்லா இருக்கீங்க சார்?
0: நலமாக இருக்கிறோம் சார். இப்போ தான் முதல் முறையாக பேசுகிறீங்களா
1: சார்? இப்போ தான் திருநெல்வேலி பண்பலைக்கு வந்து. வணக்கம்
0: சார். வணக்கம் சார். உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: படம் சேனாதிபதி.
0: ஆ, சேனாதிபதி.
1: மல்லிகைப்பூ முட்டைக்கண்ணா அந்த பாட்டு கொடுங்க.
0: நீங்கள் கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து நம்மகிட்ட பேசுங்க அடிக்கடி. நன்றி சார். நன்றி, நிகழ்ச்சியில் கலந்துட்டேன். நன்றி.
2: மூணு முழம் மல்லிகைப்பூ என்ன முட்டை கண்ணால் பாக்குதடி, முட்டை கண்ணு மல்லிகைப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குதடி.

பகல் சோர்ந்து இரவு வெல்லும் இவ்வேளையில் எங்கள் இரு உயிரின் தவிப்பின் பொழுது மூன்றாவது உயிரென கலந்திருக்கும் இசை ஞானியின் இசையும் அவ்வளவு அழகு.

0: 10:23 சுகமான ராகங்கள் நீங்கள் சங்கேற்று இருக்கீங்க. மத்தியிலே 1,599 கிலோ ஹேர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகா ஹேர்ட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துகிட்டு உங்களுக்கு பிடிச்ச பல்ல கேட்டு ரசிங்க ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 04-22-256-11-32 மற்றும் 04-62-256-11-33 என்ற எண்களுக்கு அழைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பாடல் வேணும்?
1: எனக்கு
0: கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசித்து நினைஞ்சிருங்க.
1: நன்றி சார்.

இல்லை என்றால் ஒரு முகம் கயிறல்லவா, கயிறும் வைத்து படைத்தது உந்தன் தவறல்லவா. ஆண்டவ முகத்தை பார்க்கணும், அவனிடம் ஒன்னே ஒன்னு கேட்கணும். ஏண்டா சாமி என்ன

0: 10:27 சுகமானவர்கள் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: அன்பான ஞான வில்சன் சாருக்கு இனிய இரவு வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
0: ஆ சொல்லு.

0: மற்றும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
1: பத்து மணி 33 நிமிடத்தில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462-256-1133 மற்றும் 0462-256-1133 என்ற எண்களுக்கு அழைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: உங்களுக்கு பாத்திரமான அன்பு நேயர் மருதம் ஜீரபாண்டியம்.
1: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
2: காசிங்கிற படத்துல என் மனவாணி திருவி விரிக்கும் வண்ண பறவைகளே இந்த பாடல் ஒளிபரப்பு.
1: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
2: மிக்க நன்றி.

0: 10:40 சுகமான வாருங்கள். நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். வணக்கம்.
1: இரவு வணக்கம் சகோதரருக்கு.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: தேனிலன்னு சொல்லலப்பா.
0: ஆ சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு கருத்தம்மா பாட்டல் வேணும். போனா நீ பொண்ணு அந்த பாட்டு கொடுத்துருங்கய்யா.
0: நீங்கள் கேட்ட பாடல் வந்துட்டு கேட்டு ரசித்துருந்தேன்.
1: நன்றி நன்றி.

0: 10:45 சோமநாதங்கள் கேட்டு இருக்கீங்க. மத்தியிலே 1597 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துகிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடல கேட்டு ரசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462-256-111-32 மற்றும் 0462-256-111-33 என்ற எண்கள் அழைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: எனது பாடலை கேட்க அவளோடு காத்துக்கொண்டிருக்கும் அன்பான அறிவிப்பாளர் கடையம் ஞான வில்சன் சார் அவர்களுக்கும் நமது நேயர்கள் அனைவருக்கும் ஒரு இனிய ராத்திரி வணக்கம்.
0: வணக்கம். உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு மல்லிய பூ பூத்தி இருக்கு அது மலையில நனைஞ்சிடுச்சு என்ற பாடல் சார்.
0: நீங்க கேட்ட பாடல் வந்துருக்கு, கேட்டு ரசித்து வந்து நினைஞ்சிருங்க.
1: நன்றி.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: 10:50 சுகமான வரங்கள் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம்.
2: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
1: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க?
2: நாகர்கோவில் புள்ளிநகர் ஜெயக்குமார்.
1: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
2: படம் வந்து என் புத்தகம் தான், எனக்கு மட்டும்தான். அது இளையராஜ இசையில் எஸ் பி பாலசுமணி பாடிய சாமிகளே சாமிகளே சொந்த கேளுங்க அப்படின்னு பாட்டு.
1: நீங்க கேட்ட படம் வந்துட்டு கேட்ட ரசித்தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
2: ரொம்ப நன்றி.

0: 10:55 நிமிடத்தில் சுகமான வராங்க நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க?
1: சார் நம்ம கூடல இருந்து பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: சின்ன கவுண்டர் படத்துல இருந்து புத்துமணி மாலை.
0: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: நன்றிங்க.

0: நேரம் 11 மணி 1 நிமிடம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியின் நிறைவான நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் கனியாமூர்டி கனகரத்னம்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன படம் வேணும்?
1: அன்புள்ள ரஜினிகாந்த் படத்துல இருந்து பூ தேன் பூவே பூவே வா என்ற படம்.
0: கேட்ட படம் வந்துட்டு இருக்கு, கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: நன்றி சார்.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒளிபரப்பு நாளை காலை 5:50 தொடங்கும். நமது பண்பலை 102.6 தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் 11:40. 100.1 மெகா செஃபம் கோல்டு அலைவரிசை வழங்கவிருக்கும் திரைகாணம் நிகழ்ச்சியின் முதலில் பாசமலர் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல்

மலர் என்ற மோகம் என்று சீறி கட்டும் மனம் என்ற

நேயர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் 100.1 மெகா செஃபம் கோல்ட் அலைவரிசை வழங்கி கொண்டிருக்கும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் கல்லுக்குள் ஈரம் படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி பாடியது.

0: has strongly condemned attacks on commercial vessels in the Black Sea and Strait of Hormuz, in which two foreign seafarers were killed and several crew members, including Indian nationals, were injured. New Delhi has called for an immediate end to attacks on commercial shipping and urged dialogue and diplomacy to restore safe navigation through international waterways. In men's cricket, India defeated West Indies by 8 wickets in the first of 5 match T20 international series in Lucknow to take a 1-0 lead in the 5 match series. Chasing a target of 172 runs, India comfortably overhauled the score in 14.4 overs. With this win, India now leads the 5 match series 1-0. The second match of the series will be played in Ranchi on Friday. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது 100.1 மெகா செஃப்எம் கோல்டு அலைவரிசை வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். நேரம் நள்ளிரவுக்கு பின் 1:10, தொடர்ந்து நினைவில் நின்றவை. நிகழ்ச்சியின் முதலில் ரிஷி மூலம் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல்

நேரம் நள்ளிரவுக்கு பின் 1:25 இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இன்று போய் நாளை வா திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் பி. சுஷிலா பாடிய பாடல்.

0: hold the score in 14.4 overs. With this win, India now leads the five-match series 1-0. The second match of the series will be played in Ranchi on Friday. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலியில் 100.1 FM கோல்ட் அலைவரிசை. நேரம் நள்ளிரவு 2:10.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை.

நேரம் நள்ளிரவு 2:32:42. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியில் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருப்பது லேசா லேசா படத்திலிருந்து ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் ஸ்ரீலேகா பார்த்தசாரதி இணைந்து பாடியுள்ள பாடல்.

நிகழ்ச்சியின் நிறைவே பாடலாக ஒலிக்கவிருப்பது பீமா படத்திலிருந்து ஆர். பிரசன்னா, ஹரிஹரன் மற்றும் மகத்தி இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் இனிய ராகம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் ஷோபா குர்டு அவர்களின் பாடல் கேட்கலாம், தொடர்ந்து அஸ்வினி பிடே அவர்களின் இசை கேட்கலாம். முதலில் ஒலிக்கவிருப்பது ஷோபா குர்டு அவர்களின் பாடல்.

இதுவரை இனிய ராகம் நிகழ்ச்சியில் ஷோபா குர்டு அவர்களின் பாடல் கேட்டீர்கள். தொடர்ந்து அஸ்வினி பிடே அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டீர்கள்.

அடுத்து வரநாரத நாராயண, விஜய் ஸ்ரீராகம், ஆதிதாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் வெங்கல் டி குஹன் அவர்களின் நாகஸ்வரேசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வேலூர் ஆர் ஜெயபிரகாஷ் அவர்கள் தவில். தொடர்ந்து மீனாட்சி மேமுதம், பூர்வி கல்யாணி ராகம், ஆதி தாளம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

இதுவரை பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் வெங்கல் டி குஹன் அவர்களின் நாகஸ்வரசை கேட்டீர்கள். வேலூர் ஆர் ஜெயப்பிரகாஷ் அவர்கள் தவில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் முதலில் ஒலிக்கவிருப்பது வேதாளம் படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் விஷால் தட்லானி இணைந்து பாடியுள்ள பாடல்.

நேரம் காலை 5:30 22 நொடிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது வடைமாலை படத்திலிருந்து சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் விஜயரமணி குழுவினருடன் இணைந்து பாடியுள்ள பாடல்.